ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 2 நாள் ஸ்ரீ பிராபவ வருடம் ஆணித்திங்கள் 9 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 23 தேதி செவ்வாய்க்கிழமை 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்போம் மங்கள இசை ராகம் நீலாம்பரி.

நிலையத்தில் நேரம் 5:59 நிமிடம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியம் 101.8 குரல்மதம் கேட்கலாம். இன்று இடம்பெறுவது அதிகாரம் 107, இரவு அச்சம் குரல் எண் 10. குரலும் பொருளும் கரப்பவருக்கு யாங்குளிக்கும் கொல்போ இறப்பவர் சொல்லாட போரம் உயிர். பொருள் யாசிப்பவர் இல்லை என்று சொல்லி கேட்கும் போதே உயிர் போகிறதே. மறைத்து வைத்து இல்லை என்று கொடுக்க மறப்பவரது உயிர் எங்கே சென்று மறைந்து கொள்ளுமோ? குரலும் பொருளும் மீண்டும் கரப்பவருக்கு யாங்குளிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லிட போவோம் உயிர். யாசிப்பவர் இல்லை என்று சொல்லி கேட்கும் போதே உயிர் போகிறதே. மறைத்து வைத்து இல்லை என்று கொடுக்க மறுப்பவரது உயிர் எங்கே சென்று மறைந்து கொள்ளுமோ? குரலமதம் கேட்டீர்கள். இன்று இடம்பெற்றது அதிகாரம் 107, இரவு அச்சம் குரல் எண் 10.

நிலையத்தில் நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைதானும் நல்லவை கேட்க விளங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் மழை பொழிவும் அவற்றின் பயன்களும் குறித்து தகவல்களை வழங்குபவர் லாமிவேல் அவர்கள், 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ, நரம்பியல் பாதிப்புகள் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைக்காணும் நிறைவாக சட்டமறிவோம், மாற்றுத்திறனாளிகள் உரிமைச் சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள். பதினைந்திற்கு தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பள்ளவம் புதிய தொடரின் 3வது பருவம், 7:50 அறிவோம் அரசின் திட்டங்கள், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைக்காணம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் ஸ்ரீ பிரபு அவர்களுடன் நேர்முகம், 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், தொடர்ந்து சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மாணவர் குரல், 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம், இன்றைய தலைப்பு மீண்டும் சந்திக்க விரும்பும் ஒருவர், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல். இன்றைய நிகழ்ச்சியில் சர்வதேச கைம்பெண்கள் நாளை ஒட்டி கைம்பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு குறித்து நீலகிரி மாவட்ட சமூக நல அலுவலர் வி பிரவீணா தேவி அவர்கள் பங்கேற்கும் நேரலை. தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள், 2:30 மருத்துவமலர் சர்வதேச கைம்பெண்கள் நாளை ஒட்டி இயற்கை மருத்துவர் டாக்டர் சாஜோ அவர்களுடன் நேர்முகம். இரண்டு வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கம், 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை நேயர் கடித தொகுப்பு நிகழ்ச்சி, மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி சரியா தவறா, 5:00 செய்திச் சுருக்கம், 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலோ படுகுமொழி பாடல்கள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஷ், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், தேயிலை தூள் தயாரிக்கும் முறை குறித்து உபதலை பகுதியைச் சேர்ந்த விவசாயி சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம், கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம், 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகளும், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க,

0: that Qatari authorities have confirmed the deaths of 12 Indian nationals in the Ras Laffan incident on Sunday night. In a social media post, the embassy extended its condolences to the bereaved families and offered prayers for the departed souls. It also stated that Qatari authorities confirmed all those injured in the incident are in stable condition and receiving appropriate medical treatment. The embassy is working in close contact with Qatari authorities to provide all possible help to the Indian nationals and their families affected by this incident, ensuring the swift repatriation of the deceased remains to India. Star shuttlers Lakshya Sen and Tanvi Sharma will lead India's challenge at the U.S. Open Super Badminton Tournament beginning today in California. World number 14 Lakshya Sen, seeded second, will take on Belgium's Julien Karagi in the opening round of the men's singles event. Former World Championship silver medalist Kidambi Srikanth, seeded fifth, will face Chinese Taipei's Liao Chiofu in the first round match. Unseeded Indian shuttler Sanit Dayanand will begin his campaign against Japan's fourth seed Yudai Okimoto, while S. Shankar Muthuswamy Subramanian will take on a qualifier in the round of 32. In women's singles, India has a strong contingent of seven players in the main draw, led by fifth seed Tanvi Sharma and sixth seed Devika Sihag. 17-year-old Tanvi will open a campaign against Germany's Yvonne Lee. In women's doubles, Commonwealth Games bronze medalist Teresa Jolly, Gayatri Gopichand will face Spain's Paula Lopez and Lucia Rodriguez in the opening round. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
3: இவ்வுலகத்திலே வாழ்கின்ற பொழுது இறக்க உணர்வோடு ஈகை குணத்தோடு வாழ வேண்டும். அன்பு சுரக்க வேண்டும் இதயத்திலே. தற்காலத்திலே பார்த்தால் மூளை திறன் வளர்ந்திருக்கிறது, அறிவு பெருகியிருக்கிறது, ஆனால் இதயம் தேய்ந்து கொண்டே வருகிறது. இதயத்திலே இரக்கமில்லை. இரக்கம் இருந்தால்தானே அடுத்தவருக்கு ஈகின்ற தன்மை வரும். ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த கடைசியா ஒரு குழந்தை பிறந்தான். நல்லா வளர்த்தார், படிக்க வச்சார், வளர்ந்த பிறகு திருமணத்தையும் பண்ணி வச்சார். அந்த மருமகள் நல்ல தலைவாடு இலை போட்டு அறுசுவை உணவோடு பரிமாறினார். காலம் செல்ல செல்ல இவருக்கு நோய் பற்றியது. லொக்கு லொக்கு என்று இரும ஆரம்பித்தார். உடனே அந்த தலைவி, உங்கள் தந்தையார் எப்பொழுதும் இருமிக் கொண்டிருக்கிறார், எனக்கு பிடிக்கவில்லை, ஆகவே வெளியிலே இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி விட்டாள். உடனே பிள்ளை தந்தை இடத்துல சொன்னான், அப்பா உங்களுக்கோ நோய் வந்து விட்டது, எப்பொழுதும் எருமிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆகவே நீங்க வெளியிலேயே இருங்க என்று சொல்லி திண்ணையிலே கொண்டு வந்து விட்டுட்டான். தவமிருந்து பெற்ற பிள்ளை வளர்ந்து திருமணம் முடித்து வைத்தோம், இப்படி திண்ணையில் கொண்டு வந்து விட்டு விட்டானே, கடும் குளிர் என்ன செய்வது என்று கலங்கினார். காலம் செல்ல ஒரு பெயர குழந்தை பிறந்தான். அவன் வளர்ந்தான். நல்ல வாழை இலையில அன்னமிட்ட அந்த மருமகள் பிறகு மஞ்சட்டியிலே கொண்டு வந்து போட்டார். ஆறி போன சோறும் ஊசி போன காயும் கிடங்கும். விதி என்று நினைத்துக் கொண்டு அப்படியே சிரித்துக் கொண்டே அவர் வந்து காலத்தை போக்கினார். இந்த குழந்தை பிறந்தார் இல்லையா, பெயரன், பெயரை உடையதால் பெயரன், தாத்தாவின் பெயரை பேர பிள்ளைகளுக்கு வைப்பதனாலே தான் பெயரன் பெயர்த்தி என்று பொருள். எல்லோரும் பேரன் பேத்தி என்கிறார்கள், அது அல்ல. அவன் என்ன பண்ணான், தாத்தா சாப்பிட்ட அந்த எச்சில் களம் இருக்கு இல்லையா, மண்கலத்தை எங்க கீழே போட்டு உடைச்சிருவாரோ, அவருக்கு கை நடுக்குது, வயசாகி போச்சு, கழுவி கழுவி கொண்டு போய் கவுத்து வச்சான். அவருக்கு ஏற்பட்ட அந்த மன மகிழ்ச்சி பட்ட துன்பமெல்லாம் மறைஞ்சு போச்சு. தவமிருந்து பெற்ற பிள்ளை வெளியில் தள்ளினான், ஆனால் நம்முடைய பெயரப்பிள்ளையோ நாம் உண்ட எச்சில் கலத்தை கழுவி வைக்கிறதே என்று மனமுகிழ்ந்து போனார். ஒரு நாள் தாய் பார்த்துட்டான், அடா பயலை எப்படி இந்த காரியத்தை செய்கிறாய், இங்கே வாருங்கள் என்று சொல்லி கணவனை அழைத்து இந்த கொடுமையை பாருங்கள்னு சொல்லி இவன் அந்த எச்சில் சட்டியை கழுவி வைக்கிறார் என்று சொல்ல, ஏன் கழுவினாய் என்று பெற்றோர்கள் அதட்ட அந்த பிள்ளை என்ன சொன்னான்னு தெரியுமா, அப்பா தாத்தாவை பாருங்கள், வயதாகிவிட்டது, கண் பஞ்சடைந்து விட்டது, கை கால்கள் நடுக்குகின்றது, அவர் உணவை உண்டுவிட்டு அந்த மண்டலத்தை கழுவுகின்ற பொழுது எங்கே கீழே போட்டு உடைத்து விடுவாரோ என்று எண்ணித்தான், நான் அதை கழுவி வைத்தேன் என்று சொன்னான். ஏண்டா அதை போய் கழுவுன, அது உடைஞ்ச உனக்கு நான் அப்படின்னு பெற்றோர்கள் கேட்டார்கள். அப்பதான் சொன்னான், அப்பா அம்மா எப்படி தாத்தா இருக்கிறாரோ அதை போல நீங்களும் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் கிழவன் கிழவியாக வருவீர்கள் அல்லவா? அப்பொழுது இந்த திண்ணையில் உங்களை உட்கார வைத்து இந்த மஞ்சட்டியில் சோறு போட வேண்டும் என்று எண்ணித்தான் எங்கே தாத்தா உடைத்து விடுவார்.

தப்போ என்று எண்ணி அதை பத்திரமாக நான் கழுவி வைத்தேன் என்று சொன்னான். இதுல என்ன தெரிகிறது என்றால், அந்த பேர பிள்ளையிடத்திலே தாத்தாவிடம் அன்பு தெரிகிறது. ஆனால் பெற்றோர்களுக்கு அந்த அன்பு இருக்க வேண்டும். பட்டினத்தார் வந்து திருவோடு கூட கிடையாது, கையில வாங்கி சாப்பிட்டார். ஆயிரக்கணக்கான மரக்கலங்கள் அவருக்கு, எல்லாவற்றையும் தானம் கொடுத்து விட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கார். ஒரு மாளிகை திண்ணையிலே அதன் உடமையாளர் படுத்திருக்கிறார், தொந்தி சரிய படுத்திருக்கார். அப்போ வத்தின உடலோட பசி தாங்க முடியாம ஐயா பசிக்கிறேன்னு கேட்டார். உடனே அந்த மாளிகை வாசி சி போ போ போ என்று விரட்டி அடித்தார். பட்டினத்தார் அப்பதான் சொல்றார், ஏ மானுடா, பாலும் நெய்யும் உண்டு நீ இந்த உடலை வளர்த்து வைத்திருக்கிறாயே, இந்த உடலை பார்த்து தெருவிலே போகின்ற நாய் நரிகள் எல்லாம் நீ மாண்ட பிறகு உன் உடலை இடுகாட்டுக்கு கொண்டு வருவார்கள். அப்பொழுது நாங்கள் தானடா உன்னுடைய உடலை கூறு போட்டு உண்ணப் போகின்றோம். இதயத்தில் இரக்கத்தை வளர்த்துக்கொள் என்று கருத்திலே ஒரு பாடலை பாடி செல்வார். இந்த உலகம் இருக்கிறதே நித்திய வாழ்க்கையில் இது போய் மாறிக்கொண்டே இருக்கும். உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல. இருப்பது போய்

எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் 6:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. அருளிசை பக்தி பாடல்கள்.

எல்எல் பிரபுவின் குரலில் ஒலித்தது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 6:26 ஒலித்துக் கொண்டிருப்பது அருளிசையில் பக்தி பாடல்கள். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

வேண்டும். உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.

0: நேரம் 6:40, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஹாய் லிஸ்னர்ஸ், இன்றிரவு 7:30 உங்கள் ஆகாசவாணி உதகமண்டலம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8
2: சின்ன முயற்சியா இந்த டீக்கில் தயாரிக்க ஆரம்பிச்சோம். ஸோ நாங்கள் அந்த தயாரிப்பில் இறங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் கற்றுக்கிட்ட முதல் பாடம் என்னென்னா, தேயிலையோட தரம் வந்து எதில் இதாகுதுன்னா, நம்ம எப்படி சாகுபடி பண்ணுறோம், அதாவது அந்த ஹார்வெஸ்டிங், அதாவது டீயோட தன்மையே வந்து அந்த 2 leaf and 1 bud, அதுதான் வந்து தரமான தேயிலை. அதையவே நம்ம பறித்து, நம்ம இலையிலேருந்து பறித்து எடுத்தோன்னா அதில் தான் நம்மளால், அதாவது மெஷினரிஸ் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இந்த CTC.
1: தேயிலை தூள் தயாரிக்கும் முறையை குறித்து விவசாயி சுரேஷ் அவர்கள் பேசுறத கேட்கலாம். நேயர்களே, கேட்க தவறாதீர்கள் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்.

நேர்களே, உதகமண்டலம் மாவட்ட கால்நடை பண்ணை துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. உதகமண்டலம் மாவட்ட கால்நடை பண்ணையில் கழிவு செய்யப்பட்ட 20 எண்ணிக்கையிலான புலி காளைகள் எதிர்வரும் 30/6/2026 அன்று காலை 11 மணியளவில் இப்பண்ணை வளாகத்தில் ஏலக்குழுவின் மூலம் பொது ஏலம் விடப்படுகிறது. இதற்கான நிபந்தனைகள்: கால்நடைகள் பொது ஏலத்தில் கலந்து கொள்வோர் ஏல முன்வைப்பு தொகையாக 5,000 ரூபாய் செலுத்தி பொது ஏலத்தில் கலந்து கொள்ளலாம். ஏலத்தில் கலந்து கொள்வோர் கால்நடைகளை அலுவலக நாட்களில் காலை 10:30 முதல் மாலை 4:30 வரையிலான நேரத்தில் பார்வையிடலாம். ஏல நிபந்தனைகளை அலுவலக நாட்களில் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் பொது ஏலம் தொடர்பான விவரங்களுக்கு தொலைபேசி எண் 8072231345 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள வேண்டும். தொலைபேசி எண் மீண்டும் 8072231345. ஏலத்தினை ஒத்திவைக்கவோ மறு தேதி நிர்ணயம் செய்யவோ நிறுத்தவோ உதகமண்டலம் கால்நடை பண்ணை துணை இயக்குநருக்கு முழு அதிகாரம் உண்டு. ஏலத்தின் போது ஏலதாரர் சட்டத்திற்கு புறம்பாக தரக்குறைவாக நடந்து கொண்டால் முன்பணத் தொகை 5,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்படும். உழவர் பெருமக்களே, சொட்டு நீர் பாசத்தின் நன்மைகளை தெரிந்து கொள்வோமா? மேற்பரப்பு பாசன முறைகளை காட்டிலும் சொட்டு நீர் பாசன முறையை கையாள்வதில் பல நன்மைகள் உள்ளன. சொட்டு நீர் பாசனத்தின் முக்கியமான சிறப்பம்சம் பாசன நீர் சேமிப்பாகும். மற்ற பாசன முறைகளை காட்டிலும் சொட்டு நீர் பாசனத்தில் அதிக அளவில் நீர் சேமிக்கப்படுகின்றது. பயிரிடப்பட்டுள்ள பரப்பளவில் 30 முதல் 40 விழுக்காடு மட்டுமே பாசனம் பெறுவதன் மூலமும் வாய்க்கால் வழி நீர் விரையும் முற்றிலும் தவிர்க்கப்படுவதன் மூலமும் ஆழ்நிலை கசிவினை குறைப்பதன் மூலமும் பாசன நீர் 50 முதல் 60 விழுக்காடு வரை சேமிக்கப்படுகிறது. மேலும் நீர் பயன்பாட்டு திறன் அதிகரித்து அதிக விளைச்சல் கிடைக்கிறது. சொட்டு நீர் பாசனம் மூலம் திரவ உரங்கள், நீரில் கரையக்கூடிய உரங்களை வெஞ்சுரி, பிளஞ்சர், நீரேற்றும் கருவிகளின் உதவியுடன் பாசன நீரில் கலந்து உரங்களை பயிரின் வேர்பாகத்தில் நேரடியாக கொடுக்கலாம். இம்முறையில் பயிரின் உரத்தேவை 25 விழுக்காடு வரை குறைவதுடன் உர பயன்பாட்டு திறன் அதிகரித்து கூடுதல் விளைச்சலை பெற முடியும். பயிரின் தேவைக்கு ஏற்ப உரத்தை பலமுறை பிரித்திடவும் சாத்தியமாகின்றது. பாசன நீரும் உரமும் தொடர்ந்து வேர்பகுதியில் பயிருக்கு கிடைப்பதால் பயிர் வளர்ச்சி நடவு முதல் அறுவடை வரை நன்கு அமைந்து விளைச்சல் அதிகரிக்கின்றது. மற்ற பாசன முறைகளில் பாசனம் செய்ய இயலாத ஓர்ப்புத்தன்மை கொண்ட பாசன நீரையும் சொட்டு நீர் பாசனம் மூலம் மிக சிறந்த முறையில் பயன்படுத்தலாம். மிக குறைந்த அளவு நீர் போக்கில் நீண்ட நேரம் நீர் பாய்ச்சப்படுவதால் நீரில் கரைந்துள்ள உப்புக்கள் நீர் ஈரப்பகுதியின் வெளிச்சுற்றுக்கு தள்ளப்படுகின்றன. எனவே இந்த உப்புக்கள் பயிரின் அழுத்தத்தையோ ஜவ்வூட அழுத்தத்தையோ பாதிப்பதில்லை. மேலும் மற்ற பாசன முறைகளில் பயிர் வளர்ச்சிக்கு இடையூறு உண்டாக்கும் கலர் உவர் நிலங்களிலும் சொட்டு நீர் பாசனம் மூலம் சிறப்பான முறையில் பயிர் சாகுபடி மேற்கொள்ள முயலும். நேர்களை, இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். நாட்டில் 25 கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். வறுமை ஒழிப்பு என்பது வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார். உயிரி எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எல்பிஜி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். உயிரி எரிசக்தி திட்டம் ஆண்டுதோறும் 59 லட்சம் கிலோ எல்பிஜி நுகர்வை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் என்று திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் தரவரிசையில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சட்டக்கல்லூரி அனைத்தையும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்க தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலை செய்து வரோம். சென்னையில பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளுடன் நல்ல ஒரு கரிக்குலமோட வந்து ஒரு சட்டக்கல்லூரி துவங்கிறதுக்கான பணிகளையும் துவங்கிருக்கிறோம். விரைவாக அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம்.
0: சென்னையில் உள்ள குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் கூறியுள்ளார். முதன்மை தேர்வுக்கான பயிற்சியை இந்த மையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தமிழக

0: அவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாநிலத்தில் சுமார் 18,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மரங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மரங்களை வளர்த்துள்ள பகுதியில் விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வைகோ கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் வரும் 28 போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இம்முகாமிற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை என்று நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதியில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு மற்றும் சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: கோவையில் உள்ள மத்திய கரும்பு நிறுவனத்தின் சார்பில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூரில் உள்ள மத்திய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கோவை கேரள எல்லைப்பகுதியான பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேல சுற்றரா பகுதியில் பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பழங்குடியினருக்கான வெள்ளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பழங்குடியின பெண்களுக்கான சுகாதார குறிப்புகள், இயற்கை முறையில் சிறுதானிய சாகுபடி மற்றும் சமச்சீர் உரமிடல் ஆகிய தலைப்புகளில் விளக்க உரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 50 மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வைத்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து திடீரென ஆரணி டவுன், ஆரணி கோசப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் போது கலங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயரதிகாரிகள் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து 2 நாள் தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்கும் ஊராட்சி நிர்வாகம் குறித்த மண்டல பயிலரங்கு ஸ்ரீநகரில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை சார்பில் அது தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
5: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் மழைப்பொழிவும் அவற்றின் பயன்களும் குறித்த தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் முனைவர் வி. லாமுவேல் அவர்கள்.
2: அடுத்ததாக வந்து இவை வந்து மழைப்பொழிவை வந்து அதிகரிக்கிறது. ஒருவேளை நீலகிரியில வந்து எப்பொழுதும் ஒருவேளை மழை பெய்யல அப்படின்னாக்கா இந்த நீலகிரி பயோசோ ரிசர்வ் வந்து ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இந்த மழைப்பொழிவை அதிகரிப்பதில் இந்த நீலகிரி பயோசோ ரிசர்வ் முக்கிய பங்கு வந்து வகிக்கிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். பொதுவாக வந்து காடுகள் வந்து மேகங்களை ஈர்த்து மழை பெய்ய உதவுகிறது. குறிப்பாக வந்து ஒருவேளை நீலகிரியில் இந்த காடுகளே இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்ன இருக்காதுங்க, மழை வந்து குறையும், வறட்சி வந்து அதிகரிக்கும், விவசாயம் வந்து நிச்சயமாக வந்து பாதிக்கப்படும். எனவே இந்த நீலகிரி உயிர்கோள காப்பகம் மழைப்பொழிவை சீராக்க வந்து உதவுகிறது. அடுத்ததாக காலநிலையை வந்து கட்டுப்படுத்துகிறது. காடுகள் வந்து பூமியின் இயற்கை குளிர்சாதன பெட்டிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் இருக்கிற காடுகள் வந்து இந்த கால சமநிலையை வந்து கட்டுப்படுத்துகிறது. ஒருவேளை இந்த கால சமநிலையை வந்து கட்டுப்படுத்தல அப்படின்னாக்கா புவி அதிகமாக வந்து வெப்பமடையும். இந்த வெப்பமடையும் போது கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகரிக்கும். ஸோ வந்து இந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் ஒரு குளிர்சாதன பெட்டியாக வந்து இருக்கிறத வந்து நாம் வந்து பார்க்கிறோம். அதாவது காடு இயற்கை குளிர்சாதன பெட்டிகள்னு நாம் சொல்லணும். இவை வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து அதிகமாக வந்து உறிஞ்சி ஆக்சிஜனை வந்து வெளியிடுகிறது. இதனால் வந்து இந்த புவி வெப்பமடைதல் வந்து குறைகிறதுன்னு பார்க்கிறோம். அடுத்ததாக நமக்கு வந்து ஒரு தூய்மையான காற்றை வந்து வழங்குகிறது. நீலகிரி காடுகள் வந்து அதிக அளவில் வந்து ஆக்சிஜனை வந்து உற்பத்தி செய்கின்றது. ஸோ வந்து இது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தேவையான சுத்தமான காற்றை வந்து இது வந்து வழங்குகிறது அப்படின்றத வந்து நாம் வந்து பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் காடுகளே இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த சுத்தமான காற்று வந்து நமக்கு வந்து நிச்சயமா வந்து கிடைக்காது. இவை வந்து ஆக்சிஜன் உற்பத்தியில வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறத வந்து நாம் வந்து பார்க்கிறோம். அடுத்ததாக இவை வந்து மண்ணரிப்பை வந்து தடுக்கிறது. நீலகிரியை பொறுத்தவரை மண்ணரிப்பு மிகவும் முக்கியமான ஒன்று. நமக்கே தெரியும், முன்னமே தெரியும், நமக்கு இந்த மண்ணரிப்பு வரதுனால பல பாதிப்புகள் வந்து ஏற்படுகிறது. இதனால வந்து அநேக உயிரினங்கள் அநேக பொருட்சேதங்கள் கூட ஏற்பட்டது வந்து நாம் வந்து பார்த்தோம். மரங்களின் வேர்கள் இந்த மண்ணை வந்து இறுக்கமாக வந்து என்ன பண்ணுதுன்னா பிடித்து வைத்துக் கொள்கிறது. இதன் விளைவாக மண்ணரிப்பு குறைக்கிறது, மேலும் வந்து நிலச்சரிவு வந்து தடுக்கப்படுகிறது. அடுத்ததாக விவசாய நிலங்கள் வந்து பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்ததாக வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பான வாழ்விடமாக

0: இவை வந்து திகழ்கிறத வந்து பார்க்கிறோம். இந்த நீலகிரி உயிர்கோள பகுதி வந்து பல வன விலங்குகளுக்கு இல்லமாக வந்து இருக்கிறது. முக்கியமா இந்திய யானை, பெங்கால் டைகர் அதாவது புலி, சிறுத்தை, கரடி, காட்டெருமை போன்ற விலங்குகளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறது வந்து பார்க்கிறோம். அடுத்ததாக இவை வந்து உணவு சங்கிலியை வந்து பாதுகாக்கிறது, அதாவது ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒவ்வொரு உயிரினமும் இயற்கையில் ஒரு பங்கை வந்து வகிக்கிறது அப்படின்றத பாக்குறோம். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்குது. ஒரு உயிரினம் இல்லாம இன்னொரு உயிரினம் இல்ல. சோ நாங்கள் முன்னமே சொன்ன மாதிரி ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு உயிரினத்தை சார்ந்தே இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். சோ புலிகள், மான்கள், பறவைகள், பூச்சிகள் ஆகியவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவையாக இருக்கிறது. ஒருவேளை புலிகள் இல்ல அப்படின்னு பார்க்கும்போது மான்களோட எண்ணிக்கை அதிகமாகும், அதாவது தாவர உண்ணிகளோட எண்ணிக்கை அதிகமாகும். தாவர உண்ணிகளோட எண்ணிக்கை அதிகமாகும் போது தாவர உண்ணிகள் அந்த தாவரங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அழிச்சிரும். அப்படி அழியும் போது கால சூழ்நிலை வந்து மாறுபடும், அந்த சூழ்நிலை சமநிலை வந்து மாறுபடும். சோ இதற்காக வந்து ஊன் உண்ணிகள் இருக்கிறது, அதை கட்டுப்படுத்துவதற்காக. இவ்வாறு இந்த புலிகள், மான்கள், பறவைகள், பூச்சிகள் ஆகியவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த சமநிலையை பாதுகாக்க இந்த உயிர்கோள காப்பகம் வந்து உதவுகிறது. அடுத்ததாக மருத்துவ மூலிகளின் களஞ்சியமாக வந்து இது வந்து இருக்கிறது. பல்வேறு அரிய வகை மருத்துவ தாவரங்கள் இங்கு வந்து காணப்படுகின்றன. இந்த தாவரங்கள் வந்து பொதுவா சித்த மருத்துவத்துல, ஆயுர்வேதம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி போன்ற துறைகளுக்கு வந்து இவை வந்து பயன்படக்கூடிய ஒன்றாக வந்து இருக்கிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும்.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் மலைப்பொலிவும் அவற்றின் பயன்களும் குறித்த தகவல்களை வழங்கினார் இயற்கை ஆர்வலர் வி. லாமுவேல் அவர்கள்.
2: நிலையத்தில் நேரம் சரியாக 7 மணி.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
4: நரம்பியல் பாதிப்புகள் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
5: பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்து என்னன்னு மோஸ்ட் காமனா இதுவும் அதேதான். வயசுக்கு நம்ம வயசை விட வந்து என்னன்னா ஜாஸ்தியா மூளைக்கு வந்து என்னன்னா முதிர்ச்சி ஆயிருது. அதன் காரணமா வந்து பாடிலி ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும். இந்த மெமரி இல்லாம ஒரு பாடிலி ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம பார்க்கின்சன்ஸ் சொல்லுவோம். பார்க்கின்சன்ஸ் வந்தவங்க எல்லாம் ரொம்ப பொறுமையா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு பொசிஷன்ல அவங்களால வந்து எதுவும் பேச முடியாது. அவங்க பேசுறதுவே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து என்னன்னா டைப்ரைட்டர் ஸ்பீச்னு நாங்க சொல்லுவோம். நம்ம என்ன பேசணும்னாலும் ஒரு வேர்ட், ரெண்டு வேர்ட் அப்படிதான் அவங்க பேசுவாங்க. நடக்கும் போது வந்து என்னன்னா ஒரு டக் கேட் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இது நடையும் வந்து என்னன்னா அடி மேல அடி வச்சு நடந்து போறது அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அவங்களோட பாடி டூ ஆக்டிவிட்டீஸ் வந்து மிஸ் ஆகும், ஹேண்ட் ரோலிங் மூவ்மெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், ஃபைன் மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னன்னா நம்ம வந்து இப்ப வந்து ஏதாவது சாப்பிட்றோம், பட்டன் போடுறோம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபைன் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து பார்க்கின்சன்ஸ்ல அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். பார்க்கின்சன்ஸ் இந்தியாவில் ரொம்பவுமே ஜாஸ்தியாகவே இருக்கிற ஒரு பிரச்சனை தான். அதுக்கும் வந்து என்னென்னா ஸ்பெசிஃபிக்கான டேப்லெட்ஸ் எவ்வளவோ இருக்குது. கார்பிடோப்பா, லெவடோப்பான்றது ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டில் நம்ம பண்ணோம்னா ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து என்னென்னா ஹை காஸ்ட் தெரப்பி கூட வந்து என்னென்னா இந்தியாவிலெல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில், ஈவன் இன் தமிழ்நாட்டில் கூட வந்து என்னென்னா நிறைய ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்ஸு கூட கொண்டு வந்துட்டாங்க. இவன் தோ இட் இஸ் காஸ்ட்லி, இட் இஸ் ஸ்டில் எஃபெக்டிவ் இன் பார்க்கின்சன்ஸ் பேஷன்ஸ். ஃபைனலி இது கன்க்ளூட் பண்றதுக்கு என்னன்னா நியூரலஜிக்கல் வந்து என்னன்னா மைக்ரைன், ஒரு கட்ட தலைவலின்னு சொல்லுவாங்க. மைக்ரைன் வந்து ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே மைக்ரைன் இருக்கும். முக்காவாசி பேர் எல்லாருக்குமே இந்த ஒரு கட்ட தலைவலி வாழ்க்கையில ஒரு தடவையாவது வந்திருக்கும். மைக்ரைன் ஃபேமிலியில ரன் ஆகக்கூடியதான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ஃபேமிலிஸ்ல அப்படி சொல்லுவாங்க, ரன் ஆகும், ரன் ஆகாமையும் போகலாம். ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு கேட்டா காரணம் நம்மளால இன்னைக்கு வரைக்குமே சொல்ல முடியாது. மைக்ரைனுக்கு ஏன் ரீசன்னு சொல்ல முடியாது. ஆனா நாங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது என்னதான், ஹைட்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். நீங்க மைக்ரைன் வந்த பேஷண்ட் முக்காவாசி பேஷண்ட் கிட்ட நீங்க அவங்களோட ஓரல் டயட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் புவர் ஸ்டேட்டஸா தான் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு வாட்டர் இன்டேக் ரொம்பவுமே கம்மியா பண்றவங்களா தான் இருப்பாங்க. அதனால நாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ட்ரீட்மெண்ட்டே என்ன சொல்லுவோம்னா ஹைட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி பண்ண சொல்லுவோம். ஐசைட் ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ண சொல்லுவோம். மைக்ரைன் எப்பயுமே வந்து என்னன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் போதே, நம்ம நீங்க மைக்ரைன் தலைவலி ரொம்ப கம்மியா வரும்போதே உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு இல்ல ரொம்ப ஹெவி ஆயிருச்சுன்னா வித்வுட் டாக்டர்ஸ் ஹெல்ப் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மைக்ரைன் எனக்கு இருக்கு, நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும், அதாவது ஃபேஸோட ஒரு சைட்ல மட்டும் என்னன்னா கண்ணுக்கு மேல இருக்கிற பகுதிகளில் வந்து என்னன்னா உங்களுக்கு வலி வரலாம், இல்ல ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகலாம். கூட வந்து என்னன்னா வெளிச்சத்தை பார்த்தா ஒரு கண்ணு கூசுற மாதிரி ஒரு ஃபீலிங், அது இல்லாம ஒரு வாந்தி உமட்டல் வர மாதிரி ஒரு ஃபீலிங் ஏதாவது.

0: இருக்கலாம். இது எல்லாமே இருந்துச்சுன்னா கிளாசிக்கலி யூ ஆர் அ மைக்ரைன் பேஷண்ட். மைக்ரைனுக்கு டேப்லெட்ஸ் இருக்கா? ஆப்வியஸ்லி இருக்கு. மைக்ரைன் வந்ததுக்கு அப்புறம் போடுறதுக்கும் டேப்லெட்ஸ் இருக்கு, மைக்ரைன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் டேப்லெட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் நாங்கள் பர்சனலாக என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா, டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ப்ராப்பரான ஹெல்த்தியான ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலு, ஒரு நல்ல அடக்குவித் ஸ்லீப்பு, அது கூட சேர்ந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட வந்து ஹைட்ரேஷன், இந்த ப்ராப்பர் ஹைட்ரேஷன், இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா எப்பயுமே எந்த ப்ராப்ளமுமே வராது. அதுதான் நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறது.
1: நரம்பியல் பாதிப்புகள் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: தொடர்ந்து திரைப்பட பாடல் ஒன்று, கனவே கலையாதே படத்திலிருந்து பாடல்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள் வழங்கும் பல்வேறு பயனுள்ள தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: மனநலம் பாதிக்கப்பட்டு மனநலம் குன்றியவர்களாகவும் இப்படி பல்வேறு விதமான ஒரு மனநலங்களை பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆன்சைட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பதட்டம், டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகின்ற அழுத்தம், டிசார்டர் என்று சொல்லப்படுகின்ற மனத்திலே ஏற்படுகின்ற மிகுந்த அழுத்தம், அதனையே பைபோலர் டிசார்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு மனநல பாதிப்பு. இப்படியே இந்த மனநல பாதிப்பு அதிகமாகி கொண்டே செல்லும் பொழுது ஒரு கட்டத்திலே அவர் முழுமையாக மனநலம் குன்றியவராக தன்னை அவர் மாற்றிக்கொண்டு தான் யார் என்பதையே தனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுகின்ற ஒரு நோய்க்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை பாதுகாக்கின்ற பொருட்டு இந்திய அரசாங்கம் இந்திய மனநல சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை இணையதளம் மூலமாக பல்வேறு மாநிலங்கள் மூலமாக அவைகளை அனைத்தையும் மக்களுக்கு விரிவாக எடுத்துச் சொல்லி அந்த மனநல சட்டங்கள் மூலமாக 2017 மனநல பாதுகாப்பு சட்டம் என்கின்ற சட்டத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்காக பிரத்யேகமான ஒரு சிகிச்சை பெறுவதற்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் ஆங்காங்கே அவர்களுக்கு உண்டான அனைத்து விதமான வசதிகளையும் செய்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு தனியான உரிமைகள் என்று ஒன்றிருக்கிறது. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் ஒரு மாற்றுத்திறனாளிகளாக கருதப்பட்டு அந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களை தாங்களே பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை என்கின்ற காரணத்தினாலே அதுபோன்ற மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரத்யேகமாக அவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை கொண்டிருக்கிற பள்ளிகளை அமைத்துக் கொடுப்பதற்கும் மற்றும் தேசிய அளவிலே மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தியும் இதுபோன்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் குடிமையியல் சட்டம் என்று சொல்லப்படுகின்ற சிவில் லாஸ், கிரிமினல் லாஸ் என்று சொல்லப்படுகின்ற குற்றவியல் சட்டங்களிலே இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மனநலம் குன்றியவர்கள் குடிமையியல் என்று சொல்லப்படுகிற சிவில் நேச்சரிலிருந்தும் கிரிமினல் நேச்சரிலிருந்தும் அவர்கள் தாங்கள் செய்கின்ற செயலை அறியாமல் செய்திருக்கிற தவறுகளை அவர்களுடைய மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதை ஒரு மருத்துவர் தக்க முறையிலே பரிசோதனை செய்து அவர் மிகுந்த மன அழுத்தத்திலே மனநலம் குன்றி தான் என்ன செய்கிறோம் என்பதே அறியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றார். எனவே அவர் செய்திருக்கிற இந்த மாதிரியான ஒரு குற்றங்களை குற்றமாக சொல்லி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் என்று சொல்லி அவற்றையெல்லாம் விளக்குவதற்கு இந்திய சட்டங்களிலே நிறைய வழிவகைகளை செய்திருக்கிறார்கள். இந்திய தேசிய அளவிலே கற்றலிலே குறைபாடு என்று சொல்லப்படுகின்ற ஆட்டிசம் என்று சொல்லுவார்கள். கற்றல் குறைபாடு என்பது குழந்தைகள் வளர்ந்து வரும்பொழுது தாங்கள் கல்வி கற்கின்ற நிலையிலே பல்வேறு வகுப்புகளிலே தாங்கள் கற்கின்ற இந்த கல்வியை நல்ல முறையிலே கற்று மேம்படுத்துவதற்கு அவர்களுக்கு இயலாமல் இருக்கும். காரணம், பிறவியிலேயே அவர்களுடைய வளர்ச்சி திறன், அதாவது மனநல வளர்ச்சி என்பது குறைந்திருக்கும்.
0: சட்டம் அறிவோம்.
1: இதுவரை மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள் வழங்கிய பல்வேறு பயனுள்ள தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் சர்வதேச கைம்பெண்கள் நாளை ஒட்டி கைம்பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு குறித்து நீலகிரி மாவட்ட சமூக நல அலுவலர் வி பிரவீணாதேவி அவர்கள் பங்கேற்கும் நேரடி நிகழ்ச்சி இடம்பெறுகிறது.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 7 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 56 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கவுள்ளார். நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோருக்கு இன்று பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் கடந்த மாதம் 25 தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 66 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிறுவனத்தின் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியை நோக்கியே அரசின் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மாவோயிஸ்ட் வன்முறைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நக்சல் பாதித்த பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இப்பகுதிகளில் 12,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், 9,500 கைபேசி கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் மெட்ரோ ரயில் சேவைகள் நகர்ப்புற போக்குவரத்தை எளிதாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வந்தே பாரத், நமோ பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் நாட்டின் ரயில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உயர்தரமான சுகாதார சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சவாலான சூழலுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இளையோர், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தேசத்தின் முன்னேற்றத்தில் முழுமையான பங்கெடுப்பை வழங்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின்போது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போட்டித்தன்மை வாய்ந்த சுற்றுலா சூழலை உருவாக்க அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எளிமையான அனுமதி நடைமுறைகளின் மூலம் முதலீடுகளை எளிதாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லைப் பகுதியில் நிலவும் சூழல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து சீன அமைச்சருடன் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். எத்தியோப்பியா, ஈரான், பிரேசில் ஆகிய நாடுகளின் உயரதிகாரிகளுடனும் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். விவசாயிகள், நுகர்வோர் ஆகிய இருதரப்பினரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காய இருப்பு தொடர்பாக புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இதில் போதுமான இருப்பை உறுதி செய்தல், நுகர்வோர் நலன்களை பாதுகாத்தல் ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். முன்கூட்டியே மேற்கொள்ளப்படும் விரிவான திட்டமிடல் மூலம் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் விலை நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என்று திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அங்குள்ள இந்திய தூதரகம் கத்தார் அரசு அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பணியாளர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், டிஜிட்டல் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமானப் பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொரோக்கோ இடையிலான தீவிரவாத தடுப்பு கூட்டு செயல் திட்டக்குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் திரு வினோத் பாடே, மொரோக்கோ தேசிய காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஹிஷம் பாலி ஆகியோர் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். தீவிரவாத ஒழிப்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் இக்கூட்டத்தில் முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. லக்னோவில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 4 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் உத்தரவின் அடிப்படையில் மின்வாரியம், லக்னோ மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வீர் ஷர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். விமானப்படை சார்பில் நடைபெறும் அர்ஜுன் சிங் நினைவு ஹாக்கி போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2ஆம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. தொடர்ந்து செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

25 நிமிடம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. குட் மார்னிங், நீல் கிரேஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். என்ன புதிய தகவல்கள் அப்படின்னு பார்த்தா, புதிய தகவல்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, பழைய தகவல்கள் தான். ஆனாலும் அதை வந்து நம்ம கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து வேலைக்கு போகிற சிலருக்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வேலைக்கு போகிறவங்க அப்படின்னாலே ரொம்ப ஹரிபரியாக காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி டிஃபனை கட்டி ட்ரெஸ்அப் பண்ணி அதை எடுத்து இதை எடுத்து வீட்டு வேலை செஞ்சு எல்லாம் கிளம்புறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுவோம். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கறதுனால வந்து அந்த நம்ம அந்த சுறுசுறுப்பான அந்த காலை நேரத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஆக்கிடலாம் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன ஐடியா. அதாவது ஒரு சில வேலைகளை வந்து நம்ம வந்து ப்ரீ பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காலையில் நேரத்தில் வந்து நம்ம ஈஸியாக்கிடலாம். அதாவது முன்னாடி நாளே வந்து நம்ம அன்னைக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என்ன டிஃபன் பண்ணணும் அப்படின்றத லேடிஸாக இருந்தால் என்ன டிஃபன் பண்ணணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் யோசித்து வச்சுக்கலாம். ஜென்ஸ் வந்து முன்னாடி நாளே கொஞ்சம் அயனிங் அதெல்லாம் பண்ணி ஷூ பாலிஷ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் வந்து அடுத்த நாள் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பின்ன வந்து குழந்தைங்க வச்சுருக்கவங்க வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு தேவையானதை வந்து முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா மார்னிங் எழுந்திரிச்சு அந்த அவசர நேரத்தில் கிளம்புறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். நிறைய டிப்ஸ் வச்சுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஒரு பாட்டை போட்டுடலாம், இல்லைன்னா போர் அடிச்சிடும் இல்லையா. நம்ம குட் மார்னிங் நீல் கிரீஸ் நிகழ்ச்சி. எந்திரிச்சு அப்படியே கேட்குறவங்க வந்து ஜாலி மூடில் இருப்பீங்க, என்னடா இவங்க பேசிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ஊட்டி 101.8. எல்லாமே சமகிட்ட

வேலைக்கு போற நிறைய பேர் வந்து அவசர அவசரமா வேலைக்கு கிளம்பி பக்காவா ரெடி ஆயிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா முக்கியமா அவங்க ஸ்கிப் பண்ற ஒரு விஷயம் வந்து பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவை வந்து அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு என்னதான் வீட்டில் கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தாலும் அப்படியே எனக்கு வேண்டாம், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்து மாட்டிட்டு கிளம்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நம்ம சுறுசுறுப்பாக கிளம்புறோம், அதாவது இளமை வேகத்தில் வந்துட்டு ஆஃபீஸ் போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் வந்து நம்ம வந்து இந்த காலை உணவை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்புறோம். ஆனால் அது வந்து உடல் உபாதைகளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிய போட்டுரும். ஏன்னா ஈவினிங் வந்து நம்ம சாப்பிட்டு முடித்து வயிறு வந்து எவ்வளோ நேரமாக காலியாக இருக்கும் பாருங்கள். ஒரு 8:00 நைட்டு 8 to 9 o'clock சாப்பிட்றீங்க அப்படின்னா 9:00 இருந்தால் அடுத்த நாள் மதியானம் நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் அந்த ஸ்டமக் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்போ வந்து கேஸ் ட்ரபிள் வரலாம், தலைவலி வரும், நிறைய பிரச்சனைகள் வந்து உடம்புல சேர்ந்துடும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு வீட்டில் செஞ்சு கொடுக்கறத சாப்பிட்டுட்டு போங்க. லேடிஸ்க்கு வந்து இது பெரிய ஒரு தலைவலி. ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க வந்து சாப்பிடாமல் போயிடுவாங்க. அதை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு ஏதோ செய்கிறத சாப்பிட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லையா. வேலை என்றைக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கும். வேலையில் நல்ல பேர் வாங்கிட்டு குடும்பத்துலேயும் நல்ல பேர் வாங்கிட்டு நம்ம உடம்ப நம்ம தானே பார்த்துக்கணும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க வேலைக்கு போகிறவங்க. ஸோ அடுத்த பாடல் கேட்கலாமா? என்ன பாடல்? திருநாள் படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல், நம்ம சொன்ன மெசேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8. எங்கள் எல்லாமே சமையிட்டு

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

நாகரினத்து பாம்புபிடாரன் மகுடி வாசித்துக் கொண்டிருந்த புற்றருகே போய் தேர் நின்றது. அதற்குள் குதிரைகளுக்கு வாயில் நுரை தள்ளியிருந்தது. அவ்வளவு வேகத்தில் விரட்டியிருந்தார் அவர். அந்த இடத்துக்கு வந்ததும் தாம் தேரிலிருந்து முதலில் கீழே குதித்து நின்று கொண்டு, இறங்கி வாருங்கள், இவரிடத்தில் ஒரு காரியம் இருக்கிறது என்று பாம்பாட்டியை சுட்டி காண்பித்து பெருநிதி செல்வரை அழைத்தார் நகை வேழம்பர். எதற்காக தேரை திருப்புகிறாய் என்று நான் கேட்டபோது என்னை மதித்து பதில் சொல்லாத இவனுடைய அழைப்பை மதித்து நான் ஏன் கீழே இறங்க வேண்டும் என்று நினைத்தவராய் சில கணங்கள் நகை வேழம்பருடைய வார்த்தைகளையே கேட்காதவர் போல தேரிலேயே இருந்தார் பெருநிதி செல்வர். பின்பு நகை வேழம்பரை போல கொடுமையானவர்களை நேருக்கு நேர் அலட்சியம் செய்வது சமயோசிதமாகாது என்று தமக்கு தாமே உணர்ந்தவராக தேரிலிருந்து கீழே இறங்கினார். இவனுடைய மகுடி ஓசையால் இந்த பகுதியில் மூளைக்கு மூளை நாகங்கள் புறப்பட்டு உருந்து கொண்டிருக்குமே. இங்கு எதற்காக தரையில் இறங்க வேண்டும் என்கிறீர்கள்? தாழம் புதரும் புற்றுகளும் பிடாரனும் பார்த்தாலே பயமாக இருக்கிறதே என்று வார்த்தைகளை நீட்டி இழுத்த பெருநிதி செல்வரை ஏறிட்டு பார்த்தார் நகை வேழம்பர். விஷமமாக சிரித்துக் கொண்டே பார்த்தார். பார்த்துவிட்டு பதறாத குரலில் உள்ளர்த்தமாக பல செய்திகளையெல்லாம் நிறைத்து நிறுத்திய வார்த்தைகளால் சுருக்கமாக ஒரு கேள்வி கேட்டார். பயப்படுகிற எதையும் நீங்கள் செய்வதே இல்லையோ? பெருநிதி செல்வர் இதை கேட்டு அப்படியே வெலவெலத்து போனார். இந்த கேள்வியின் மூலமாக நகை வேழம்பர் எதை நினைவுபடுத்துகிறார் என்று பழைய நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாய் நினைத்து பார்க்கவும் முயன்றார். எதையும் நினைவுபடுத்துகிறார் போலவும் இல்லை, எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி குத்தி காட்டுவது போலவும் இருந்தது. எல்லாவற்றிலும் பயங்கரமான ஏதோ ஒன்றை மட்டும் நினைவுறுத்துவது போலவும் இருந்தது. இந்த கேள்வியை கேட்கிறபோது நகை வேழம்பரின் பேச்சும் வன்மையாகவே இருந்தது. மனத்தில் ஏதேதோ அதிர்ச்சிகள் பேசிட வாய் ஒன்றும் பேசாமல் நகை வேழம்பரை பின்பற்றி பாம்பு பிடாரன் இருந்த இடத்திற்கு நடந்தார் பெருநிதி செல்வர். கொடி கொடியாய் கிளைவிட்டு வளர்ந்திருந்த அந்த புற்றுக்களின் நுனி துவாரங்களை பார்த்தவாறே கவனம் கலையாமல் மகுடி ஊதிக்கொண்டிருந்தான் அந்த முரட்டு பிடாரன். தனக்கு பின்னால் மிக அருகில் யாரோ இருவர் வந்து நிற்பதை அறிந்து கொண்டான். ஆயினும் அவன் திரும்பி பார்க்கவில்லை. பயத்தினால் புற்று நுனிகள் எல்லாம் பெருநிதி செல்வருக்கு சர்ப்பங்களாகவே தோன்றின. நெருப்பில் காட்டிய தருப்பை புல்லின் அழலோடிய துணிகளைப் போல செக்க செவேலென பிளந்த நாக்குகள் நெளிய ஒரு படம் புற்றிலிருந்து வெளிவந்து தெரிந்தது. பெருநிதி செல்வர் பயந்து பதுங்கி நகை வேழம்பரை தழுவி கட்டிக்கொள்வது போல அவரோடு அவராக ஒன்றினார். ஜாதிக்காயின் மேல் நரம்போடி படர்ந்த ஜாதி பத்திரி போல் நச்சு நாவுகள் நெளிய புற்றுத்துளையிலிருந்து பொங்கி ஒழுகி பெருகி வழியும் கருமையாய் ஒரு பெரிய கருணாகம் வெளிவந்தது. மகுடியை ஒரு கையாலேயே வாசித்துக் கொண்டு மற்றொரு கையால் சர்பத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்த வேரை பிடித்தான் பிடாரன். தரையில் அவனை சுற்றிலும் பாம்பை சிறைப்பிடித்து அடைத்துக் கொண்டு போகும் பேழைகள் கிடந்தன. பயத்தின் மிகுதியால் நகை வேழம்பரையும் இழுத்துக்கொண்டு பின்னுக்கு நகர்ந்தார் பெருநிதி செல்வர். கூடை போல பிரம்பினால் நெருக்கமாய் பின்னிய வட்டப்பேழையில் சாமர்த்தியமாக அந்த சர்பத்தை அடைத்து மூடி அதன் மேலே சிறு கல் ஒன்றையும் தூக்கி வைத்தான் பிடாரன். பின்பு விலகி நிற்கும்படி அவர்களுக்கு சொல்லிவிட்டு மேலும் மகுடி ஊதலானான். புற்றில் இன்னொரு படம் தெரிந்தது. தொடர்ந்து வேறு வேறாக அடுத்த இரண்டு துவாரங்களிலும் படங்கள் தெரிந்தன. பிடாரன் சாதுரியமாய் வேலை செய்தான். அவனிடம் மீதமிருந்த பேழைகளும் நிரம்பின. கிடைத்த பாம்புகளையெல்லாம் சிறைப்படுத்திக் கொண்டு அவன் மகுடியை நிறுத்திவிட்டு எழுந்தான். நகை வேழம்பர் அவனை பற்றி அவனிடமே விசாரித்தார். இந்திர விழாவில் வேடிக்கை விளையாட்டுகள் செய்து பாம்பாட்டி காட்ட வந்திருப்பதாகவும் அது என் தொழில் என்றும் அவன் சொன்னான். நகை வேழம்பர் அவனிடம் மேலும் கேட்டார், இந்த நச்சு பாம்புகளை எப்படி பொது இடங்களில் வைத்து ஆட்டுவாய்? இவற்றை கண்டாலே மக்கள் பயப்படுவார்களே. ஆட்டுவதற்கு கொண்டு போகும் முன்பே நச்சுப்பல்லை பிடுங்கி விடுவோம் ஐயா. பிடுங்காவிட்டாலும் இவற்றை ஆட்டும் வேர் எங்களிடம் உண்டு என்றான் பிடாரன். நகை வேழம்பர் மிக அருகில் சென்று குறைவான குரலில் அவனிடம் வேண்டினார், நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் ஐயா? நீ உன் பாம்பு பேழைகளுடன் எங்களோடு எங்கள் தேரில் வர வேண்டும் என்றார் நகை வேழம்பர். பிடாரன் எதற்காகவோ தயங்கினான். இந்திர விழாவின் எல்லா நாட்களிலும் சேர்த்து நீ எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாத்தியத்தை விட அதிகமாக சம்பாதிக்கும் வாய்ப்பை சில நாழிகைகளிலேயே உனக்கு நான் ஏற்படுத்தி தர முடியும். பாம்புகளை சிறைப்படுத்திய தைரியசாலி ஆசைக்கு சிறைப்பட்டான். நச்சு பாம்புகளே தன்னை தீண்டாமல் பிடித்தவன் ஆசை பாம்புக்கு கடிபட்டான். ஐயையோ, தேரிலா பாம்பு பிழைகளும் இவனும் வந்தால் நாம் எப்படி போவது என்று பதறிய பெருநிதி செல்வரின் காதருகே சென்று மந்திரம் போட்டது போல ஏதோ சொன்னார் நகை வேழம்பர். அவ்வளவுதான், பெருநிதி செல்வர் முகம் மலர சம்மதம் தந்துவிட்டார். பாம்பு பிடாரன் பிழைகளும்
தானுமாக தேரின் பின் பக்கத்து சட்டத்தில் ஏறி பிடித்துக் கொண்டு உட்கார்ந்தான். பேழைகளை கவனமாக பற்றிக் கொள்ளும்படி அவனை எச்சரித்துவிட்டு நகை வேழம்பரும் பெருநிதிச் செல்வரும் தங்கள் இடங்களில் ஏறிக்கொண்டனர். தேர் பட்டினப்பாக்கத்துக்கு விரைந்தது. மாளிகைக்கு திரும்பியதும் பெருநிதிச் செல்வரை மட்டும் உறங்குவதற்கு அனுப்பிவிட்டு பிடாரனை அழைத்துக் கொண்டு தம் பகுதிக்கு சென்ற நகை வேழம்பர் பணியாட்களை எழுப்பி மாளிகை தோட்டத்திலிருந்தும் வெளியே உள்ள பூங்காக்களிலிருந்தும் குவியல் குவியலாக பூக்களை கொண்டுவரச் செய்தார். பூக்கள் குவிந்தன, பொழுதும் புலர்ந்தது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இன்று June 23 சர்வதேச விதவைகள் அல்லது கைம்பெண்கள் தினம். வாழ்க்கை துணையை இழந்த பெண்கள் எதிர்கொள்ளும் வறுமை மற்றும் சமூக அநீதிகளை முழு உலகிற்கும் தெரியப்படுத்தி அவர்களின் அனைத்து உரிமைகளுக்காக போராட ஐக்கிய நாடுகள் சபை 2010 June 23 சர்வதேச விதவைகள் அல்லது சர்வதேச கைம்பெண்கள் தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த வருடத்தின் கருப்பொருளாக கைம்பெண்களுக்கு நீதி, மரியாதை மற்றும் பொருளாதார சக்தியை அளிப்போம் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஜஸ்டிஸ், டிக்னிட்டி அண்ட் எக்கனாமிக் பவர் ஃபார் விடோஸ். மனிதர்களால் தாங்க முடியாத இரண்டு வழிகளில் இரண்டாவது இடத்தில் இருப்பது பிரசவ வலி, முதலாவது இடத்தில் இருப்பது தீ விபத்தில் உயிரிழப்பது. ஒரு காலத்தில் கணவரை இழந்த பெண்கள் உடன்கட்டை ஏறுதலில் இந்த கொடுமையைத்தான் அனுபவித்தார்கள். இது போன்ற கொடுமைகள் சமுதாயத்திலிருந்து அறவே நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல நூற்றாண்டு காலமாக பன்னெடும் போராட்டங்கள் நடைபெற்றே விதவைகளுக்கான உரிமைகள் பெற்றுத்தரப்பட்டன. இன்று June 23 சர்வதேச விதவைகள் அல்லது கைம்பெண்கள் தினம்.
1: வெல்கம் பேக் டு குட் மார்னிங் நில் கிரேஸ். வேலைக்கு போறவங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா. இதுல வந்து வேலைக்கு போறவங்க வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அதாவது நம்ம போடுற ட்ரெஸ் தான் நம்மளை வந்து ஒருத்தவங்க கிட்ட நமக்கு மதிப்பு வந்து வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பதவிக்கு தகுந்த ட்ரெஸ்ஸை வந்து போட மாட்டாங்க, ஏனோ தானோன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்கிற வேலை ஒன்றா இருக்கும், அவங்க போடுற ட்ரெஸ் வந்துட்டு விதவிதமாக இருக்கும். விதவிதமான துணிகள் தான் கண்டிப்பாக போடணுன்ற அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை சுத்தமாக அயன் பண்ணி நீட்டாக போட்டுட்டு போனால் போதும், அதுவே வந்து நமக்கு மதிப்பு கொடுக்கறதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து பெரிய பதவியில் இருப்பாங்க, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அது வந்து பார்க்குறவங்களுக்கும் நம்ம சீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கும் முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ். அது எந்த பதவியில் இருக்கிறவங்களாகவும் இருக்கட்டும், சிறிய பதவியில் இருக்கிறவங்களாகட்டும், பெரிய பதவிகளாக இருக்கிறவங்களாகட்டும், நம்ம வந்து 4 பேர் கூட பழகிறோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் தான் நமக்கு வந்து மதிப்பு கொடுக்கும். ஸோ நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் மூலமாக நம்மளுடைய மதிப்பை வந்து நம்ம கூட்ட முடியுமோ ஒழிய குறைக்கக்கூடாது. அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும், வெளியிடங்களுக்கு போகணும்.

அறிவோம் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று ஒற்றுமையான கல்விமுறை திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். இந்த முறை தமிழ்நாடு அரசால் 2010-2011 கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் பல்வேறு கல்வி முறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பள்ளியிலும் பாடத்திட்டம், புத்தகம், தேர்வு முறை வேறுபட்டது. இந்த வேறுபாடுகளை நீக்கி அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரே பாடத்திட்டம், ஒரே தேர்வு முறை வழங்க உருவாக்கப்பட்டதே ஒற்றுமையான கல்வி முறையாகும். இந்த கல்வி முறையின் முக்கிய நோக்கம் அனைத்து மாணவர்களுக்கும் சமக்கல்வி அளிப்பது, கிராமம் நகரம் என்ற வேறுபாட்டை குறைப்பது, ஏழை பணக்கார மாணவர் இடைவெளி குறைத்தல், தரமான கல்வி வழங்குதல், போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்துதல் போன்றவை இந்த முறையின் முக்கிய நோக்கமாகும். இத்திட்டம் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி ஆகிய அனைத்திலும் ஒரே பாடப்புத்தகமாக, ஒரே பாடத்திட்டமாக, ஒரே தேர்வு முறை, ஒரே மதிப்பீட்டு முறை ஆகியவை பின்பற்றப்படுகிறது. மாணவர்கள் படித்து எளிதில் புரிந்து கொள்வதற்காக எளிய மொழியில் படங்களுடன் விளக்கப்பட்டு வாழ்க்கை தொடர்பான படங்களுடன் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதனால் மாணவர்களுக்கு சமக்கல்வி வாய்ப்பு, தரமான பாடத்திட்டம், போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் திறன், நம்பிக்கை அதிகரிப்பு, அறிவு மற்றும் திறன் வளர்ச்சி அடைய செய்கிறது. இது ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒரு முறையாக செயல்படுகிறது. கற்பித்தல் தரமும் மேம்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சமூக சமத்துவம் உருவாகிறது. கல்வித்தரம் உயர்கிறது, ஏற்றத்தாழ்வு குறைகிறது, நாட்டின் முன்னேற்றம் அதிகரிக்கிறது. தமிழ்நாடு அரசு இத்திட்டத்தை மேம்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. புதிய பாட புத்தகங்களை அறிமுகப்படுத்துவது, டிஜிட்டல் கல்விமுறை, ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தல், ஸ்மார்ட் வகுப்பறைகள், இலவச கல்வி உதவிகள் போன்றவற்றின் மூலம் இந்த முறையை வலுப்படுத்தி வருகிறது. ஒற்றுமையான கல்வி முறை என்பது சமவாய்ப்பு வழங்கும் ஒரு சிறந்த திட்டமாகும். இதனால் மாணவர்கள் அறிவாளிகளாகவும் சிந்தனையாளர்களாகவும் நல்ல குடிமக்களாக உருவாக்க உதவுகிறது. எனவே இந்த வாய்ப்பை மாணவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அறிவோம் அரசின் திட்டங்கள். இன்று இந்நிகழ்ச்சியில் ஒற்றுமையான கல்விமுறை திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

குட் மார்னிங் மில்கிரீஸ் நிகழ்ச்சியில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிலர் வந்து நிதானமாக சாப்பிட்டு நிதானமாக ட்ரெஸ் பண்ணி, நீங்கள் தானே சொன்னீங்க சாப்பிட்டுட்டு போங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வேலைக்கு கரெக்டான நேரத்துக்கு போகணுன்னு வீட்டில் நிதானமாக கிளம்பி ரோட்டில் அவசர அவசரமாக போவாங்க. ஒரு சிலர் வந்து பிரச்சனை இல்லை, நம்ம வந்து டவுன் பஸ்ஸில் தான் போகிறோம், ப்ரைவேட் வெஹிக்கிளில் தான் போகிறோம், அதனால் எப்படியோ போய் சேர்ந்துருவாங்க. ஒரு சிலர் வந்து டூ வீலர் ஃபோர் வீலர்னு எடுத்துகிட்டு போவாங்க. இதில் ரோட்டில் கண்டிப்பாக டிராஃபிக் வரும். இதில் அவசர அவசரமாக நுழைஞ்சி நுழைஞ்சி நுழைஞ்சி நம்ம போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக பல பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போனோம்னா சேஃபான ட்ராவலில் கரெக்டான டைமுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு போய் சேரலாம் இல்லையா. ஸோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்பொழுதுமே வந்து புறப்படுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு அடுத்த பாடல் கேட்க போகிறோம். தொடரி படத்துலேருந்து ஸ்டேட்டியூண்ட் இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நாம செய்யற வேலை எதுவா இருந்தாலும் அதுல வந்து பயபக்தியோட அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போகிறது அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். காலத்தை வந்து நம்ம வீணடிக்க கூடாது. அதாவது குறிப்பிட்ட நேரம், இப்போ 10 மணிக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போகிறதுல எந்த தப்புமே கிடையாது. 10 மணிக்கு போகிற ஆஃபீஸ்க்கு 10:30 மணிக்கு போகிறது, 11 மணிக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் வச்சுட்டு மற்றவங்கள வந்து நம்ம சங்கடத்துக்கு ஆளாகாமல் திட்டு வாங்காமல் நம்ம கரெக்டான நேரத்துக்கு போயிட்டு நம்மளுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம ஒரு டிப்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்ம கேட்க போகிறோம் மருது படத்துல இருந்து ஒரு அழகான பாடல். ஸ்டேட்யூன் ஊட்டி 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

ஒழித்துக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல் கிரேஸ். நமக்கு வீட்டில் மட்டும் இல்லைங்க, வெளியிலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அதையெல்லாம் கொண்டு போய் ஆஃபீஸில் இருக்கிற வேலையிலையும், ஆஃபீஸில் நம்ம கூட வேலை செய்கிறவங்கக்கிட்டையும், ஆஃபீஸில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் அப்படி தான். நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனைகளை மற்றவங்கக்கிட்ட காமிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. அதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம வேலைக்கு போகிற ஒரு ஒரு நாளையும் ஒரு புதிய நாளாக புத்துணர்ச்சியோடு அப்படியே ஜாலியாக போயிட்டு காலையில் எல்லாருக்கூடையும் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் அந்த காலை வணக்கத்தை ஷேர் பண்ணிங்கன்னு வைங்களேன், நம்ம மூடே ஃப்ரெஷ் ஆயிரும். வேணா இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லி பாருங்க. நீங்க டோட்டலா எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. அவங்க உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுவாங்க, நீங்க அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுங்க, பாதி பிரச்சனையே வந்துட்டு அப்படியே மறந்து போயிடுவீங்க. அவ்வளோ ஃப்ரெஷ் ஆயிரும் மூடு. இப்போ ஒரு சுப்பீரியரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க வந்து உங்களுக்கு குட் மார்னிங் சொல்றாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு போய் நம்ம என்னத்துக்கு குட் மார்னிங் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி உருன்னு வச்சுட்டு போகாதீங்க. அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பணிஞ்சு ஒரு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன், அவங்களுக்கும் மூடு வந்து ஃப்ரெஷ் ஆயிரும். நம்மளோட சுப்பீரியர் நம்மளுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பணிகளும் வந்து சுறுசுறுப்பாயிடும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு லைஃப்ல ஒரு

0: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: நினைவூட்டுகிறோமேர்களே, இன்று பிற்பகல் 12:10 சர்வதேச கைம்பெண்கள் நாளை ஒட்டி கைம்பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு குறித்து நீலகிரி மாவட்ட சமூக நல அலுவலர் வி பிரவீணாதேவி அவர்கள் பங்கேற்கும் நேரலை இடம்பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும். டெல்லியில்

சியான்றோடன் பத்மலதா இணைந்து பாடியது ஒரு நாள் கூத்து படத்திற்காக ஒலித்தது அந்த பாடல். இனி ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் தங்கமகன் படத்திற்காக.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
3: நேயர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே?
0: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
3: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
0: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
3: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
0: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
3: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
0: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 100,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
3: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியில் விஜய் பிரகாஷ் மேகா ஆகியோர் இணைந்து பாடிய அந்த பாடல் நண்பேண்டா படத்திற்காக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய நிகழ்ச்சியில் டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம், உதகமண்டலம் வானொலி நிலையத்தின் படைப்பில் யோகா சிறப்பு நிகழ்ச்சி தொடர். இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் இன்று ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி. பிரபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பி. தேவிகா.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: கண்டிப்பா தூக்கம் ரொம்ப அவசியம் இல்லையா? உணவு எத்தனை அவசியமோ அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தூக்கம் அவசியம். அந்த தூக்கம் இல்லாம போச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து என்ன மாதிரியான ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை நமக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமைதியான ஒரு தூக்கம் பாதி நோய்களை குறைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா
0: பாதி மருந்தா கூட அது செயல்படும் சொல்லலாம் இல்லையா?
1: நிம்மதியான தூக்கம் அவங்க உடம்புக்கான எல்லா நோய்களையும் அது வந்து குணப்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்தது. தூக்கம்ன்றது சரியான நேரத்தில் வரணும். இருட்டு இல்லைங்களா, அந்த இருட்டான நேரத்தில் வந்து நம்ம மூளையில் வந்துட்டு மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டார்க் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அந்த இருட்டான இதில் வந்து தான் அந்த வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். அது சுரக்கும்போது அந்த தூக்கம் வரக்கூடிய உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்தி அந்த டைமில் போய் நம்ம படுத்தோம்னாக்கா ஒரு முழுமையான தூக்கம் கிடைக்கும். கிடைச்சி உடம்பில் ஏதாச்சும் பகுதிகளில் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த தூக்கத்து மூலியமாகவே அது வந்து தானாக ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் ஆகி பாடியில் வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி அதை வந்து அதை ரிப்பேர் செஞ்சு காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். இதே வந்து அந்த தூக்கம் வர டைமில் நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். அந்த தூக்கம் வர டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ போய் இந்த மொபைலை நோண்டுறது, லேப்டாப் நோண்டுறது, டிவியை பார்க்கறது, இந்த மாதிரி பண்ணும்போது அதுலேருந்து வெளிப்படுற அந்த ப்ளூ லைட்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த ப்ளூ லைட் போய் நம்ம மூளையை எஃபெக்ட் பண்ணும். இது பண்ணும்போது அந்த மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கிறது வந்து தடைப்படுது, தடைப்பட்டு அதோட சுரப்பு விகிதம் வந்து கம்மியாகுது. இப்போது 30% அப்படின்னும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டைமில் மட்டும் தூங்குவாங்க, அதுக்கப்புறம் முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கமே வராது. இதெல்லாம் என்ன காரணம்னாக்கா அதுதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பண்ணுற நம்ம தப்புகள்.
0: இப்போ விலங்குகள் மனிதர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு உயிரினங்களுக்குமான அந்த வாழ்வியல் முறையில் இப்போ விலங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா பகலெல்லாம் தூங்கும், இரவில் வந்து அதோடைய வேட்டை உணவு தேடுற பழக்கம் அந்த மாதிரி அதுக்கு ஒரு இது இருக்கும். இப்போ மனிதர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பகல் அப்படின்றது உழைக்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் இரவு அப்படின்றது தூங்குறதுக்கான ஒரு நேரமாகவும் கடைபிடிக்கப்பட்ட காலம் இருந்தது. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இரவு பகலாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் நம்ம மனிதர்கள் இருக்கோம். மனசையும் உடம்பையும் ஒருமுகப்படுத்தினா மட்டும்தான் அந்த தூக்கம்ன்றது நமக்கு கிடைக்கும். இதில் யோகாசனத்தில் ஏதாவது தீர்வு இருக்கா?
1: கண்டிப்பாக யோகாசனத்தில் தான் அதில் தீர்வுகளே இருக்குது. இதுக்கு வந்து மிலிட்ரி ஸ்லீப்பிங் ஹேபிட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்மி பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எந்த நேரத்தில் அவங்களுக்கு கால் ஃபார் வரும், எந்த நேரத்தில் எந்திரிக்கணும், இல்லை எந்த நேரத்தில் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும்னே சொல்ல முடியாது. அப்போ படுத்த நேரத்தில் தூங்கணும் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து அவங்க முகப்பகுதி, முக இந்த தாடை, அப்புறமா கண்ணு, கண்ணம், இந்த நெத்தி, இந்த மசில்ஸை வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. முகப்பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, அப்புறமா அவங்க ஷோல்டரை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அப்புறமா கால் பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் ஒரு 10, 9, 8, 7, 6, 1, 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த தூக்கம் வந்துடும். இதுதான் இமீடியட் ஸ்லீப்பிங் மெத்தட். இந்த பயிற்சி வந்து தூக்கம் வராமல் இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த கால் சென்டர் இங்கெல்லாம் ஐடி ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நைட் ஒர்க் பண்ணுவாங்க, டே டைமில் தூக்கம் வராது. ஸோ அப்போ இவங்க வந்து போய் படுத்தோன்னெல்லாம் தூங்க மாட்டாங்க. அதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபோனை வச்சு பார்த்துட்ருப்பாங்க, இல்லாட்டி ஃபோனில் சாங்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க போய் ஃபஸ்ட்டு அவங்க உடம்பை ஃபஸ்ட்டு நல்லா நீண்டு நிமிர்ந்து படுத்து உடம்பு ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணும். அதுக்கு பேரே வந்து நாங்கள் வந்து யோக நித்திரைன்னு சொல்லுவோம். கால் விரல்லருந்து படிப்படியாக வந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு இடத்தையாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வர வர வர வர வர வர அந்த லாஸ்ட் ரிலாக்ஸேஷன் வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் வந்துடும்.
0: அதாவது மைண்ட்லேயே அதை பண்ணணும்.
1: ஆமாம், அது மைண்டில் தான் பண்ணணும். இதுக்கு வந்து நல்லா மல்லாந்து தான் படுக்கணும். மேலே பார்த்த மாதிரி கை கால் எல்லா இதையும் வந்து தளர்வாக வச்சுட்டு படுத்துட்டு ஒவ்வொரு இடத்தையாக வந்து அவங்க மைண்ட்லேயே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும். தலைவர் ஆக்கிட்டே வரும்போது லாஸ்ட்டில் அவங்க பாதி வர்றதுக்குள்ளேயே அவங்க தூக்கத்துக்கு போயிடுவாங்க. சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளுக்கு தூக்கம் வராதுன்னா மூளையை அதோட எண்ண ஓட்டத்துக்கு அது ஓடிட்டுருக்கும். நம்ம படுத்திருப்போம், ஆனால் மூளை பாட்டுக்கு ஸ்பீடாக ஓடும். பல எண்ணங்கள் வந்து நீங்கள் அமைதியாக படுக்கிற நேரத்தில் தான் வரும். ஒரு வேலையை செய்யும்போது உங்களுக்கு பல எண்ணம் வராது. அந்த வேலை மேலே கவனம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வந்து அந்த டைமில் வராது. நீங்கள் எப்போ அமைதியாக உட்கார்றீங்களோ, எப்போ அமைதியாக படுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றி இல்லாட்டி குழந்தைங்களை பற்றி நம்ம நீ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு எண்ண ஓட்டங்களும் அப்போதான் உங்களை வந்து இது பண்ணும். இந்த மாதிரி எண்ணம் ஓடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சாதாரணமாகவே தூக்கம் வராது. அப்போ அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம டைவெர்ட் பண்ணி மாற்றி என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணத்துக்கு அதை கொண்டு வரும். அதாவது கான்சியஸோட உங்கள் விழிப்புணர்வோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் கால் நுனிகள் வந்து இப்போ தளர்வடைகின்றன, அப்புறமா என்னோட கணுக்கால்கள் தளர்வடைகின்றன அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் தளர்வாக்கிட்டு, அதாவது உங்கள் கான்ஷியஸ்லேயே நீங்கள் வந்து அந்த தளர்வடைச்சிட்டு மேலே வர்றதுக்குள்ளே என்ன ஆயிரும், மூளை ஆட்டோமேட்டிக்காக டயர்டாயிரும். ஒன்று நிலைநிறுத்தி அந்த கவனத்தை கொண்டு போகும்போதே உங்களோட மனசு என்ன ஆயிரும், அதுக்கு பக்குவம் அடைஞ்சிடும். பக்குவம் அடைஞ்சு அந்த மன ஒருமைப்பாட்டுக்கு அது உங்களை கொண்டு வந்துடும். அதுலேயும் இப்போ காலையில் நீங்கள் எழுந்து அந்த மூளைக்கு உத்வேகத்தையும் உணர்ச்சியும் கொடுக்குற மாதிரி இருக்கும்போது சூரியனை நீங்கள் நினச்சி இது பண்ணலாம். எனக்கா அது வெளிச்சம் அப்படின் போது வெளிச்சம் வந்து நம்மளுக்கு விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா, அதனால அதை வச்சு இது பண்ணலாம். இப்போ நைட்டு நம்ம உறக்கத்துக்கு இது பண்ணணும் போது நம்ம நிலாவை ஒரு குளிர்ந்த காற்று வர மாதிரியும், அந்த டார்க் பிளேஸில் வந்து ஒரு நிலா வந்து அப்படியே மங்களா ஓடிட்டுருக்க மாதிரியும் இதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த நைட் அட்மாஸ்பியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்கள் மைண்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை வந்து சர்க்குலேட் பண்ணும். அது பண்ணும்போது இயல்பாகவே உங்கள் கண்ணு சொக்கும், சொக்கிட்டு ஒரு தூக்க நிலைக்கு உங்களை வந்து அது அப்படியே அழைச்சி கொண்டு போயிடும்.
0: இப்போ இன்னும் கூடுதலாக நமக்கு நேரம் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய யோகாசனங்கள் அதை சொல்லுங்கள்.
1: ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இரவுக்கான யோகாசனங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப செலக்டட் தான், அதாவது தூக்கத்துக்குன்னு நம்ம டே டைமில் தான் யோகாசனங்களை பயிற்சி பண்ணணும். காலையிலே நீங்கள் அந்த யோகாசனங்களை பயிற்சி பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை காலையிலே அது வந்து கம்மி பண்ணி உங்கள் எண்ண ஓட்டத்தை சீராக்கிருச்சுன்னா இரவு வரும்போது அது உங்களை தூக்க நிலைக்கு கொண்டு போயிடும். அப்படியும் முடியல, எனக்கு ஈவினிங் தான் டைம் இருக்குது, ஈவினிங் தான் பண்ண முடியுது அப்படின்றவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா சைல்டு போஸ் சொல்லுவோம், அதாவது பாலாசனா. பாலாசனா எப்படின்னாக்கா மண்டி போட்டு உட்காந்து காலை மடக்கி அது மேலே வஜ்ராசனா போஸில் உட்காந்து முன்னாடி குமிஞ்சு உங்கள் உச்சந்தலையை கொண்டு போய் தரையில் கொஞ்ச நேரம் வைக்கணும். கைகளை ரெண்டையும் பின்புறம் கொண்டு போய் கைகளை தளர்வாக விடணும். இந்த பொசிஷனில் என்ன ஆகும்னாக்கா உங்களோட உடம்பு வந்து மூணு மடிப்பாக மடக்கப்படும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுக பண்ணுவாங்க இல்லைங்களா, காலை மடக்கி உட்காந்து முன்னாடி போய் குமிஞ்சு மேலே வருவாங்க இல்லையே, அந்த போஸை தான் நான் சொல்கிறேன். அதை நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகுன்னா உடம்பானது மூன்று மடிப்பாக மடக்கி காலிலிருந்து ரத்த ஓட்டத்தை தலைக்கு கொண்டு வந்து தலையில் அந்த மூளைப்பகுதிக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ்டேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே வந்து தூக்கம் வரும். அப்படி அது பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து விபரீத கரணி அப்படின்ற ஒரு யோக நிலை இருக்குது. இந்த யோக நிலை என்னன்னாக்கா செவரோரமாக உங்கள் ரெண்டு காலையும் தூக்கி வச்சுக்கணும், இடுப்புலேருந்து கழுத்து வரைக்கும் நேர்கோட்டில் படுத்துட்டு கால்களை ரெண்டையும் செவரோரமாக தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கும்போது அந்த ரத்த ஓட்டம் அதே மாதிரி காலிலேருந்து இடுப்புக்கு வரும், இடுப்புலேருந்து நெஞ்சு பகுதி, நெஞ்சு பகுதியிலேருந்து தலைக்கு வரும்போது இதே மாதிரி மன அமைதி கிடச்சி தூக்கத்துக்கான நிலையை அது உருவாக்கும். இதே வந்து மூச்சு பயிற்சியில் சொல்லணுன்னாக்கா சந்திர பிராணயாமான்னு சொல்லுவோம், அதாவது இடது நாசி வழியாக மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக விடணும்.

0: இடது நாசி வழியாகவே மூச்சு இழுத்து வலது நாசி வழியாக விடணும். அப்போ இந்த இடது நாசி வழியாக மூச்சு இழுக்கும்போது குளிர்ந்த காற்றை உள்ளே இழுக்கிற மாதிரியும், வலது நாசி வழியாக மூச்சை விடும்போது வெப்ப காற்றை வெளியே விடுற மாதிரியும், அதாவது உடம்புல எக்ஸஸ் ஹீட் இருக்கும் இல்லைங்களா, அந்த உடல் உஷ்ணத்தை வெளியில் போகிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு அந்த மூச்சு பயிற்சி, சந்திர மூச்சு பயிற்சி நம்ம பண்ணும்போது இதே மாதிரி மனசு புத்தி எல்லாமே நம்மளுக்கு ஒரு குளிர்மையான ஒரு அந்த பிளசன்ட் ஃபீல் கொடுத்து உங்களுக்கு அந்த ஒரு தூக்கம் வர்றதுக்கான ஒரு நிலைமையை அது உருவாக்கும். அப்புறம் பிரம்மரி பிராணயாமான்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, ரெண்டு காதுகளையும் உங்கள் கையால் அடைச்சிட்டு உங்கள் மூக்கு வழியாக மூச்சை இழுத்துட்டு இப்போ வந்து அப்படின்ற இந்த ஒரு சவுண்டை நம்ம விடணும். அதாவது வண்டு தேனி இருக்கு இல்லைங்களா, தேனி பறந்து வரும்போது அந்த ஒரு ரீங்காரம் விட்டுட்டு வரும் இல்லைங்களா, அந்த ரீங்காரத்தை நீங்கள் வந்து அந்த சவுண்டு நீங்கள் வெளியே கொண்டு வரும்போது உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஒரு வைப்ரேஷன் உருவாக்கும். இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுனா மூளையை வந்து சரியான நிலையில் அந்த வைப்ரேஷன் கொண்டு வந்து நிறுத்தி மன அமைதி கிடச்சி அதுலேயும் உங்களுக்கு தூக்கம் வரும். முத்திரைகளில் சொல்லணும் அப்படின்னா, முத்திரைகளில் வந்து தியான முத்திரை, கை கட்ட விரல் நுனியவையும் ஆள்காட்டி விரலோட நுனையையும் ஒன்று சேர்த்து மற்ற மூணு விரல்களையும் நீட்டி இந்த ரெண்டு கைகளையும் மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தியான முறையில் அப்படியே உட்காந்து உங்கள் மூச்சை கவனிச்சிட்டே வரும்போது மன அமைதி அடைஞ்சு அதுலேயும் உங்களுக்கு இந்த தூக்க நிலை வரும். ஆனால் இது எப்படி நம்ம சரிவர சிஸ்டமேட்டிக்காக பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். ஏன்னா அஷ்டாங்க யோகாவில் அது ஒரு முறைப்படியே இருக்குது, ஆசனம் பிராணயாமம் தியானம் அப்படி தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மூச்சு பயிற்சிகளை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த முத்திரைகளை பிடிச்சி பயிற்சி பண்ணணும். இது மூணும், அதாவது நீங்கள் தூங்க போடுறதுக்கு ஒரு அரவருக்கு முன்னாடி பயிற்சி பண்ணிட்டு தூங்க போனீங்கனாக்கா உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும், மன அமைதியாகும், காலையில் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி முக்கியமாக உணவு பழக்கம், உணவு பழக்கம் என்னன்னா உங்களுக்கு, அதாவது மாலை நேரத்தில் உண்ணக்கூடிய உணவு சாதாரண எளிமையான உணவாக இருக்கணும். பழ வகைகள், காய்கறிகள், இல்லாட்டினா தானிய வகைகளான உணவுகள், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வயிறு ஃபுல் பண்ணாமல் ஒரு அரை வயிறான உணவு முறையை எடுத்து, அதுவும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த உணவை எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு எடுத்து இந்த பயிற்சிகளையும் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் எந்த ஸ்லீப்பிங் டிசார்டரில் இருந்தாலும், அதாவது மருத்துவரிடம் போய் தூக்கத்துக்கான மருந்துகளை பெற்று நீங்கள் வந்து அந்த மருந்தை யூஸ் பண்ணி தூங்கிட்டுருக்கிறவங்களாக இருந்தாலுமே இந்த இதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது நாள் படும்போது உங்களுக்கு அது வந்து தூக்கம் வந்து உங்களுக்கு இயல்பாக வர தொடங்கிடும்.
1: இன்றைய காலகட்டத்தில் பல வகையான ஸ்ட்ரெஸ், அது குழந்தைங்கள்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. தூக்கம் வந்து கொஞ்சம் டிசார்டராக
0: இருந்துட்டு இருக்கு. ஆமாம்,
1: இதுவரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொன்ன இந்த முறைகளை வந்து எல்லாருமே ஆரோக்கியமான தூக்கம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணணும், பண்ணால் தான் நம்மளோட சமுதாயம் வந்து ஒரு சீரான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நேர்கொண்டு அது மூலயமா அது பின்னாடி ஓடுறதுக்கே எல்லாத்துக்கும் டைம் சரியாக இருக்கும். அப்போ அவங்கள ஃபஸ்ட்டு அவங்க உடம்பையும் மனசையும் பக்குவப்படுத்துறதுக்கான வழியை அவங்க பண்ணினாங்கன்னா அடுத்து பண்ணக்கூடிய அவங்களோட வேலை எதுவாக இருந்தாலும் அதை வந்து சரிவர செஞ்சு அவங்க வந்து அந்த இதில் வந்து முதன்மையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு.
1: கண்டிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, சிந்தனைகள் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, இது ரெண்டையுமே ஒரு நிறைவு செய்யற ஒரு பொக்கிஷம் அப்படின்றது
0: யோகா கலைக்கு.
1: கண்டிப்பா இதை கேட்ட நேயர்கள் இதன் மூலம் பயனடையட்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உங்களுக்கு நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
2: இதுவரை வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் இன்றைய யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பி தேவிகா.

0: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.
1: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் சரியாக 9 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்களை நீ கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். கேட்பதற்கு முன்
1: நேயர்களே,
0: இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால், எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். வந்து கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம் அவர் அப்படி சொல்லியிருந்தா அதில் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். வர்றதுக்கு முன்னாடியே வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னு சொல்லிட்டு வர்றார். என்ன சார் விஷயம்னு விசாரித்தோம். எங்கள் வீட்டில் தினம் மூணு வேளையும் ஒரே மாதிரி சாப்பாடு சார், வித்தியாசமே கிடையாது. இப்படியே மூணு மாதமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதை விட பட்டினி கடந்து செத்துடலாம்னு தோணுது அப்படின்னார். ஒரு பெரியவர் சொன்ன தத்துவத்தை சொல்கிறதுக்கு ஆள் கிடைக்காம தவிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போது ஒருத்தர் கிடைச்சிட்டார், விட்டுள்ளாமா உடனே அவரை உட்கார வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நாம் அனுபவிக்கிற உணர்வுகளில் களிப்பு, மகிழ்வு, ஆனந்தம், இது மூணுக்கும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் உண்டு. மேம்போக்காக பார்க்குறதுக்கு இது மூணும் ஒன்று மாதிரி தோணும், ஆனால் அது அப்படி இல்லை. களிப்புங்கிறது உடம்பை பொறுத்தது, மகிழ்வுங்கிறது மனசை பொறுத்தது, ஆனந்தம்ங்கிறது ஆன்மாவை பொறுத்தது. இப்படி இந்த மூன்று வகையான அந்த சுவைப்புகளின் தன்மையும் வேறு வேறு. இப்போ முதல்ல களிப்புங்கிறத எடுத்துக்குவோம். நம்ம புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய பொருள்களுக்கு சில விசேஷ குணம் உண்டு. அது எப்படின்னா சீக்கிரமே சலிப்பை உண்டு பண்ணும். ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துக்கிட்டால் அது இன்னொருத்தருக்கு குறைஞ்சிரும். உணவு, உடை, இதெல்லாம் வந்து களிப்பை தரக்கூடிய பொருள்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு பாத்திரத்தில் 10 இட்லி இருக்குது. அதில் ஒரு 2 இட்லியை நம்ம தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றோம். நாம் சாப்பிட்ட அந்த இட்லி நிச்சயமாக எதிரில் உட்காந்துருக்கிறவருக்கு இல்லை, அவருக்கு உபயோகப்படாது. நாம் சாப்பிட்ட அதே இட்லியை அவரும் சாப்பிட முடியாது, அவர் வேறு தான் எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி நாம் ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிறோம், அதே சட்டையை அதே நேரத்தில் இன்னொருத்தர் போட்டுக்க முடியாது. புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய இது மாதிரி பொருள்கள்லாம் முதல் தடவை நமக்கு கொடுக்குற களிப்பை ரெண்டாவது தடவையும் கொடுக்காது, மூணாவது தடவை இன்னும் குறையும், கடைசியில் வெறுப்பாக மாறிடும். ஒவ்வொன்றா இட்லியை தொடர்ந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, முதல் இட்லி தரக்கூடிய சுவையை 30வது இட்லி தராது. முதல் தடவை புது சட்டையை போட்டுக்கிறப்ப நமக்கு இருக்கிற களிப்பு, அதே சட்டையை வந்து 100வது தடவையாக போட்டுக்கிறோம்னு வைங்க, அப்போ இருக்குமா? இருக்காது. இதுதான் களிப்பு. அதாவது சீக்கிரமே சலிப்பை தரக்கூடியது, ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகக்கூடியது. ஆனால் மகிழ்ச்சிங்கிறது அப்படி இல்லை, ஒருத்தர் அனுபவிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகாது. இப்போ காலையில் சூரியன் உதயமாகிறத பார்த்து சந்தோஷப்படுறோம், அதையே இன்னொருத்தரும் பார்த்து சந்தோஷப்படலாம். ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்குறோம், ஒரு அழகான ஓவியத்தை ரசிக்கிறோம், நீங்கள் ரசிக்கிற அதே நேரத்தில் இன்னொருத்தரும் அதை ரசிக்கலாம், அதனால் அது குறைஞ்சி போகிறதில்ல, இது மகிழ்வு. ஆனால் ஒன்று, ஒரே பாடலை வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தால் கடைசியில் அலுப்பு தட்டும். அதாவது மகிழ்வுங்கிறது எப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்து கொள்கிறதுனால குறையாது, ஆனால் ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் வந்து அனுபவிப்பை தர்றப்போ முதல்ல மகிழ்வு அதிகரித்து அதுக்கப்புறம் அது மங்கி மறைஞ்சி போடும். இதுதான் அந்த மகிழ்ச்சி, மகிழ்வுங்கிறதுக்கு இலக்கணம். சரி, இப்போ மூணாவதாக சுகம் தரக்கூடிய ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா இது நமக்கு உள்ளே இருந்து சுரக்கிறது. மனசு வந்து சலனங்கள்லேருந்து விடுபடுறப்போ இந்த ஆனந்தம் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து நிலையான சுகம், ஆத்ம சுகம். கழிப்பிலிருந்து மகிழ்வுக்கும் மகிழ்விலிருந்து ஆனந்தத்துக்கும் செல்றது தான் மனிதன் நடத்த வேண்டிய முக்கியமான பயணம். இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு இந்த காலத்து பையன் ஒருத்தன் வந்தான். சார், இப்போ நீங்கள் ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு 10 இட்லி வைக்கிறீங்க.

0: என்னை உட்கார வைங்க, எதிரில் இன்னொருத்தனை வந்து உட்கார வைங்க, நான் வந்து களிப்பு மகிழ்வுலாம் தாண்டி நேரடியாக ஆனந்தத்துக்கு பயணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா. ஒன்றும் புரியல அவன் சொன்னது. அது எப்படி, என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆச்சரியமாக. ரெண்டு இட்லி சாப்பிட்டா தானே சார் களிப்பு, நான் 10 இட்லியும் மொத்தமாக சாப்பிட்ருவேன், அடுத்தவனுக்கு எதுவும் கிடைக்காது, அவனுக்கு கிடைக்காதபடி நாமே சாப்பிட்டுறோம்ல, அதுதானே நமக்கு ஆனந்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறான்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
8: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் 9:16. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியபம் 101.8 இனி கேட்கலாம் உதகை உழவர் சந்தை காய்கறி பழங்கள் கீரை வகைகள் விற்பனை நிலவரம். கிலோ ஒன்றிற்கான விற்பனை நிலவரம். கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 55 ரூபாய், வெண்டைக்காய் 44 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 30 ரூபாய், தக்காளி ஆப்பிள் ரகம் 35 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 28 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 35 ரூபாய், பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 75 ரூபாய், தேங்காய் 44 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 35 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 38 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 45 ரூபாய், பீட்ரூட் மற்றும் நூல்கோல் 40 ரூபாய், டர்னிப் 35 ரூபாய், முட்டைகோஸ் 30 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், பட்டாணி 140 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 160 ரூபாய், இஞ்சி 150 ரூபாய், கரிபீன்ஸ் 60 ரூபாய், புஷ் பீன்ஸ் 70 ரூபாய், டபுள் பீன்ஸ் 90 ரூபாய், ஊட்டி அவரை 120 ரூபாய், கலர் கோஸ் 40 ரூபாய், குடை மிளகாய் 80 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய், புரக்கோலி 100 ரூபாய், கருவேப்பிலை 75 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 50 ரூபாய், கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய், கொய்யாப்பழம் 80 ரூபாய், பப்பாளி பழம் 45 ரூபாய், மாதுளம்பழம் 210 ரூபாய், திராட்சைப்பழம் 110 ரூபாய், மாம்பழம் 100 மற்றும் 150 ரூபாய், வாழைப்பழங்களில் பூவன் 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், மோரிஸ் 40 ரூபாய், நேந்திரன் 40 ரூபாய், செவ்வாழை 90 ரூபாய், கற்பூரவள்ளி 50 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 110 ரூபாய், அன்னாசிப்பழம் 80 ரூபாய். நேயர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி பழங்கள் கீரை வகைகளின் 1 கிலோவிற்கான விற்பனை நிலவரம்.

பிரம்மா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம். நிலையத்தில் நேரம் 9:24. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரலில் ஒலித்த அந்த பாடல் முத்துக்காளை படத்திற்காக. இனி ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் மனோ மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது வீரா படத்திற்காக.

எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் சித்ரா பாடிய பாடல் பரம்பரை படத்திற்காக ஒலித்த குரல்களை மீண்டும் முடிக்கிறது காலமெல்லாம் காத்திருப்பின் படத்திற்காக. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஊட்டி FM 101.8. நேரம் 9:42.

ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் மனு சுனந்தா இணைந்து பாடியது. கேட்ட அந்த பாடலுடன் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 10 மணி. நேயர்களை இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேர்லை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊட்டி எஃப்எம் 101.8 மாணவர் குரல். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கேன் நான் உங்க ஜே இல்ஷியா பிராங்க்லின்.
1: நிகழ்ச்சியில முதல் மாணவர் யாருன்னு பார்க்கலாம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் கேடியல் சாமியல்.
0: கேடியல் சாமியல், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, எத்தனாவது படிச்சிட்டு இருக்கீங்க?
2: 6th
0: ஸ்டாண்டர்ட். நல்லா படிப்பீங்களா?
2: ஆ, படிப்பேன்.
0: எத்தனாவது ரேங்க் வாங்குவீங்க?
2: 5th குள்ள 10th குள்ள வாங்குவேன்.
0: ஓகே, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
2: இங்கிலீஷ்.
0: ஓகே, எதனால இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு இங்கிலீஷ் பிடிக்கும், ஏன்னா அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன் நானு. அத சார் ரொம்ப சூப்பரா எடுப்பாரு.
0: ஓகே, ரொம்ப சூப்பரா எடுப்பாரா? ஓகே, உங்களுக்கு எந்த சார் ரொம்ப பிடிக்கும்?
2: சந்தோஷ்.
0: ஓகே, எதனால ரொம்ப பிடிக்கும்?
2: என்னீங்க
0: என்ன
2: ஹாபீஸ் வந்துட்டு நான் விளையாடுவேன், கிரிக்கெட் விளையாடுவேன், ஃபுட்பால் விளையாடுவேன், ஓடி பிடிச்சு விளையாடுவேன்.
0: ஓகே, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
2: 25 ஃப்ரெண்ட்ஸ்.
0: 25ஆ? அப்பாடி, அப்போ கிளாஸே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா? ஓகே, உங்களுக்கு பர்டிகுலரா ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிக்கும்னா யாரு?
2: விஷ்ணுவா நைரத்யா.
0: ஓகே, ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே, ரெண்டு பேர் கூட நீங்க சண்டை போட மாட்டீங்களா?
2: போடுவோம்.
0: ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு அவங்கள? உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சாதிக்கணும்னு ஒரு ட்ரீம் இருக்கா? என்ன ட்ரீம்?
2: F1 ரேசர் ஆகணும்.
0: F1 ரேசர் ஆகணுமா? கார்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? யார பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி F1 ரேசர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு?
2: சில வீடியோல பாரு.
0: F1 ரேசர் ஆகணும்னு.
2: நான் கேம் கூட விளையாண்டிருக்கேன்.
0: என்ன கேம் விளையாடுவீங்க?
2: F1. எல்லா பிளேஸ் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பேன்.
0: என்ன சாங் குடுக்கலாம்?
2: தீது தளபதி பேரை கேட்டா அது ரெடி.
0: ஓகே, அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே, அந்த சாங் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.

0: மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் கிருஷித்.
1: கிருஷித், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: எத்தனை வருஷம் படிச்சிட்டு இருக்கீங்க?
2: நான் 7th படிக்கிறேன்.
1: நல்லா படிப்பீங்களா?
2: ஆ, படிப்பேன்.
1: கிளாஸ் எல்லாம் எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்குது. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, டீச்சர்ஸும் குட்டா டீச் பண்றாங்க.
1: ஜாலியா இருக்கு. ஓகே, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
2: எனக்கு ஒரு 30-40 வரைக்கும் இருப்பாங்க.
1: 40 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஓகே, உங்களுக்கு நெருக்கமான ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் யாரு?
2: எனக்கு நெருக்கமா ஒருத்த மட்டும் தான் இருக்கா.
1: யாரு?
2: கேடு.
1: உங்க ஃப்ரெண்ட பத்தி சொல்லுங்க.
2: என் ஃப்ரெண்ட் அவன் நல்ல கேரக்டர், குட்டா பேசுவான், நல்ல பாய்.
1: உங்களுக்கு பெருசா என்ன ஆகணும்னு ஆசை?
2: நான் வந்து மிலிட்டரி ஆபீசர் ஆகணும்னு ஆசை.
1: ஓகே, எப்படி உங்களுக்கு அந்த ஆசை வந்துச்சு?
2: ஏன்னா அவங்க வந்து நம்ம நாட்டை காக்குறாங்க, அதனால தான் நாங்க அப்படி ஆகணும்னு ஆசை.
1: எதுல இத பாத்தீங்க?
2: நம்ம வீடியோஸ்ல பாத்த, நம்மளுக்காக அங்க போராடிட்டு இருக்காங்க,
1: அதனால நீங்க ஹெல்ப் பண்றதுக்காக நீங்க ஆர்மிக்கு போகணும்னு ஆசை. வேற என்ன உங்களுக்கு ஆசை இருக்கு?
2: நான் அதுக்கப்புறம் கிரிக்கெட்டர் ஆகணும்.
1: எய்தர் மிலிட்டரி ஆபீசர் இல்ல கிரிக்கெட்டர், ரெண்டுல எது ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு மிலிட்டரி தான்.
1: மிலிட்டரி தான். உங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் இந்த மிலிட்டரி ஆபீசர் ஆகணும்னு சொல்லிருக்கீங்களா?
2: சொல்லிருக்கேன்.
1: என்ன சொல்லிருக்காங்க?
2: நல்லா இது பண்ணு, படிச்சாதான் மிலிட்டரி ஆபீசர் ஆக முடியும், அதனால நீ இந்தியா எல்லைக்கு போய் காக்க முடியும் அப்படின்னாங்க.
1: உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கா?
2: எங்க வீட்டுல எங்க அம்மா, அப்பா, என் தங்கச்சி.
1: ஓகே, மூணு பேர் இருக்கீங்க. தங்கச்சி கூட சண்டை போட்டிருக்கீங்களா?
2: ஒரு ஒரு வாட்டி சண்டை
1: போட்டிருக்கேன். எதுக்காக உங்களுக்கு சண்டை வரும்?
2: அவ சும்மா ஏதாச்சும் நான் சாப்பிடும் போது இரிட்டேட் பண்ணுவா, சும்மா பேசிட்டே இருப்பா, அதனால சண்டை வரும்.
1: நீங்க தானே பாத்துக்கணும் தங்கச்சிய? ஏன் அடிக்கிறீங்க?
2: அடிக்கிறது இல்ல, ரொம்ப டென் இது பண்ணா இரிட்டேட் பண்ணா அடிப்பேன்.
1: மம்மி கிட்ட நீங்க அடி வாங்கிருவீங்க?
2: அடி வாங்கிருப்பேன்.
1: ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன?
2: எனக்கு நாய் வளர்க்கறது பிடிக்கும்.
1: ஓகே, என்னென்ன நாய் வச்சிருக்கீங்க?
2: ஜெர்மன் ஷெப்பர்ட், ஹஸ்கி வச்சிருக்கேன்.
1: ஓகே, அது எப்படி மெயின்டெய்ன் பண்றீங்க? நீங்க தான் மெயின்டெய்ன்
2: பண்ணுவீங்களா? ஒரு ஒரு வாட்டி நான் ஸ்கூலுக்கு எல்லாம் போனேன் எங்க அப்பா வாக்கிங் கூட்டு போவாரு.
1: என்ன சாங் வேணும்?
2: தளபதி விஜய் படத்துல இருந்து ஒரு சாங் கொடுத்துருக்கோம்.
1: ஓகே, தேங்க்யூ.
2: தேங்க்யூ.

0: நேர்களை மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஜோஹானா.
1: ஜோஹானா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு, நீங்க எப்படி?
1: நல்லா இருக்கு ஜோஹானா. எத்தனாவது படிக்கிறீங்க?
2: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
1: நல்லா படிப்பீங்களா? உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறது பிடிக்குமா இல்ல வீட்ல வந்து என்ஜாய் பண்றது பிடிக்குமா, லீவ் போறது பிடிக்குமா?
2: ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டு படிச்சு அந்த இதை பிடிக்கும்.
1: ஓ, ஸ்கூலுக்கு போறதா பிடிக்கும். இப்ப லாங் லீவ் முடிச்சுட்டு நீங்க ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க இல்லையா, அப்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சா? ஓகே, ஜாலியா இருந்துச்சா?
2: அது எக்ஸைட்மெண்டா.
1: ஓகே, இப்ப நியூ மிஸ் எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்க மிஸ் எல்லாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்க மாட்டாங்க. இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு புது மிஸ் வந்திருப்பாங்க இல்லையா? மிஸ்ங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்களா உங்க கூட?
2: ஜாலியா இருக்காங்க, வீடியோஸ் போடுவாங்க. நாங்க எதுவுமே எழுத மாட்டோம் சில டைம்ஸ்ல. அப்புறம் நாங்க வீடியோஸ் பாத்துட்டு இருப்போம்.
1: ஓகே, வீடியோஸ் பார்த்து எல்லாம் கத்துக்குவீங்க. என்ன வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க?
2: பாடுங்க.
1: ஹிந்தி பாடுவீங்களா? ஓகே, பாடுங்க.

0: थे। मम्मी के प्यार किया अस रहे थे, पापा ने पैसे दिया नाच रहे थे, भैया ने लड्डू दिया खा रहे थे।
1: ओ सुपरा पढ़ रही है हिंदी सॉन्ग, इधर तमिल तेरी माँ?
0: हाँ तमिल तेरी।
1: तो पढ़ का पकला।
0: உருள கிழங்கு சல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி ஓடுது அழுதிடுச்சு, அம்மா வந்து கொஞ்சிடாது சிரிச்சிருச்சு.
1: வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்களா உங்களுக்கு?
0: இருக்காங்க.
1: ஓகே, உங்க தம்பி தங்கச்சி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க.
0: தம்பி வந்து சில டைம்ஸ்ல அடிச்சுட்டு ஓடிடுவான், இல்லைன்னா சில டைம்ஸ்ல அவன் கூட விளையாட சொல்லுவான். பாப்பா வந்துட்டு நான் அவ கூட நான் சில டைம்ஸ் விளையாடுவேன், அவள தூங்க வைப்பேன், பால் கொடுப்பேன்.
1: அண்ணா இருக்காங்களா உங்க வீட்டுல?
0: அண்ணா இருக்காரு.
1: ஓகே, வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்கா?
0: மம்மி, டாடி, பாட்டி எல்லாம் இருக்காங்க.
1: உங்களுக்கு வீட்டுல வந்து யாரு சூப்பரா செஞ்சு கொடுப்பா?
0: மம்மி.
1: மம்மி சூப்பரா செஞ்சு கொடுப்பாங்களா? ஓகே, மம்மி உங்களுக்கு செஞ்சு குடுக்கற டிஷ் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: பிரியாணி.
1: பிரியாணி சூப்பரா செய்வாங்களா? எங்களுக்கு எல்லாம் பிரியாணி இல்லையா,
0: குடுக்குறோம்.
1: குடுக்குறியா? ஓகே, என்ன பிரியாணி செய்வாங்க?
0: சிக்கன் பிரியாணி செய்வாங்க.
1: சிக்கன் பிரியாணி செய்வாங்க. உங்களுக்கு பிடிச்ச டிஷ்னா என்னது?
0: பிரியாணி பிடிக்கும்.
1: பிரியாணி பிடிக்கும். ஓகே, வேற?
0: சில்லி சிக்கன் பிடிக்கும்.
1: உங்களுக்கு பெருசா என்ன ஆகணும்னு ஆசை?
0: டாக்டர்.
1: டாக்டர் ஆகணும்னு ஆசை. எதுக்காக டாக்டர் ஆகணும்னு ஆசை?
0: என்ன, யாராச்சும் உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஏதாச்சும் இதாச்சுன்னா அவங்களுக்கு செக்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி.
1: ஓகே, அதனால நல்லா படிச்சிருவீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்வீங்க? இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை செய்யணும் அப்படின்னா என்ன விஷயம்?
0: எனக்கு ரொம்ப விளையாட பிடிக்கும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும்.
1: ஓகே, நீங்க வெக்கேஷனுக்கெல்லாம் வெளியே போனீங்களா எங்காச்சும்?
0: தாத்தா வீட்டுக்கு போனோம்.
1: தாத்தா வீட்டுக்கு போனீங்க. ஓகே, தாத்தா வீட்ல ஜாலியா இருந்துச்சா? ஓகே, தாத்தா வீடுனா ரொம்ப பிடிக்குமா? தாத்தா வீட்ல யார் யாரெல்லாம்
0: இருக்கு? குட்டி தம்பி, ஒரு பெரிய தம்பி இருக்காங்க.
1: ஒரு ரெண்டு தம்பி கூட ஜாலியா விளையாண்டீங்களா? ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிட்டீங்களா நீங்க அக்கா வச்சுல? நல்லா பாத்துக்கிட்டீங்களா? ஓகேடா, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன சாங் வேணும்?
0: மோனிகா.
1: மோனிகா சாங்கா? கேட்டிருக்கீங்களா மோனிகா சாங்? எங்களுக்காக பாட முடியுமா அந்த சாங்கு?
0: பாட தெரியாது, ஆனா பிடிக்கும்.
1: ஓகே, டான்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடுவீங்களா அதை பார்த்து? ஓகே, அந்த சாங் வருது. தேங்க்யூ.
0: வெல்கம்.

0: இங்கே மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் கீர்த்தி ஸ்ரீ.
1: கீர்த்தி ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: ஓகே, எத்தனை நாள் படிச்சிட்டு இருக்கீங்க?
2: நான் செகண்ட்ல இருந்து 3rd போய் படிச்சிட்டு இருக்கேன்.
1: 3rd ஸ்டாண்டர்ட், சூப்பரா இருக்கா 3rd ஸ்டாண்டர்ட் எல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க?
2: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க.
1: ஓகே, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
2: எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
1: பர்టిక్యులரா சொல்லணும்னா?
2: பர்టిక్యులரா சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
1: 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யார் யார் இருக்கா?
2: லக்கிஷா, அப்புறம் சொஸ்திகா. மூணு பேர் தான் எனக்கு பிடிக்கும்.
1: ஓகே, மூணு பேர் தான் பிடிக்கும்.
2: பாய்ஸ்ல வந்து மெஹீது, கிருதி, குமரன்.
1: ஓகே, ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு?
2: எனக்கு மட்டன் தான் பிடிக்கும்.
1: மட்டன் தான் பிடிக்கும். ஓகே, மட்டன் பிரியரா நீங்க?
2: ஆமா.
1: ஓகே ஓகே, யார் சூப்பரா செய்வா?
2: மம்மி.
1: மம்மி சூப்பரா செய்வாங்க. ஓகே, உங்களுக்கு பெருசாயி என்ன ஆகணும்னு ஆசை?
2: எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை.
1: எதனால போலீஸ் ஆகணும்னு ஆசை?
2: நான் போலீஸா பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனால ஆகணும்னு ஆசை.
1: உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க?
2: எங்க வீட்டுல மம்மி, டேடி, எங்க அண்ணா இருக்கான், நானு.
1: நாலு பேர் இருக்கீங்க. ஓகே, உங்க அண்ணன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்க அண்ணன் கிட்ட வந்து நீங்க போய் கேட்டு உங்க அண்ணன் செய்யற விஷயம் என்ன?
2: மம்மி வெளியே போயிட்டாங்கன்னா எனக்கு கேர் பண்ணி பாத்துக்குவான், சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுப்பான்.
1: உங்களுக்கு வேற யார் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், எங்க ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும்.
1: உங்களுக்கு என்ன கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு மனோரஞ்சன் ரொம்ப பிடிக்கும்.
1: ஏதாவது ஒரு கார்ட்டூன் காமெடி சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க.
2: மனோரஞ்சன்ல அவங்க வந்து சாப்பிட சாப்பிட வாயில அப்படியே எல்லாத்தையும் முக்கிய முக்கிய சாப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா பின்னாடி லுங்கி கிழிஞ்சிடும். லுங்கி கிழிஞ்சி பின்னாடில இருந்து வரும் அந்த மாதுளை பழம் எல்லாம்.
1: வண்ணம்
2: பட்டம் பறக்குது, மலஞ்சி நெலஞ்சி பறக்குது, மேலம் கீழும் பறக்குது, மெல்ல மெல்ல தலையாட்டி பறக்குது.
1: சூப்பரா பாடுனீங்க. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன சாங் வேணும்?
2: அது ஒரு நல்ல சாங் போடுங்க.
1: ஓகே, தேங்க்யூ.
2: வெல்கம்.

இத்துடன் மாணவர் குரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி இல்ஷா பிராங்க்லின்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவ்

பொன்னையா தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் ஒருசில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வி ஷர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியப்பம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:03. நீங்கள் கேட்டவை இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு நீங்க தொலைபேசி வாயிலா உங்கள் விருப்ப பாடலையும் கேட்கலாம். இன்னைக்கு நாங்க கொடுத்திருக்க தலைப்பிலையும் பேசலாம். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் சந்திக்க விரும்பும் ஒருவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த தலைப்பின் கீழே நீங்க பேசி உங்க விருப்ப பாடலையும் கேட்கலாம். 9342909 9342909 8300001 இந்த எண்களோட 101.8 அப்படின்ற நம்பரை நீங்க ஆட் பண்ணி கால் பண்ணலாம். இந்த நம்பர்ஸ்க்கு லைன் கிடைக்கலனா 0423 இந்த இணைப்பு சேர்த்து 2966781 இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியில நீங்க பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் சந்திக்க விரும்பும் ஒருவர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய பேரை வந்து நம்ம சந்திச்சிருப்போம், திரும்பவும் நம்ம மீட் பண்ணியிருப்போம், அடிக்கடி ஒருத்தரை வந்து நம்ம மீட் பண்ணிட்டும் இருப்போம். ஆனாலும் ஒரு சிலரை மட்டும்தான் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். ஐயோ, இவங்களை நம்ம சந்திக்க மாட்டோமா, வேற ஒருத்தரை பார்க்கும்போது கூட அவங்களுடைய ஞாபகம் நமக்கு வரும். ஐயோ, அவங்கள நம்ம வாழ்க்கை முடிகிறதுக்குள்ள அவங்கள நம்ம ஒரு தடவையாவது நம்ம சந்திச்சிட மாட்டோமா அப்படின்னு. அவங்க மனசு ஃபுல்லாகவே அவங்க நிறைஞ்சிருப்பாங்க, அவங்க வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அவங்கள சந்திக்க முடியாத சூழ்நிலையில நம்ம இருப்போம். ஒரு தடவையாவது அவங்கள நம்ம பார்த்துட மாட்டோமா, ஒரு தடவையாவது அவங்க கூட நம்ம பேசிட மாட்டோமா. இந்த காலகட்டத்தில் வந்து பேசுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி. எப்படியாவது ஃபோன் நம்பரை கலெக்ட் பண்ணி அவங்க கூட பேசிடலாம். அவங்கள நம்ம பார்த்துட மாட்டோமா, அவங்க கூட இருந்துட மாட்டோமா அப்படின்ற ஏக்கம் வந்து எல்லார் மனசுலையும் இருக்கும். அந்த மாதிரி நீங்க பார்க்க விரும்புற நபர் யார் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு. ஸோ நீங்க கால் பண்ணுங்க, கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில தொடர்ந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலுக்கு தொடர்ந்து நீங்க பேசலாம். பேசி நீங்க உங்களுடைய சந்திக்க விருப்பப்படுற நபர் யார் அப்படின்றத தெளிவாக எங்ககிட்ட பேசுங்க.

0: நேரம் 11:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவே. இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு, நீங்கள் மீண்டும் சந்திக்க விரும்பும் நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக முதல் நேயர் லைன்ல காத்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சிந்தனத்திலிருந்து மஞ்சுளா செல்வராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க சந்திக்க விரும்பும் நபர் யாருன்னு சொல்லுங்க.
1: நான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர் தான் மேடம். நான் சந்திக்கணும்னு ரொம்ப

0: ஆனாலும் அவங்கள பாக்கணும்ன்ற ஆசை வந்து மனசுல எப்பொழுதுமே
1: அவங்க
0: இருக்கு
1: அவங்க
0: இல்லையா?
1: மாதிரி யாராச்சும் பாக்கணும் பாக்கற முடியவே மாட்டேங்குது மேடம். ஏன்னா பல பேர் தான் அவங்க வேற ஒரு ஜாலையில எத்தனை பேரை நான் பாத்துருக்கேன்,
0: அவங்கள பார்க்கும் போதெல்லாம்
1: பாக்கலீங்க மேடம். அதனால எனக்கு அது ஒரு ரொம்ப ஏக்கமா இருக்குது மேடம்.
0: என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு பாடல் வந்து மேடம் அபூர்வ சகோதரிகள் படத்துல இருந்து ஏதோ ஒரு பாட்டு போடுங்க மேடம்.
0: அபூர்வ, நான் நினைச்சேன் நீங்க ரெக்க படத்துல இருந்து கண்ணம்மா பாட்டு கேப்பீங்கன்னு நினைச்சேன்.
1: சரி அதே போடுங்க போடுங்க, அதே போடுங்க மேடம்.
0: ஏன்னா சென்டிமெண்டான சாங் இல்லையா, மல்லிகா டீச்சர் அப்படின்னாலே அந்த பாட்டு ஞாபகம் வந்துருமே எல்லாருக்கும்.
1: அதே போடுங்க மேடம், அதே போடுங்க.
0: ஓகே, கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். நன்றிங்க கால் பண்ணதுக்காக.
1: தேங்க்யூ மேடம்.

வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி,
1: நாட்டிலேயே முதன் முறையாக எல்கேஜி முதல் முதுகலை பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி வழங்க உள்ள மாநிலம் எது? சரியான பதில் ஒடிசா மாநிலம். இன்றைய கேள்வி, வீரதீர செயலுக்காக கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழக ராணுவ வீரர் யார்? கேள்வி மீண்டும் ஒரு முறை, வீரதீர செயலுக்காக கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழக ராணுவ வீரர் யார்?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.
4: பதினோரு மணி 18 நிமிஷத்துல நாம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்துதான் நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்க நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ கவிதா மேம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: ஊட்டில இருந்து ராஜ்குமார் மேம்.
4: ராஜ்குமார் சொல்லுங்க. ராஜ்குமார், நீங்கள் சந்திக்க விருப்பம் விரும்பப்படுற நேயர் நேயர்னு சொல்றேன், நான் நீங்க தான் நேயர் இல்லையா? சந்திக்க விருப்பப்படுற நபர் யார்?
5: சந்திக்க
4: விரும்புற நபர் யார்?
5: என்னுடைய பள்ளி தோழர்கள் ஜேம்ஸ்
4: அண்ட் தாமஸ்.
5: ஆமாங்க.
4: ரெண்டு பேருமா? ஜேம்ஸ் தாமஸ் ரெண்டு வேற வேற பேரா?
5: வேற வேற பேர் தாங்க. ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ரெண்டு மூணு பேரும் க்ளோஸா இருப்போம். ஒரு நாள் லீவ் எடுத்தா கூட ஒருத்தருக்கு போர் அடிச்சிடும். மூணு பேரும் நம்ம ஒன்னா தான் இருப்போம். ஒரு ஒருத்தர் லீவ் எடுத்தா கூட நம்ம அந்த நாளே அந்த கிளாஸ் போர் அடிச்சிடும். அதனால அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும். அந்த ஒருத்த வந்து தாமஸ் சென்றவன் அடிபட்டு மூலையில அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம்.
4: எங்க இருக்காங்க? ஊட்டியில இருக்காங்களா வெளியூர்ல இருக்காங்களா?
5: ஊட்டி ஆனந்தகிரியில இருக்கிறேன்.
4: ஓ,
5: அடிப்பட்டு அப்ப கொஞ்சம் தெளிவா இருக்கிறாங்க, நடக்க முடியுது. அவனால எனக்கும் மூளையில அடிப்பட்டு நானும் அப்படிதான் கிடக்குறேன். என்னால அவனை போய் பார்க்க முடியாது, ஏன்னா அடிக்கடி எனக்கு தலை சுத்தல் வரும். அவன் தான் வந்து என்ன பார்க்க முடியுங்க. அவன் வந்து அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுற. ஜேம்ஸும் என்ன பார்க்க ஆசைப்படுறாங்க. கடைசியா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஜேம்ஸ் மீட் பண்ணுங்க. பேசினப்போ கொஞ்சம் நல்லா ஜாலியா இருந்துச்சு. அந்த திரும்பவும் வந்து அடிக்கடி அவனை மீட் பண்ணணும். அதே மாதிரி தாமஸ் ஸ்கூல் லைஃப்ல தான் அவனை மீட் பண்ணதுங்க. அது பேர் மீட் பண்ணவே கிடையாது. போன் மூலமா ஜேம்ஸ் மூலமா தெரிஞ்சிட்டு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியுங்க. அப்ப வந்து இப்ப கொஞ்சம் கிளியரா இருக்கான். அவனால எந்திரிச்சு நடந்து வர முடியும். அதனால அவனுடைய வருகைக்காக நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன்.
4: சரி, கூடி சீக்கிரம் உங்களுடைய சந்திப்பை வந்து நேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கலாம். சரியா?
5: நன்றி
4: கால் பண்ணதுக்காக. உங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டு நீங்க நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன். இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமையிட்டு நிலையத்தில் நேரம் 11:20 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க சந்திக்க துடி துடிச்சிட்டு இருக்கிற இவங்களைத்தான் நான் வந்து என்னுடைய வாழ்நாள் முடியறதுக்குள்ள இவங்களை பார்த்தே ஆகணும், என்னோட மனசு வந்து துடியா துடிச்சிட்டு இருக்கு இவங்களை பார்க்கறதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ள ஒருத்தர் நினைச்சு வச்சிருப்பீங்கல்ல, அவங்கள பத்தி நம்ம நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 9344490 9344490 8300 இந்த எண்களுக்கு கூட 101.8 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம 0423 இந்த எண் கூட 9966781 இந்த நம்பரையும் ஆட் பண்ணி கால் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நிலையத்தில் நேரம் 11:21.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. இந்த நிகழ்ச்சியில வந்து மீண்டும் சந்திக்க விரும்பும் நபர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டே இருக்கோம். அடுத்த நேயர் நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்காரு, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வரசிலிருந்து இளங்கோ பேசுறேன்மா.
0: இளங்கோ, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். மீண்டும் சந்திக்கணும் அப்படின்னா யாரை சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
1: ரொம்ப நாளா உங்க அறிவிப்பாளர்களா ஊட்டிய போன்ல வந்து
0: சந்திக்கிறேன்மா.
1: அது ஒண்ணுமா, அதை விட நான் எப்பயுமே சந்திக்க நினைச்சேன். கொஞ்சம் நம்மளோட மிகப்பெரிய, அதாவது எல்லாரும் ஆச்சரியப்படுற வகையில சந்திக்க நினைப்பேமா. என்னோட சந்திப்பு அப்படிதான் இருக்கும். அதாவது நான் வந்து என்னன்னா, நம்ம பிரதமர் சந்திக்க நினைக்கிறேமா.
0: நினைக்கிறீங்க? மோடி அவர்களை. சூப்பர், ரொம்ப பெரிய சந்திப்பு.
1: ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே நம்ம நம்மளோட பிரம்மாண்டமா இருக்கணும் எதையுமே. ஆனா கண்டிப்பா
0: சந்திச்சிருவேன்,
1: என் நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை தான் வாழ்க்கைய.
0: கண்டிப்பா கண்டிப்பா, என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட இலக்கு அடைஞ்சிடலாம் இல்லையா?
1: கண்டிப்பாமா. வானொலி பத்தி வானொலியில பேசல, மாதவத்தோட பேசல, மங்கி பாத்துல அதை வச்சு வானொலி நேர்களை சந்திப்போ டைம் வச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுல நானும் சந்திக்கலாம்ல, பிரதமரோட பேசலாம்ல.
0: கண்டிப்பா.
1: அதனால எனக்கு என்னுடைய எய்ம் என்னன்னா, கண்டிப்பா பிரதமர் ஒரு நாளைக்கு மோடி அவர்களை சந்திச்சு, நான் தமிழ்ல பேசுறப்ப யாரோ ஒருத்தர் மொழியாக்கு அவர்கிட்ட ஹிந்தியில பண்ணி அவர் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு.
0: ஆசை இருக்கு. கனவாது காணுங்க.
1: கண்டிப்பா.
0: ஓகே, இன்னைக்கு நைட் நீங்க தூங்குனீங்களா, அந்த கனவு தான் உங்களுக்கு வரணும்.
1: கண்டிப்பா அப்படிதான் வரும் நினைக்கிறேன்.
0: சரி, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: விருப்ப பாடல் வந்தமா படம் வந்து
0: நீங்களும் இதே மாதிரி உங்க மனசுல நீங்க யார சந்திக்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா உடனே போன் எடுத்து கால் பண்ணுங்க. 9344900938300001 இந்த எண்களோட 101.8 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ஸ் இல்லாம 0423 அந்த இணைப்பெண் கூட 29667 அப்படின்ற நம்பரையும் ஆட் பண்ணி நீங்க கால் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை.
2: ஜூன் 23 சர்வதேச விதவைகள் அல்லது கைம்பெண்கள் தினம். வாழ்க்கை துணையை இழந்த பெண்கள் எதிர்கொள்ளும் வறுமை மற்றும் சமூக அநீதிகளை முழு உலகிற்கும் தெரியப்படுத்தி அவர்களின் அனைத்து உரிமைகளுக்காக போராட ஐக்கிய நாடுகள் சபை 2010 ஜூன் 23 சர்வதேச விதவைகள் அல்லது சர்வதேச கைம்பெண்கள் தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த வருடத்தின் கருப்பொருளாக கைம்பெண்களுக்கு நீதி, மரியாதை மற்றும் பொருளாதார சக்தியை அளிப்போம் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஜஸ்டிஸ் டிக்னிட்டி அண்ட் எக்கனாமிக் பவர் ஃபார் விடோஸ். மனிதர்களால் தாங்க முடியாத இரண்டு வழிகளில் இரண்டாவது இடத்தில் இருப்பது பிரசவ வலி, முதலாவது இடத்தில் இருப்பது தீ விபத்தில் உயிரிழப்பது. ஒரு காலத்தில் கணவரை இழந்த பெண்கள் உடன்கட்டை ஏறுதலில் இந்த கொடுமையைத்தான் அனுபவித்தார்கள். இது போன்ற கொடுமைகள் சமுதாயத்திலிருந்து அறவே நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல நூற்றாண்டு காலமாக பன்னெடும் போராட்டங்கள் நடைபெற்றே விதவைகளுக்கான உரிமைகள் பெற்றுத்தரப்பட்டன. இன்று ஜூன் 23 சர்வதேச விதவைகள் அல்லது கைம்பெண்கள் தினம்.

0: இன்று ஜூன் 23 ஐக்கிய நாடுகளின் பொது சேவை தினம், யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே. சமூகத்திற்கு பொது ஊழியர்கள் ஆற்றும் சேவையின் மதிப்பை கொண்டாடுவதற்கும், அவர்களின் அரும்பணியை அங்கீகரிப்பதற்கும் மற்றும் நல்ல நிர்வாகத்தை ஊக்குவிப்பதற்கும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. டிசம்பர் 2002 ஐக்கிய நாடுகளின் பொது சபை நிறைவேற்றிய தீர்மானத்தின்படி இந்த நாள் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது. இந்த வருடத்தின் கருப்பொருளாக டிரான்ஸ்ஃபார்மிங் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அட்வான்சிங் இன்னோவேஷன், பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்க்ளூஷன் என்ற கருப்பொருள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது, பொது சேவை துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகளின் மூலமும், அவற்றை மக்களும் ஊழியர்களும் பயன்படுத்துவதும் பங்கேற்பதும் மூலம் பொது சேவை நிறுவனங்களை மாற்றியமைக்க வேண்டும் என்பதுதான். இந்த நாளிற்கான நோக்கமாக வளர்ச்சி பணிகளின் போது நிர்வாகத்தின் பங்கை மேம்படுத்துதல், இளைஞர்களை அரசு பணிகளில் ஈடுபட ஊக்குவித்தல் ஆகியன ஆகும். உலக அளவில் பொது சேவையில் சிறந்து விளங்கும் கண்டுபிடிப்புகள் மற்றும் சேவைகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்த நாளில் ஐநா பொது சேவை விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றன. இன்று ஜூன் 23 ஐக்கிய நாடுகளின் பொது சேவை தினம், யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே.
1: அப்படியே லைன் கிடைச்சிச்சிங்களே, சந்தோஷமாச்சுங்களே.
2: ஓகே, சொல்லுங்க, நீங்க வந்து மீண்டும் சந்திக்க விரும்பும் ஒரு நபர் யார்?
1: ஊட்டி முள்ளிக்குறையில இருந்து எம்பி ரவிச்சந்திரன்.
2: உங்களுடைய வாய்ஸ் கேட்டு எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்களே, நான் தான் பேசுறேன் அப்படின்னு.
1: அப்படிங்களா, மிக்க மகிழ்ச்சி. இந்த அருமையும் பெருமையும் தங்களுக்கு உதகை பண்பளிக்கும் இறைவன் ஆசீர்வதிக்கட்டும்.
2: ஓகே
1: மேடம், அதாவது சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள், நான் ஏகப்பட்ட பிரமுகர்கள் இருக்காங்க, அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி ஹரிஹரன்.
2: ஹரிஹரன் சார், ஓகே,
1: பாடகர் ஹரிஹரன் சார் நான் பாக்கணும் ரொம்ப ஆசை. ஏன்னா இப்ப நான் அந்த ஸ்டார் மேக்கர்ல அங்க பாடுறப்ப அவருடைய பாட்டு, ரெண்டாவது முதல்ல வந்து எஸ்பிபியோட அந்த தாக்கங்கள், அவர் பாடக்கூடிய அந்த முணுகல்கள், சினுங்கல்கள், அந்த சிரிப்புகள் அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனா இதுல இந்த ஹரிஹரன் சார் பாடக்கூடிய அந்த மாயாஜால வித்தை வந்து உண்மையிலே அவர் மாதிரி பாடணும், அவர் மாதிரின்றதுல ஏதாவது நம்ம ஏதாவது புதுமையா அதை பண்ண முடியுமா அப்படின்றது கூட நினைப்பது உண்டு. அப்படி பார்க்கும்போது தெலுங்கு, கன்னடம், ஏற்கனவே 10 மொழியில பாடிட்டு இருக்கேன். அப்படி இருக்க நேரத்துல ஒரு 4-5 மொழிகளில் அவர்களுடைய பாட பாப்ப, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடக்கூடிய பாட்டெல்லாம் கூட எடுத்து எடுத்து நான் பாடுறது உண்டு, ட்ரை பண்ணி பார்ப்பேன்.
2: என்று
1: ஒரு சங்கீத குரல் உங்களுடையது.
2: என்ன பாடல் உங்களுக்கு கொடுக்கலாம் இன்னைக்கு?
1: இந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாய், ஆனா இத்தனை பேரழகா என்று அரியரன் பாடிய பாடலை தமிழ் விடுங்கள் அன்பு அறிவிப்பாளரே.
2: ஆஹா, எப்படி பாருங்களே, என்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்காகவும் நேர்கள் எல்லாருக்காகவும் அந்த பாடல் கொடுத்துடலாம், சரியா?
1: நன்றி. அழகான தலைப்பு இன்றைய நாள் இனிதாகட்டும்.
2: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நேர்களை, நீங்களும் இந்த தலைப்பின் கீழே பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. 9342909 9344908300 இந்த எண்கள் கூட 101.8 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. 0423 இந்த இணைப்பெண்ணை சேர்த்து 2966781 இந்த நம்பர்களுக்கெல்லாம் கால் பண்ணிட்டே இருங்க, நம்ம லைன் கிடைச்சதும் சூப்பராக பேசலாம். நேரம் பார்த்தீங்கன்னா 11:40 ஆக போகுது. சூப்பராக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்.

ஜூன் 23 சர்வதேச விதவைகள் அல்லது கைம்பெண்கள் தினம். வாழ்க்கை துணையை இழந்த பெண்கள் எதிர்கொள்ளும் வறுமை மற்றும் சமூக அநீதிகளை முழு உலகிற்கும் தெரியப்படுத்தி அவர்களின் அனைத்து உரிமைகளுக்காக போராட ஐக்கிய நாடுகள் சபை 2010 ஜூன் 23 சர்வதேச விதவைகள் அல்லது சர்வதேச கைம்பெண்கள் தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த வருடத்தின் கருப்பொருளாக கைம்பெண்களுக்கு நீதி, மரியாதை மற்றும் பொருளாதார சக்தியை அளிப்போம் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஜஸ்டிஸ் டிக்னிட்டி அண்ட் எக்கனாமிக் பவர் ஃபார் விடோஸ். மனிதர்களால் தாங்க முடியாத இரண்டு வழிகளில் இரண்டாவது இடத்தில் இருப்பது பிரசவ வலி, முதலாவது இடத்தில் இருப்பது தீ விபத்தில் உயிரிழப்பது. ஒரு காலத்தில் கணவரை இழந்த பெண்கள் உடன்கட்டை ஏறுதலில் இந்த கொடுமையைத்தான் அனுபவித்தார்கள். இது போன்ற கொடுமைகள் சமுதாயத்திலிருந்து அறவே நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல நூற்றாண்டு காலமாக பன்னெடும் போராட்டங்கள் நடைபெற்றே விதவைகளுக்கான உரிமைகள் பெற்றுத்தரப்பட்டன. இன்று ஜூன் 23 சர்வதேச விதவைகள் அல்லது கைம்பெண்கள் தினம்.

0: கேட்டவே நிகழ்ச்சியில பேசுறதுக்காக அடுத்த நேயர் காத்திருக்கிறார். யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பிரஞ்சுமி.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கோவை வைத்தியர் நரசிபுரம் என்
0: பேர் சொல்லுங்க. கரெக்டா கேக்கல.
1: நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: கந்தசாமி. ஓகே கந்தசாமி, சொல்லுங்க. நீங்க விரும்பி கேட்ட பாடல் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க,
1: அதுக்கப்புறம் என்ன
0: படங்க?
1: தங்க சுரங்கம். நான் பிறந்த நாடு கெந்த நாடு.
0: ஓகே, கண்டிப்பா கொடுத்துருவோம். சொல்லுங்க, நீங்க சந்திக்க விரும்புற மறுபடியும் ஒருத்தர் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யார பாக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: சென்னை ராயப்பேட்டை சேர்ந்த விசி ஜார்ஜ். அவர் நரசிபுரத்துக்கு 1989 ஒரு தேசியமய பாட்ட வங்கிக்கு ஒரு கிளர்க்காக வந்தார். அவர் வந்து என்னோடு பழையதில் இன்னும் அவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறேன். அவரை பார்த்து 10 ஆயிற்று, ஆனாலும் அவரை சந்திக்க முடியவில்லை. அவர் இப்போ தற்போது அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் சென்னை இன்னும் ஒரு வருடம் கழித்தால் வருவார். அப்போ சந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் என் வாழ்க்கையிலே அவர் எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வந்தார். சாதாரண குக்கிராமத்துல ஒரு 10 படிச்சுட்டு ஏரோட்டி விவசாயம் பண்ணிட்டு அந்த விவசாயத்துக்கு வந்து கூட எங்கூட பங்கு பெற்று சில யோசனை எல்லாம் சொன்னாரு. அப்போதைக்கு நமக்கு படிப்பு கூட சரியா இருக்காது, இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. அதெல்லாம் டெய்லி எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. எங்க வீட்லயே தங்கிட்டு எங்க வீட்லயே சாப்பிட்டு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு
0: இருக்காங்க.
1: நல்ல இணைபறையா நண்பர் ஆயிட்டுங்க. அவனால என் வாழ்க்கைக்கு எவ்வளவோ முன்னேற்றமாக இருந்தது.
0: அவரை வந்து திரும்பவும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப எங்க இருக்காரு அவரு?
1: உங்களுக்கான
0: விருப்ப பாடலும் வந்துட்டே இருக்கு, கேக்கலாமா?
1: கண்டிப்பா.
0: நன்றிங்க கால் பண்ணதுக்காக.
1: நன்றி நன்றி மேடம்.

0: 11:52 ஆயிடுச்சுங்க. நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த காலர் லைன்ல காத்திருக்காங்க. வணக்கம்.
1: அழகான காலை வணக்கம் சார். அன்புடன் நான் ராஜு, ஊட்டி செயின்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். உங்க விருப்ப பாடல சொல்லிடுங்க.
1: எனக்கு விருப்ப பாடல் வந்து படம் சீனு.
0: சீனு
1: பாடல் வந்து வணக்கம்.
0: ஓகே, வணக்கத்தோடய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, சொல்லுங்க.
1: ஆமாம் சார்.
0: நீங்க வந்து மீண்டும் சந்திக்க விரும்பும் நபர் யார்?
1: எனக்கு பெரிய ஆசைலாம் இல்லை சார். நம்ம ஊட்டி எஃப்எம்ல வந்து நிலைய இயக்குநரை சந்திக்கணும்னு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு. அந்த ஆசை மட்டும் எனக்கு நிறைவேச்சுனா எனக்கு போதும். வேற எனக்கு பெரிய ஆசைலாம் கிடையாது.
0: நிலைய இயக்குநரை சந்திக்கணுமா? தாராளமா வந்து சந்திக்கலாமே.
1: அவரை வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லணும். ஏன்னா நல்ல நிகழ்ச்சிகளை இப்போ சமீபத்துல இருந்து நல்ல நிகழ்ச்சிகளை தொகை வந்துட்டு இருக்கு. அதுக்கு அவர் முழு பொறுப்பா இருப்பாரு இல்லைங்களா?
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பா. உங்களுடைய வணக்கத்தை வந்து நான் என் மூலியமா அவருக்கு தெரிவிச்சிடறேன். சரியா?
1: ஓகே சார்.
0: நிகழ்ச்சி மூலமா அவருக்கு வந்து உங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் போய் சேர்ந்துரும் நினைக்கிறேன். நன்றிங்க கால் பண்ணதுக்காக.
1: நன்றி.
0: உங்களுக்கான விருப்ப பாடலும் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. ஸ்டே டியூன்ட். ஊட்டி எஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சமையிட்டு நேர்கள். இதுவரைக்கும் இந்த நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணீங்க, இன்னும் நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. லைன் கிடைச்சவங்களுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும். லைன் கிடைக்காதவங்களுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கவேன்ற ஒரு சலிப்பு வேண்டாம். நாளைக்கும் திரும்பவும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். கால் பண்ணி பேசலாம். தொடர்ந்து நம்ம சீனு படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் கேட்கலாம். இதுவரைக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா.

நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். சிநேகிதியே நிகழ்ச்சியில் இன்று சர்வதேச கைம்பெண்கள் நாளை ஒட்டி கைம்பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு என்ற தலைப்பில் நீலகிரி மாவட்ட சமூக நல

உதவியாளர் ஹரிணி அவர்கள் பங்கேற்கும் நேரடி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர். சர்வதேச கைம்பெண்கள் நாளையொட்டி இயற்கை மருத்துவர் டாக்டர் சாஜி அவர்களுடன் நேர்முகம். வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஒட்டி ஒரு சொல் திரைசை நேயர் கடித தொகுப்பு நிகழ்ச்சி. 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி சரியா தவறா. 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒளித்த பாடல்கள். 6:40 பெட்டதுகமலு படுகமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சல். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஷ். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் தேயிலை தூள் தயாரிக்கும் முறை குறித்து உபதலை பகுதியைச் சேர்ந்த விவசாயி சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம். 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர் பிரேமாவதி அவர்களுடன் நேர்முகம். 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். இதுவரை நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: சிநேகிதியே, சர்வதேச கைம்பெண்கள் நாளை ஒட்டி கைம்பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு என்ற தலைப்பில் நீலகிரி மாவட்ட சமூக நல அலுவலக உதவியாளர் ஹரிணி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியின் இப்போது. ஜூன் 23 சர்வதேச கைம்பெண்கள் நாள் என அனுசரிக்கப்படுவது நாம் அறிந்ததே. கைம்பெண்கள் பல பிரச்சனைகளை தன் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியுள்ளது. அவர்கள் அப்பிரச்சனைகளை சமாளிக்கும் விதமாக அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தினமாக இத்தினம் அமைகிறது. இந்த நாளில் நீலகிரி மாவட்ட சமூக அலுவலக உதவியாளர் ஹரிணி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேம்.

0: மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், அதாவது திருமண நிதி உதவி திட்டம் வந்து ஜென்ரலாகவே எல்லா பெண்களுக்குமே இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கைம்பெண்களுக்கு வந்துட்டு நம்ம எம்ஃபசைஸ் பண்ணி ஒரு ரெண்டு திட்டம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஈவேரா மணியமையர் நினைவு விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம். ஸோ இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா விதவை மகள்கான இப்ப கந்த கைம்பெண்கள் இப்ப பொண்ணுங்களுக்கு, அவங்களோட பொண்ணுங்களுக்கு. சோ அவங்க வந்து இப்ப கஷ்டப்படுறாங்க, தன்னோட பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லைங்களா. சோ சப்போர்ட்டிவா யாரும் இல்ல, நம்ம மட்டும்தான் அப்படின்னு நினைக்க கூடாது. சோ நம்ம அரசு அவங்க கூட இருக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு திட்டம் இருக்கு. இதுலயும் வந்து எப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பட்டப்படிப்பு படிச்சவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு, 10th குவாலிபிகேஷனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அது ஏன் இப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுவே ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10th வரைக்கும் முடிச்சா நம்மளுக்கு இந்த ஒரு அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ல வந்துட்டு நம்ம எலிஜிபிளா இருப்போம் அப்படிங்கறதுக்காகவாச்சும், அட்லீஸ்ட் 10th வரைக்கும்மாச்சும் அந்த குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க அப்படிங்கறத ஒரு இதுக்காக. சோ ரெண்டு ஸ்கீம் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் 10th குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா 25,000 கேஷ் பிளஸ் ஒரு 8 கிராம் கோல்டு வந்துட்டு இப்ப வரைக்கும் இருக்கு. இதே டிகிரி குவாலிபிகேஷன் இருந்தது, ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாங்க யாருன்னா அந்த கைம்பெண்களோட மகள் வந்துட்டு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 50,000 கேஷ் பிளஸ் 8 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு அது வந்துட்டு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நார்மலான ஒரு எலிஜிபிலிட்டி தான் நம்மளுக்கு. ஸோ நம்ம பார்த்தோம்னா ஒரு குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, இந்த மாதிரி நம்ம என்ன தேவையோ அதை எடுத்துட்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்துக்கு வந்தாங்களாலோ இல்ல அவங்கவுங்க பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ்க்கு அவங்க போனாங்களோ கூட அவங்கள வந்து கைட் பண்றதுக்காக நம்ம சமூக நலத்துறையை சார்ந்தவங்க வந்துட்டு மகளிர் ஊர் நல அலுவலர்னு சொல்லி பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ்ல இருப்பாங்க. இல்ல எங்களுக்கு அது தெரியலன்னா நேரா நீங்க வந்துட்டு கலெக்டரேட்டுக்கு கூட போகலாம். சோ கைட் பண்றதுக்கு இப்ப நம்ம இதுல வந்துட்டு மாவட்ட நீலகிரி சமூக நல அலுவலகம் இருக்குது. சோ அங்க வந்தீங்கனாலும் கைட் பண்றதுக்கு ஸ்டாஃப் இருக்கும். சோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.
1: அப்ப வந்து மேம் இந்த கைம்பெண்கள் வந்து அவங்களுடைய அலுவலகத்தை வந்து எப்படி அணுகிறது?
0: சோ எப்படி அணுகிறது அப்படின்னா நீங்க நேர்லயும் வரலாம், உங்களுக்கான போன் நம்பர்ஸும் வந்துட்டு இருக்கு, நம்மளுக்கு வெப்சைட்ஸும் இருக்கு. நம்மளுக்கு இதை தாண்டி ரொம்ப ஈஸியா கலெக்டரேட்டுக்கு நீங்க வந்தீங்க. இப்ப இங்க நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அடிஷனல் கலெக்டரேட்ல நம்மளோட ஆபீஸ் இருக்கு. சோ இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் ஹெல்ப்பும் வந்துட்டு நாங்க செஞ்சு கொடுப்போம். இல்ல எங்களால அவ்வளவு தூரம் வர முடியாதுன்னா அவங்கவுங்க பஞ்சாயத்து யூனியன்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஆபீஸ் இருக்கும், பிடிஓ ஆபீஸ் இருக்கும். அங்க எல்லாரும் நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து மகளிர் ஊர்நல அலுவலர்னு ஒரு போஸ்ட் இருக்கு. சோ நீங்க போய் என்ன உதவி வேணா நீங்க கேட்கலாம். அவங்க உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணுவாங்க.
1: சோ கைட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க.
0: எஸ், எங்ககிட்ட அனுப்பி வைப்பாங்க. என்ன பண்ணணும் அவங்களே எல்லா டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நான் அவங்களே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க எந்த இது வந்து முற்றிலும் வந்து அரசு சேவை. சோ இதுல வந்துட்டு எந்த காசும் எந்த இதுவும் எதுவுமே கிடையாது, இட் இஸ் ஃப்ரீ. சோ நம்ம வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க ஜஸ்ட் நீங்க போய் பார்த்து உங்க கைட் பண்றதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கும் வந்துட்டு அவங்க ஆளுங்க இருக்காங்க. சோ அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து கரெக்டா பெனிஃபிட்டுக்கு வந்து குடுக்கறதா எங்களோட வேலையே. சோ இது வந்து ஒரு ஸ்கீம், ஈவேரா மணியமையன் நினைவு. இது வந்து விதவை மகள்களுக்கான ஒரு திருமண நிதி உதவி திட்டம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணனும்னா ஒரு 40 டேஸ்க்கு முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணனும். இப்ப இன்னைக்கு கல்யாணம்னா இது 40 நாளுக்கு முன்னாடியே நம்ம வந்து அப்ளை பண்ணிருக்கணும். சோ அப்ளை பண்ணா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு செகண்டா ஒன்னு இருக்கு, இது ரொம்ப ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு ஒரு திட்டம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தர்மாம்பாள் நினைவு விதவை மறுமண ஊக்குவிப்பு திட்டம் அப்படின்னு சொல்றது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா விடோ ரீமேரேஜ். சோ நான் ஒரு வந்து கைம்பெண், எனக்கு வந்து இன்னொரு மேரேஜ் வேணும் அப்படிங்கறது. இது வந்து சொசைட்டில வந்து நிறைய பேர் இதை தப்பா பாக்குறாங்க. அது அப்படி பார்க்க கூடாது. ஆக்சுவலா இதுவும் வந்து அவங்களோட உரிமை தான். நான் கைம்பெண், நான் எனக்கு இன்னொரு திருமணம் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு வந்துட்டு நம்ம அதுக்கான ஸ்கீம் கொடுக்கறோம். இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் ரெண்டு இருக்கு. பட்டப்படிப்பு படிச்சவங்களுக்கு வந்துட்டு 50,000 பிளஸ் கோல்டு இருக்கு. இதுல நான் 10th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு 25,000 பிளஸ் கோல்டு இருக்கு. ஆனா இதுக்கும் மத்ததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இதுல கிடையாது. நான் முன்னமே சொன்ன மாதிரி 40 டேஸ்க்கு முன்னாடியே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சோ 6 மந்த்ஸ் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு நான் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா கூட 6 மந்த்ஸ்க்கு அப்புறம், அதாவது அதுக்கு அதுக்குள்ளார நான் எனக்கு கல்யாணம் ஆகி 6 மந்த்ஸ்க்குள்ளார நீங்க எப்ப வேணா அப்ளை பண்ணலாம். நீங்க இது வந்து மேரேஜ் ஆன பிறகு கூட நீங்க அப்ளை பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு ஒரு ஒரு பெனிஃபிட். இதுல இதுக்கு முன்ன சில பேருக்கெல்லாம் என்னன்னா தெரியறது இல்ல இந்த ஸ்கீம் இருக்கு அப்படிங்கறது தெரியாம போயறதுனால அவங்களால வந்துட்டு 40 டேஸ்க்கு முன்னாடிதான் அப்ளை பண்ணணும்ன்றது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியறது இல்லங்கறனால நிறைய பேர் விட்டு போயிடறாங்க இல்லைங்களா. ஆனா இந்த இதுக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க கல்யாணம் ஆகி உங்களுக்கு தெரிஞ்சா கூட 6 மந்த்ஸ் வரைக்கும் டைம் இருக்கு. சோ நீங்க அதுக்குள்ளார நீங்க இந்த ஸ்கீம்குள்ளார போகலாம். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா மத்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்கம் ஸ்லாப்னு ஒன்னு இருக்கு. வருமானம் சான்றுன்னு ஒன்னு கொடுக்கணும். அதுல வந்து இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும். அதாவது ஏழை விதவை மகள் இல்ல ஏழை பெண்கள் இவங்களுக்கெல்லாம் தான் நம்ம ஸ்கீம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா

0: இந்த விதவை மறுமணம்க்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இன்கம் ஸ்லாபும் கிடையாது. வருமானத்தை பத்தி நம்ம இங்க கேட்கல. ஏன்னா இது வந்து ஒரு அவங்கள மேம்படுத்துறதுக்கான, அவங்கள வந்து சொசைட்டில நல்லா பாக்குறதுக்கான ஒரு விஷயம் நம்ம வந்து கொண்டு வரணுங்கிறதுனால இன்கம் ஸ்லாபை நம்ம இந்த இடத்துல வந்து எடுத்துடுறோம். நீங்க எவ்வளவு வேணா சம்பாதிங்க, ஆனா அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இந்த திட்டத்துல பயனடையலாம் அப்படிங்கறதுனால அந்த இன்கம் ஸ்லாபையும் நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்து எடுத்துட்டோம். சோ அவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இவ்வளவுதான் வயசு இருக்கணும், இந்த வயசுக்குள்ளார இந்த கல்யாணம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏஜ் இதுவும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. சோ இது வந்து ஒரு ஒரு ரிஃபர்மேஷன், சொசைட்டில ஒரு ரிஃபர்மேஷனுக்காக இந்த மெயினான இந்த திருமண நிதி உதவி திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து இப்ப இது வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து யாரு வேணா இந்த இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இதுக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ நான் சொன்ன மாதிரி நீங்க பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ்லயோ இல்ல மாவட்ட சமூக நல அலுவலகத்திலயோ வந்து நீங்க கூட என்ன ஏதுன்னு கூட இன்னும் டீடைல்ஸா நீங்க கேட்டுக்கலாம்.
1: சரிங்களா, நம்ம வந்து தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: ஸ்நேகிதி நிகழ்ச்சியில கைம்பெண்கள் பயன்பெறும் வகையில பல நலத்திட்டங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இனி தொடர்ந்து பேசலாம். மேம், இப்போ வந்து பொதுவாக கைம்பெண்கள் நலம் வாரியம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பா மேம். ஸோ கைம்பெண்களுக்கான நலவாரியம் இப்போ இந்த போன வருஷம் தான் இதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட வெப்சைட் பேர் நான் சொல்கிறேன், ஸோ தட் யாருக்காவது வேணும்னா நீங்கள் அதை தயவு செஞ்சு இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. லைக் www.tnvidowelfareboard. நான் ஸ்பெல் பண்ணுறேன், WIDOW விடோ வெல்ஃபேர், WELFARE போர்டு, BOARD. ஸோ www.tnvidowelfareboard.gov.in. ஸோ இதுதான் வந்து வெப்சைட்டோட அட்ரஸ். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கைம்பெண்களுக்கான நல வாரியத்துக்கான ஒரு வெப்சைட் அட்ரஸ். இது எதுக்காக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த கைம்பெண்கள் நம்ம இப்போ வந்து இப்போ நீலகிரியில் மொத்தம் எத்தனை கைம்பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் நேரில் போய் நம்மக்கிட்ட சென்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் இவங்க வந்து வீட்டில் இருந்தே இந்த வெப்சைட்ல வந்து அவங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோட நலத்திட்டங்கள் அவங்கள ஈஸியா போய் சென்றடையும். சோ அதுதான் இந்த வெப்சைட்டோட ஃபர்ஸ்ட்.
0: நிறைய பேர் தெரியாம வந்து இது
1: பண்ணாம இருக்காங்க இல்லீங்களா. சோ இது வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்
0: நம்மளோட மொபைல்லயே பண்ணிக்கலாம்.
1: மொபைல்லயே நம்ம பண்ணலாம். இதுக்கு ரொம்ப ஒரு நார்மலான டீடைல்ஸ் இருந்தா போதும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் இன்கம் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது. அதாவது நான் தான், நான் வந்து கைம்பெண் தான் அப்படிங்கிற மாதிரி நாம சைன் போட்டு ஒரு இது, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன இது மட்டும் கேட்பாங்க. அது போக இப்போ கரண்டாக நம்ம இருக்கிறதோட அட்ரஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் வச்சு நம்ம ஃபோன்லேயே நம்ம இந்த நலவாரியத்தில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ நம்ம இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் இனி கொண்டு வர போகிற பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், இவங்களை ஈஸியாக போய் சென்றடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு. சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து, யாருக்காவது ஏதாவது இதுல எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல, இது நம்ம எனக்கு வந்துட்டு இதை பத்தின நாலேஜ் இல்லைன்னா, நான் தாராளமா நீங்க இ சேவை சென்டர்ல கூட போய் பண்ணலாம், இல்ல நம்மளோட ஆபீஸ்க்கே கூட நீங்க வரலாம், எந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு, சோ தட் நாங்களும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தருவோம் உங்களுக்கு. சோ இந்த நலவாரியத்துல வந்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்னலாம் அப்படிங்கறதும் நம்ம பார்க்கலாம்.
0: ஓகேங்க, ரொம்ப சூப்பரான கருத்தெல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டதுக்கு அப்புறமா பேசலாம்.

உங்கள் ஊட்டியம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே. சர்வதேச கைம்பெண்கள் நாளையொட்டி கைம்பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு என்ற தலைப்பில் நீலகிரி மாவட்ட சமூக நல அலுவலக உதவியாளர் ஹரிணி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஓகேங்களா, நம்ம தொடர்ந்து பேசலாம். கைம்பெண்கள் தொழில் தொடங்குறதுக்கு ஏதாவது திட்டங்கள், அதுக்கான உதவித்தொகை ஏதாவது தங்கள் அலுவலகம் மூலம் வழங்கப்படுகிறதா? அப்படியே வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
1: கண்டிப்பாக மேம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து கைம்பெண்கள் அவங்களுக்கான எம்பவர்மெண்ட், அதாவது பொருளாதார ரீதியாக அவங்கள வந்து தாங்களை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிவகை செய்யணும். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அவங்கள பொருளாதார ரீதியாக மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்களுக்கான திறனை வந்து நம்ம மேம்படுத்தணும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் திட்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எதுக்காக அந்த திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங். இப்போ வந்து நம்மளுக்கு வந்துட்டு படிச்சிருப்போம், நம்ம 10th படிச்சிருப்போம், இல்லை நம்ம டிகிரி கூடி நம்ம வச்சுருப்போம், ஆனால் நம்ம வந்து தொழில் தொடங்குவதற்காகனு ஒரு பேசிக் ஸ்கில்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு பியூட்டிஷியன் ஆகணும், இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஸ்கில். இப்போ வந்து நம்ம நிறைய இடத்துல இதுக்கான ட்ரைனிங் வந்து போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இது கவர்மெண்ட் மூலமா நாம வந்து வெற்றி நிச்சயம் திட்டத்துக்கு கீழே ஒரு சர்டிஃபைடு கோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒரு கோர்ஸ் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், கிளவுட் கம்ப்யூட்டிங், இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு டெய்லர், அசிஸ்டன்ட் பியூட்டிஷியன், ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸ் வந்துட்டு இந்த வெற்றி நிச்சயம் திட்டத்துக்கு கீழே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம இதில் என்ரோல் பண்ணி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கைம்பெண்கள் நல வாரியத்தில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த திட்டத்துக்கு இல்லை ஈஸியாக நம்ம வந்துட்டு கவர் ஆயிடலாம். ஸோ நம்மளுக்கு இல்லை எனக்கு இந்த மாதிரி நான் வந்து பியூட்டிஷியனில் வந்துட்டு எனக்கு ஆர்வமாக இருக்குது, நான் ஒரு கைம்பெண் அப்படின்னா உங்களுக்கான அந்த ட்ரைனிங் வந்து கொடுப்போம் நாங்கள். இது வந்துட்டு நம்ம சமூக நலத்துறை மூலமாக கொடுக்கப்படுது. பியூட்டிஷியன் ட்ரைனிங் ஆகட்டும், டெய்லரிங் ஆகட்டும், இது வந்துட்டு நம்ம சர்டிஃபைடு கோர்ஸாக, ஸோ கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட நம்ம வந்துட்டு இந்த கோர்ஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ இந்த கோர்ஸை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துட்டு ஃபைனலாக நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சர்டிஃபிகேட்ஸை வச்சுட்டு நம்மளால் தொழில் தொடங்க முடியும். ஸோ அதை தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொருளாதார மேம்பாட்டுக்காக முதல்ல ஸ்கில் கொடுக்குறோம், அந்த பயிற்சியை நம்ம கொடுக்குறோம் அவங்கள மேம்படுத்துக்கிறதுக்காக. ஸோ அந்த ஸ்கில் அவங்க டெவலப் பண்ணி முடிச்சுட்டாங்க, நான் இப்போ வந்துட்டு ரெடியாக இருக்கேன், என்னோட ஸ்கில்லை நான் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தொழில் தொடங்குவதற்கும் நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட வழிவகை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ லோன் வந்து தாட்கோ மூலியமாகவோ இல்லை டிக் மூலியமாகவோ நம்ம வந்துட்டு லோன் வாங்குகிறோம், இல்லை வேறு எங்கேயாவது லோன் வாங்கினாலும் நம்ம 50,000 வரைக்கும் நம்ம வந்துட்டு மானியமாக வழங்குறோம். யாருக்காகனா கைம்பெண்களுக்காக. இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கீம் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து ஸ்கில் டெவலப் பண்ணுறோம், ஸ்கில் டெவலப் பண்ணதுனால நம்ம சர்டிஃபிகேட் தரோம். இந்த சர்டிஃபைடு கோர்ஸ் மூலியமாக இதை வச்சு நம்ம வந்து 50,000 மானியமும் வாங்கலாம். அது மூலியமாக நம்ம வந்துட்டு லோனும் நம்மளுக்கு ஈஸியாக ப்ராசஸ் ஆயிரும், ஏன்னா இது கவர்மெண்ட்டோட ட்ரைனிங் அப்படிங்கிறதுனால. இது மட்டும் இல்லாமல், சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ வந்து படிச்சுட்டேன், நான் எனக்கு ஸ்கில்லும் டெவலப் ஆகிடுச்சு, எனக்கு மானியமும் வந்துருச்சு, இது மட்டும் பத்தாமல் நம்ம வந்து இன்னொரு திட்டம் இருக்குது மேம். அது வந்து என்னென்னா, அது ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே இருக்குது, சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஜென்ரலாகவே லேடிஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கிறது தான். இந்த திட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைம்பெண்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம் நம்ம. ஸோ அவங்கக்கிட்ட ஸ்கில் இருக்குது, சர்டிஃபிகேட் இருக்குது, மானியம் கொடுத்துட்டோம், எகெயின் நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு தையல் மிஷினும் நம்ம வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஸோ தட் அவங்க அதை வச்சு அவங்களோட எக்கனாமிக் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கைம்பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம் இந்த திட்டத்துக்கு கீழே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட இதில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறோம், ஸோ ஸ்கில் டெவலப் பண்ணுறோம், நம்ம வந்து லோன் தரோம், லோனுக்கு மானியம் தரோம், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தேவைனா டெய்லர். இப்போ நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இப்போ வரைக்கும் 138 பெனிஃபிஷியரிஸ் வந்துட்டு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. அதில் 58 பேர் வந்துட்டு டெய்லரிங் கோர்ஸும், 70 பேர் வந்துட்டு பியூட்டிஷியன் கோர்ஸும் எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 58 டெய்லரிங் கோர்ஸ் முடித்தவங்களையே நம்ம 7 பேருக்கு இந்த ஃப்ரீ டெய்லரிங் மிஷினும் நம்ம வந்துட்டு சத்தியவாணி முத்து அம்மையார் திட்டத்துக்கு கீழே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த அவேர்னஸ் நம்ம கொடுக்கறது மூலயமா இன்னும் நிறைய பேர் பயனடைவாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது.
0: அதே மாதிரி மேம், இந்த படித்தவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம உதவித்தொகை அந்த மாதிரி கிடைக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கு ஏதாவது உதவித்தொகை இருக்கா?
1: இப்போ வந்து இவங்களோட இப்போ சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தந்தை இழந்த குழந்தைகள், அதாவது அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்பா இல்லை அப்படிங்கிற இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு நிதி ஆதரவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 4,000 அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம் மேம். இது வந்து ஒரு திட்டமாக இது வந்துட்டு போயிட்டுருக்குங்க. இதுக்கு பேர் வந்துட்டு நிதி ஆதரவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது போயிட்டுருக்கு.
0: ஓகேங்க, ஓகே சூப்பருங்க. இவ்வளவு நேரமா ஒரு நல்ல தகவல்களை தந்தீங்க. கைம்பெண்கள் எந்தவித பயமும் இல்லாமல் விழிப்புணர்வு பெறுவதற்கான சிறப்பு வழிகாட்டி உங்களுக்கு உங்களுடைய நிலையத்தின் சார்பில், உங்களுக்கு எங்களுடைய சார்பிலும் நம்மளுடைய நேயர்களுடைய சார்பிலும் ரொம்ப நன்றிங்க மேம்.
1: நன்றி மேம், ரொம்ப தேங்க்ஸ்.
0: ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இதுவரை சர்வதேச கைம்பெண்கள் நாளையொட்டி கைம்பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு என்ற தலைப்பில் நீலகிரி மாவட்ட சமூக நல அலுவலக உதவியாளர் ஹரிணி அவர்கள் பங்கு பெற்று பல நல்ல தகவல்களை வழங்கினார். அவர்களுக்கும் நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி.

0: இன்று ஜூன் 23 சர்வதேச விதவைகள் அல்லது கைம்பெண்கள் தினம். வாழ்க்கை துணையை இழந்த பெண்கள் எதிர்கொள்ளும் வறுமை மற்றும் சமூக அநீதிகளை முழு உலகிற்கும் தெரியப்படுத்தி அவர்களின் அனைத்து உரிமைகளுக்காக போராட ஐக்கிய நாடுகள் சபை 2010 ஜூன் 23 தேதியை சர்வதேச விதவைகள் அல்லது சர்வதேச கைம்பெண்கள் தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த வருடத்தின் கருப்பொருளாக கைம்பெண்களுக்கு நீதி, மரியாதை மற்றும் பொருளாதார சக்தியை அளிப்போம் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஜஸ்டிஸ், டிக்னிட்டி அண்ட் எக்கனாமிக் பவர் ஃபார் விடோஸ். மனிதர்களால் தாங்க முடியாத இரண்டு வழிகளில் இரண்டாவது இடத்தில் இருப்பது பிரசவ வலி, முதலாவது இடத்தில் இருப்பது தீ விபத்தில் உயிரிழப்பது.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக ஷியாமா பிரசாத் முகர்ஜி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், ஒரே நாடு, ஒரே அரசியலமைப்பு, ஒரே தேசிய கொடி என்ற தேசிய சிந்தனையை முன்னிறுத்தி நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எல்நினோ பாதிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பருவமழை குறைவு, மாற்று பயிர்கள் மற்றும் எல்நினோ பாதிப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், மாநில அரசு தனக்கான உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறினார். மும்மொழிக் கொள்கை, மேகதாது, கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற விவகாரங்களில் தமிழக அரசு உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் என்று கூறிய அவர், மத்திய அரசுடனான நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கு 12 வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்களே போதுமானது என்று தாம் குறிப்பிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக அவர் கூறினார். மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உறுதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் தமது அரசு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை மக்களிடையே தெரிவித்து வருவதாக குற்றஞ்சாட்டிய அவர், முந்தைய அரசு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தமக்கு பேச அனுமதி அளிக்குமாறு பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பின் அமளி தொடர்ந்ததையடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் அனுமதி வழங்கப்படும் என்று கூறினார். இதனையடுத்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், ஆதாரம் இன்றி கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு விஜய் முந்தைய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரின் உரைக்கு பின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் மறு தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டுள்ளார். திரு ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், உலகம் முழுவதும் மோதல்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படுவதாகவும், இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் கூடுதலான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த கூட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியாவுக்கு 230 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஹோவிட்சர் பீரங்கிகளை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த பீரங்கிகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு சர்வதேச அணுசக்தி முகமையின் அலுவலர்கள் ஈரானின் அணு உலைகளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் அறிவித்திருந்தார். இருப்பினும் இதற்காக எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் மீதான வர்த்தக தடை 60 நாட்களுக்கு நீக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறுகிறது. அமெரிக்காவின் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் துறை உதவிச் செயலர் டான் ஜிம்மர்மேன் மற்றும் கவுன்சிலர் டான் ஹோலர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் லெபனான் நாடுகளின் ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளப் போவதாக கூறப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, லெபனான் அதிபர் திரு ஜோசப் ஆன் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பேசினார். இதனையடுத்து லெபனான் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. பாகிஸ்தானின் பலோச் மாகாணத்தில் 4 போராட்டக்காரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்த அமைப்புகள் கூறியுள்ளன. எல்லை பாதுகாப்பு படை வீரரின் கொலை தொடர்பான வழக்கில் மஹ்ரங் பலூச் உள்ளிட்ட 4 போராட்டக்காரர்களுக்கு பாகிஸ்தானில் தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்றும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் பிரிவினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பலூச் தேசிய முன்னணி குற்றஞ்சாட்டியுள்ளது. அம்மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபடுவதாக பலூச் மனித உரிமை கவுன்சில் கூறியுள்ளது. காங்கோவில் 1000 மேற்பட்டவர்களுக்கு எபோலா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நோயால் இதுவரை 267 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட 371 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ஷிவா நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் யுக் பிரதாப் சிங் ரத்தோட் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைபேயை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
0: நிலையத்தில் நேரம் 12:50.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
4: பிரதம மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். ஆனால் நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளை பொறுத்தவரை உழைக்கும் காலத்தில் இருக்கும் பொருளாதார நிலையை காட்டிலும் ஓய்வு காலத்தின் நிதி பாதுகாப்பு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது. உடல் உழைப்பை நம்பியிருக்கும் விவசாயிகளுக்கு 60 வயதுக்கு பிறகு வருமானம் இல்லாமல் போனால் என்ன செய்வது? இந்த சமூக பாதுகாப்பு இடைவெளியை நிரப்புவதற்காக மத்திய அரசு 2019 தொடங்கிய திட்டமே பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டம். இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் நாட்டுக்கு உணவளிக்கும் உழவர்களுக்கு அவர்களின் முதுமை காலத்தில் நிலையான வருமானத்தை உறுதி செய்வதே ஆகும். இந்தியாவில் சுமார் 85% விவசாயிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஆவர். இவர்கள் 2 ஹெக்டேர் அல்லது அதற்கும் குறைவான நிலத்தை வைத்துள்ளனர். இவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இருப்பது போன்ற ஓய்வூதிய திட்டம் இல்லை. வருமானத்தின் பெரும் பகுதி விவசாய செலவுகளுக்கே சென்றுவிடுவதால் அவர்களால் பெரிய அளவில் சேமிக்க முடிவதில்லை. 60 வயதிற்கு பிறகு விவசாய வேலைகளை தொடர முடியாத போது அவர்கள் அடுத்த தலைமுறையினரை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது.

குறிப்பாக இந்த சிறு மற்றும் குறு விவசாயிகளை இலக்கு வைத்து அவர்களுக்கு சுயமரியாதையான வாழ்வாதாரத்தை முதுமை காலத்தில் உறுதி செய்ய இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டம் ஒரு தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமாக செயல்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் விவசாயிக்கு அவர் 60 வயது நிறைவடைந்த பிறகு மாதந்தோறும் குறைந்தபட்சம் ₹3000 ஓய்வூதியம் உறுதி செய்யப்படுகிறது. இந்த தொகை பணவீக்கத்தை பொருட்படுத்தாமல் நிலையானது. இத்திட்டத்தின் சிறப்பம்சம் விவசாயியின் பங்களிப்பு மற்றும் அரசு பங்களிப்பு ஆகியவை சமமாக இருப்பதுதான். இத்திட்டத்தில் சேரும் விவசாயி தனது வயதை பொறுத்து மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும். இந்த தொகை ₹55 முதல் ₹200 வரை மாறுபடும். உதாரணத்திற்கு 18 வயதில் சேரும் ஒரு விவசாயி ₹55 செலுத்தினால் போதுமானது. 40 வயதில் சேரும் ஒரு விவசாயி ₹200 செலுத்த வேண்டியிருக்கும். விவசாயி செலுத்தும் அதே தொகைக்கு சமமான தொகையை மத்திய அரசும் செலுத்தும். உதாரணமாக ஒரு விவசாயி ₹100 செலுத்தினால் மத்திய அரசும் ₹100 செலுத்தி மொத்த முதலீட்டை ₹200 உயர்த்துகிறது. இந்த ஓய்வூதிய நிதியத்தை இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் நிர்வகிக்கிறது. இத்திட்டத்தில் சேர தகுதிகள்: 18 வயது முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும், 2 ஹெக்டேர் வரை சாகுபடி செய்யக்கூடிய நிலம் வைத்திருக்க வேண்டும், வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் அரசு சார்ந்த ஓய்வூதிய திட்டங்களில் ஏற்கனவே உள்ளவர்கள் இத்திட்டத்தில் சேர முடியாது. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் வருடாந்திர நிதி உதவி பெறும் விவசாயிகள் அந்த தொகையிலிருந்து நேரடியாக தங்களின் மாதாந்திர சந்தாவை செலுத்த தானியங்கி பற்று வசதியை பயன்படுத்தலாம். இது விவசாயிகளுக்கு பங்களிப்பை தொடர மிகவும் எளிதான வழியாகும். ஓய்வூதியம் பெறும் விவசாயி மரணம் அடைந்தால் அவரது மனைவி அல்லது கணவருக்கு குடும்ப ஓய்வூதியமாக விவசாயி பெற்ற தொகையில் 50% பெறுவதற்கு தகுதியுடையவர் ஆவர். விவசாயி 60 வயதை நிறைவு செய்வதற்கு முன்பு திட்டத்திலிருந்து விலக நேர்ந்தால் அவர் செலுத்திய மொத்த பங்களிப்பு தொகையும் அவருக்கு வட்டியுடன் சேர்த்து திருப்பி அளிக்கப்படும். இது விவசாயிக்கு எந்த சூழலிலும் நிதி இழப்பு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய

நேர்களே, நீங்கள் கேட்ட அந்த பாடல் சோனு நிகாம் மற்றும் அல்கா யாக்னிக் குரலில் ஒலித்தது. வண்ண வண்ண பூக்கள் திரைப்பட வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கப ஸ்டோரி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் கே எஸ் சித்ராவின் குரலில் ஒலிக்கிறது.

நிலையத்தில் நேரம் 1:22. வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கன்னட திரைப்படத்திலிருந்து. பாடலின் படம் கலர்ஸ், பாடியவர் குமார் சாகில்.

இன்று ஜூன் 23 சர்வதேச ஒலிம்பிக் தினம். நவீன ஒலிம்பிக் போட்டிகளை உருவாக்கிய சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி 1894 ஆண்டு இதே நாளில்தான் பியரிட்டி கூபர்டின் தலைமையில் பாரிஸில் நிறுவப்பட்டது. இது விளையாட்டு, ஆரோக்கியம் மற்றும் ஒற்றுமையை கொண்டாடும் ஒரு நாளாகும். இந்த நாளின் நோக்கமாக ஒலிம்பிக் மதிப்புகளான சிறந்து விளங்குதல், நட்பு மற்றும் மரியாதை ஆகியவற்றை மேம்படுத்துதல், அனைத்து வயதினரையும் விளையாட்டு நடவடிக்கைகளில் பங்கேற்க ஊக்குவிப்பது. இந்த நாள் முதல் முறையாக 1948 ஜூன் 23 அன்று அனுசரிக்கப்பட்டது. இந்த நாளை உலகம் முழுவதும் உள்ள பள்ளிகள், சமூகங்கள் மற்றும் விளையாட்டு அமைப்புகள் மாரத்தான், கண்காட்சிகள் மற்றும் போட்டிகளை நடத்தி ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன. 2026 ஆண்டிற்கான கருப்பொருளாக யூ கேன் டூ திஸ், லெட்ஸ் மூவ் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. இளைய தலைமுறையினரை அவர்களின் முதல் போட்டியின் போது சிறப்பாக செயல்பட ஊக்குவித்தல், அதாவது போட்டியில் பங்கேற்கும் பொழுது தவறுகளும் பயமும் ஏற்படத்தான் செய்யும், அதையும் தாண்டி நாம் முன்னேற வேண்டும், உங்களால் முடியும், நாம் மேலும் மேலும் முன்னேறுவோம் என்பதே ஆகும். இன்று ஜூன் 23 சர்வதேச ஒலிம்பிக் தினம். வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தாகூர் என்ற தெலுங்கு திரைப்படத்திற்காக மல்லிகார்ஜுன் மற்றும் மகாலட்சுமி குரலில் ஒலிக்கிறது.

வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல் சாத் சப் சாத் ரங் கே சப்னே திரைப்படத்திலிருந்து அல்கா யாக்னிக் மற்றும் எம்ஜி ஸ்ரீகுமாரின் குரலில் ஒலிக்கிறது.

வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மிஸ்டர் பட்டர் திரைப்படத்திலிருந்து எம்ஜி ஸ்ரீகுமார் மற்றும் ஹரிணியின் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை வழங்கிய முதலமைச்சர், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று உறுதிபட கூறினார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை தமிழக அரசு எதிர்க்காது என்றும், மாநிலத்தின் வளர்ச்சிதான் அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் குறிப்பிட்டார். மக்கள் வரிபணத்தில் ஊழல் நடைபெறாது என்று கூறிய அவர், ஊழல் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். சமூக நீதி பற்றி தெரிவித்த முதலமைச்சர், தமது அரசில் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த 8 பேர் அமைச்சர்களாக உள்ளனர் என்றும், 4 பெண் அமைச்சர்கள் உள்ளதாகவும் கூறினார். அண்டை மாநிலங்களுடன் நட்புறவு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் நடமாட்ட பிரச்சினைகள் நீண்ட நாட்களாக இருப்பதாகவும், இவை அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும் என்றும் கூறினார். நீட் தேர்வை கைவிட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணாக்கர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இருமொழி கொள்கையை அரசு உறுதியாக கடைபிடிக்க என்றார். மின்வெட்டு குறித்து பேசிய முதலமைச்சர், கடந்த கால அரசின் நிர்வாக கோளாறே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். தற்போது மின் விநியோக நடைமுறைகள் முழுவீச்சில் கண்காணிக்கப்படுவதாகவும், விரைவில் மின்வெட்டு அறவே நீக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து பயணித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவெடுக்கும் என்றும் அவர்

0: கூறினார். கட்சிகள் கொள்கைகளால் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தமது அரசின் கீழ் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறிய முதலமைச்சர், லஞ்சம் இல்லா அரசமைப்பை கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்.
1: பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், கூட்டுறவு வங்கியின் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனுக்கு முதல் முத்தாய்ப்பாக ரூபாய் 2045 கோடி தள்ளுபடி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது, ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் 2.0 நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது, லஞ்ச லாவண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
0: இதனிடையே முதலமைச்சர் தமது பதிலுரையின் போது, முந்தைய ஆட்சியில் டாஸ்மாக் பணம் கட்சி நிதி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்டதாகவும் அந்த பணம் தற்போது கஜானாவிற்கு திருப்பிவிடப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சரின் இந்த கூற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டிற்கு தகுந்த ஆதாரத்தை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது பேசிய பேரவைத் தலைவர், முதலமைச்சர் பேசி முடிந்ததும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு கண்டிப்பாக பேச அனுமதி அளிக்கப்படும் என்றார். இதனை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டு மொத்தமாக குரல் எழுப்பினர். அவை முன்னவர் திரு செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பேரவைத் தலைவரின் அறிவிப்பை ஏற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும், முதலமைச்சர் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சித் தலைவர் பேசலாம் என்றும் கூறினர். ஆனால் உடனடியாக பதிலளிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரி கூச்சலில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்படாததால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டு மொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், சட்டப்பேரவையில் உள்ள விதிகளுக்கு ஏற்பவே தம்மை பேச அனுமதிக்குமாறு கோரியதாகவும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அவர் குறை கூறினார். மக்களின் குரலாக தாம் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் 300 மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி மாநில அரசை வலியுறுத்தி இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கைகளில் திருவோடை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று நெமிலி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தேர்தலின் போது தாபேக அரசு பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக வழங்கிய வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி வட்டாட்சியரிடம் விவசாயிகள் மனுக்களை வழங்கினர். ஆசிரியர் தேர்வு வாரிய முறைகேடுகள் தொடர்பாக சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய பகுதிகளில் உள்ள 18 வளாகங்களில் அமலாக்கத்துறை இயக்குநரகம் சோதனைகளில் ஈடுபட்டுள்ளது. 2017 பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்க இயக்குநரகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்கான குற்றப்பத்திரிகை கடந்த 2021 தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். 2 பத்ம விபூஷன், 7 பத்ம பூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோர் இவ்விருதுகளை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெறுகின்றனர். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு மூலம் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்த கூட்டமைப்பின் ஏல இணையதளமான நெஃபெக்ஸ் .in ஐ துவக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசின் சீரிய தலைமையில் நாடு வளர்ச்சியுடனும் வளத்துடனும் துரிதமாக முன்னேறுவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். புதுடெல்லியில் இன்று அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதியான ஜாமிசன் கிரேவ், இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கர் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதள பதிவில் திரு பியூஷ் கோயல் இவ்வாறு கூறியுள்ளார். மத்திய சிறுபான்மையின விவகாரம், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். 2026-27 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெறும் விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிட நல இயக்குநரகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி சாலையோர வனப்பகுதிகளில் கழுதை புலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் பன்னாரி வனப்பகுதியில் பன்னாரி அம்மன் கோவில் அருகே நள்ளிரவில் சாலையோரத்தில் வனப்பகுதியை ஒட்டி ஒரு தெருநாய் இறந்து கிடந்தது. நாயின் உடலை ஒரு இடத்தில் வைத்து கழுதை புலி உண்ண தொடங்கிய போது அங்கு மேலும் ஒரு கழுதை புலி வந்து இரு கழுதை புலிகளும் சேர்ந்து இறந்த நாயின் உடலில் இருந்த இறைச்சியை உண்டது. இதனை கண்ட பயணிகள் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் வனவிலங்குகள் அருகே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினர். ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி நேரடி சேர்க்கை நடைபெறுவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. திரைகாணம் கேட்கலாம் நேர்களே. காதல் தேவதை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளரின மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: நிலையத்தின் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: மருத்துவ மலர்.
3: இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் சர்வதேச கைம்பெண்கள் தினத்தையொட்டி பன்முக சிகிச்சையாளர் சாஜோ அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். வணக்கம் நேர்களே, ஒரு சிறப்பு நாளில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான தினம் நமக்கு இருக்குது. அதாவது தினம் கொண்டாடப்படுவதோ இல்லை வந்து அனுசரிக்கப்படுவதோ அதனுடைய காரண காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு நம்ம ஏற்படுத்தணும், அதை பற்றின ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அந்த வகையில் பார்த்தோம்னா, இன்றைக்கு 3 June 2023 உலக விதவைகள் அல்லது கைம்பெண்கள் தினம். இந்த தலைப்பு சார்ந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்க ஒரு பன்முக சிகிச்சையாளர் தான் நம்ம நிலையத்திற்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. உதகை பகுதியை சேர்ந்த பன்முக சிகிச்சையாளர் ஷாஜு அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் மேம்.
4: வணக்கம் சார்.
3: மேம், இன்னத்தை தினத்தை பொறுத்த வரைக்கும் உலக கைம்பெண்கள் தினம், ஸோ இந்த ஒரு டேர்ம் வந்து நமக்கு காயின் பண்ணது, இது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்கொள்கிற இல்லை நம்ம பார்க்குற நமக்கு தெரிஞ்சவங்க இந்த ஒரு கைம்பெண்களாக இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கான ஒரு தினம் நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம். அதை பத்தின விழிப்புணர்வு நம்ம கொடுக்க போறோம். இந்த தினத்தை பத்தினா உங்களுடைய ஆரம்ப கட்ட கருத்துக்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இப்போ டாபிக் வந்து இது ஒரு நல்ல டாபிக் தான், விடோஸ் அப்படின்றது கைம்பெண்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதிகாலத்தில் இருந்த அந்த பெண்களுக்கும் இப்போ இருக்கிற பெண்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்றப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பெண் விதவை ஆயிட்டா அப்படின்னா நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம், இல்லை நம்ம பார்த்தது கிடையாது பட் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உடன்கட்டை ஏறுறதுல இருந்து எல்லாமே வந்திருக்கு.
3: ஆமாம்,
4: அப்படிதான் இருந்தது. பட் இப்போ அந்த பெண்களுக்கு நம்ம சொல்லணும், முழுமையா அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அந்த காலத்து கட்டம் இப்ப இருக்கிறது எவ்வளவோ வித்தியாசங்கள் நிறையவே மாறி இருக்கு. மாற்றங்கள் இருக்கு, ஆனாலும் இப்பவும் சில கிராமங்கள்ல இதை கடைபிடிக்கிறாங்க. உடன்கட்டை ஏறுதல் மட்டும்தான் இல்லை, மற்றபடி வந்து ஒரு பெண் விதவை ஆயிட்டா அப்படின்னு சொன்னா அந்த பெண்களுக்கான எல்லாருக்கும், சாதாரணமா இருக்கிற பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், திருமணமான பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறது இல்லை.
3: ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் ஜஸ்டிஸ் ஆரம்பிச்சு பினான்சியல்

0: ஜஸ்டிஸ்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து மறுக்கப்படுகிறது.
1: கண்டிப்பா, ஏன்னா ஒரு பொண்ணு விதவை ஆயிட்டா அப்படின்னு சொன்னா இப்ப அந்த டைம்ல விட்டுருங்களேன். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னோட துறையிலேயே பார்த்தேன்னா நான் எச்ஐவி பாசிட்டிவ் இந்த மக்களையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அவருக்கு கணவர்கள் இறந்துருவாங்க, ஒன்று அந்த நோய், அது வேற. இன்னொரு பக்கம் இவங்க விதவை. ஊர் சைட்ல இருந்து எல்லாம் இந்த கிராமம் சைட்ல இருந்தெல்லாம் வரும்போது சில பேர் இப்போ இங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நீலகிரி மாவட்டத்திலே இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுலேயுமே ஒரு சில பேர் அந்த மாதிரி வந்து அவங்கள தள்ளி வச்சு பாக்குறாங்க. இப்ப குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு துரதிர்ஷ்டசாலின்னு சொல்லிடுவாங்க. அந்த நம்மளோட மக்கள் சைடில் அப்படி பொதுவாக அந்த மாதிரி பார்க்க போனீங்கனாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்க, இவங்க கண்ணில் பார்த்துட்டு போகக்கூடாது இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு இப்போ ஹஸ்பண்ட் திடீர்னு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் இல்லைனாலே அடுத்தது அவங்களுக்கு அடிபடுறது எல்லா விஷயங்களுமே, பொருளாதார விஷயங்கள் அடிபடும், சமூகத்தில் எல்லா நல்ல காரியங்களுக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அடிபடுவாங்க. குழந்தைகள் வந்து இருந்துட்டே இருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்றது இருந்தா வேற, ஒரு லேடி வீட்லயே இருக்காங்க அவர் கணவரோடது மட்டும்தான் சப்போர்ட் இருக்கு. மூணு வகையா கூட பிரிக்கலாம், ஒன்னு ரெண்டு லேடியே ஹஸ்பண்ட் வேலைக்கு போறவங்க, இன்னொன்னு வேலைக்கு போகாதவங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு அனுப்பாம வீட்லயே வச்சு பாத்துட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் அவங்க ஹஸ்பண்ட் இருந்தும் அவங்கள பராமரிக்காம கொஞ்சம் சமாளிச்சு அவங்கள பேலன்ஸ் பண்றவங்க அந்த மாதிரி இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்லயே இருக்காங்க ஒருத்தர், வீட்லயே இருக்கிறவங்கள எப்படி பேலன்ஸ் அவங்க திடீர்னு ஹஸ்பண்ட் இல்ல.
0: ஒரு நிமிஷம் மேம், நிச்சயமாக மேம் இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அடுத்ததா வந்து இதை தாண்டின நிறைய விஷயங்கள் இருக்கு, அதாவது சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்றது, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்றது, இதை பத்தியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இது ஒரு பாடலுக்கான இடைவேளை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவோம். இணைந்திரங்கள், இது ஓடிஎஃப்எம் 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: மீண்டும் ஒரு முறை உங்களை இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நேர்களே. இன்று உலக விதவைகள் தினம். இப்போ நீங்க இந்த சொல்ற விஷயங்களை வந்து ஒரு நாலு மேஜர் கிளாசிபிகேஷனா நம்ம இதை பிரிக்கலாம். ஒன்று வந்து முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து மனரீதியான பாதிப்புகள், அவங்களுக்கு ஏற்படுற மனரீதியான பாதிப்புகள். கணவன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஏத்துக்கவே இட்ஸ் டேக் டைம். ஸோ ரெண்டாவது உடல் ரீதியான அத்துமீறல்கள் அவங்களுக்கு. மூன்றாவது சமுதாய ரீதியான பிரச்சனைகள். நான்காவது நிதி சார்ந்த பிரச்சனைகள்,
1: மனரீதியான பிரச்சனைகள். மனரீதி அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா அது 100% உண்மையான ஒரு விஷயம். ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்றப்போதே பார்த்தீங்கன்னா உடல் மட்டுமே அவங்களுக்கு சார்ந்தது கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட்னால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சந்தோஷங்கள் மட்டுமே மனரீதியில் அது மட்டுமே வராது. மனரீதின்றப்போ வந்து அடுத்தது வந்துட்டு இந்த சமுதாயத்தில் எல்லாருக்குடியும் இந்த குழந்தைகளை இப்படி நான் எப்படி வளர்ப்பேன், எனக்கு நான் எப்படி வளர்த்துக்குவேன், இனி பேசுகிறவங்க பார்க்குறவங்க அவங்களோட பார்வைகள் சில இச்சைக்கு அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் எல்லாம் அவங்க வரும்போது மனரீதி அவங்க பாதிக்கப்படுறாங்க.
0: ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா ஹஸ்பண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஏத்துக்கிறக்கே ஒரு
1: கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவங்க மனரீதியா ஃபர்ஸ்ட் அதை பாதிக்கப்படுறாங்க
0: அப்படின்ற
1: எல்லாமே வந்துட்டு ஒரு சில காரணங்கள் வந்துட்டு முழுமையா இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் தான் இருக்கணும், ஹஸ்பண்ட் இருந்து நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இப்போ இவங்க கிட்ட படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், இல்ல சொந்தங்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கும். ஆனா ஹஸ்பண்டால கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹஸ்பண்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனாலதான் சில டைம்ல வந்துட்டு அது ஏத்துக்க முடியாம இருக்கிறதுனால மறுவாழ்வு கொடுக்கலாம். அந்த மாதிரி இப்ப கொண்டு வந்திருக்காங்க, பட் அது எல்லாருமே ஏத்துக்குவாங்களான்றது நமக்கு தெரியாது.
0: அதுதான் நம்ம பேச வரோங்க. இப்போ ஒரு பெண் அப்படின்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க கணவனை டிபெண்ட் பண்ணிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நம்ம சமுதாயம் வந்து கட்டமைச்சு வச்சிருக்கு. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு லைஃப்ல வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ இருக்கிற லைஃபை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோம். ஸோ என்னோட கஷ்ட நஷ்டங்கள்ல நீ எனக்கு துணையா இருக்கணும், அதே மாதிரி நானும் உனக்கு துணையா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் தான் அங்கே மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்றதா நம்ம நினைக்கிறோம். ஸோ நீங்க சொல்றாப்புலதான் அதுல வந்து ஒரு பார்ட்னர் இல்லை அப்படிங்கும் போது அந்த பேலன்ஸே வந்து இம்பேலன்ஸா மாறிடும்.
1: கண்டிப்பா. ஆனா நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கணவர் இறந்துட்டா அப்படின்னா கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு வந்து முதல் அவங்களோட மனரீதியாக பாதிக்கப்படும் போது உடல் ரீதி கண்டிப்பாக அடிபடும். அப்படி இருக்கிற டைமில் அவங்கள அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகள். அப்புறம் திடீர்னு எதிர்பாராம அவங்களுக்கு வரக்கூடிய சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது. கணவன் இருந்தால் இவர் பேலன்ஸ் பண்ணியிருக்கலாம், எல்லாருக்கிட்டையுமே எல்லா விஷயங்களும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இவங்க வேலைக்கே போகாதவங்களா இருக்கலாம், திடீர்னு வேலைக்கு போகும்போது நீ கணவன் இல்லையா அப்படின்னு பார்க்குற பார்வைகள் வேற மாதிரி இருக்கும். இன்னொன்று பேசுகிற வார்த்தைகள், நடந்துக்கிற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இவங்க அதை தாண்டி மனரீதியும் உடல் ரீதியும் பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் எல்லா பெண்களுக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா பிறந்தப்போ நம்ம கூட யாருமே கிடையாது, போகிறப்பவும் இல்லை, இடையில வர்றது தான் எல்லா உறவுகளுமே. எல்லாருக்கிட்டுமே அட்டாச்மெண்ட் இருக்கணும், ஆனால் அதில் வந்து ஏற்றுக்கவும் கற்றுக்கணும். இப்போ பெண்களை ஏன் முழுசாக நீங்கள் படிங்க, நில்லுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போது விதவை ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அடுத்த செகண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா பொட்டு எடுத்துட்டு பூ எடுத்துடுங்க, இந்த ட்ரெஸ் போடணும், இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, நகைகளை ரொம்ப போடக்கூடாது, நீ பொட்டு வச்சுட்டேன்னா ஏன் பொட்டு வைக்கிற, குங்குமம் வைக்கிற, ஏன் பூ வைக்கிற. ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா பொட்டும் பூவும் வந்து பிறந்ததுலேருந்து ஒரு தாய் வீட்டிலேருந்து கொடுக்குற சிதனங்கள், சரிங்களா? அப்படி கொடுக்குற டைமில் அதை அவங்க எடுக்கக்கூடாது.
0: எஸ் ஆக்சுவலாக நான் உங்களை வந்து உங்கள் கருத்தோட வந்து நான் 100% ஒத்துப்பாரேன். ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் சொல்கிறாப்புல அலங்காரம் பண்ணுறது இதுதான் ஒரு பெண்ணுக்கான ஒரு மிகப்பெரிய

0: சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்.
1: கண்டிப்பா.
0: சோ அவங்கள வந்து அவங்க அழகா காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அது நடுவுல வந்து ஏதோ ஒரு சம் ரீசன், அது வந்து அந்த ரீசனுக்கு அவங்க காரணம் கிடையாது, ஆனா நீ செய்யக்கூடாது என்பது
1: இல்ல இல்ல, புரிதல் வந்து அவங்களுக்கு தவறான புரிதலா இருந்தது. அந்த காலத்திலேயே வந்து பொட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்றதும் பூ வைக்க கூடாதுன்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சொன்னாங்க. அதை வந்து தவறுதான் இவங்க போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க தவிர, மற்றபடி கரெக்டான ரீசன் யாராவது சொல்லணும்னா சில பேருக்கு தெரியும். பொட்டு வைக்க கூடாதுன்னு சொன்ன விஷயம் தாலியில பொட்டு வைக்க கூடாது. தாலி தான் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க தவிர தாலியில பொட்டு வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. பூ வைக்க கூடாது, ஏன்னா மல்லிகைப்பூ அது ரொம்ப மனமா இருக்கும், இந்த பெண்களுக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கலாம். வேற வேற பூக்கள் எல்லாம் இருக்கு, எல்லாமே வச்சுக்கலாம். பட் கட்டுப்பாடு கண்ட்ரோல், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யோகா மெடிடேஷன் அவங்கள கண்ட்ரோல் பண்றது, செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதை தேடுறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா செல்ஃபா நான் மோட்டிவேஷன் நான் நிக்குவேன், என்னோட ஒர்க் பண்ணி நல்லா நிக்கிறேன்றது நிறைய பெண்கள் மாற்றங்கள் இருக்கு. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, அதனால மட்டும்தான் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சாங்க. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சமுதாயத்துல இது முழுசா கொண்டு வந்து நடுவுல வச்சுட்டாங்க. அழகான ட்ரெஸ் போடக்கூடாது, நிறைய நகை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் போடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்ததுனாலதான் நிறைய இஷ்யூகள் எப்படி கண்டினியூவா வந்தது. இப்ப மாற்றங்கள் இருக்கு.
0: நிச்சயமாக மேம், இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அடுத்ததா வந்து இதை தாண்டின நிறைய விஷயங்கள் இருக்கு, அதாவது சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்றது, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்றது, இதை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இது ஒரு பாடலுக்கான இடைவேளை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: மீண்டும் ஒரு முறை உங்களை இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நேர்களே. இன்று உலக விதவைகள் தினம். ஸோ இந்த ஒரு தினத்தில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும், எந்தெந்த விஷயங்களில் நம்ம வந்து கைம்பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நம்மளோட இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக பன்முக சிகிச்சையாளர் ஷாஜு அவர்கள் தான் இணைந்துள்ளார். நம்ம பிரேக்குக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசியிருந்தோம், ஸோ அதனோட கண்டினியூஷனாக இன்னும் சில விஷயங்கள் நம்ம பேசலாங்க மேம்.
1: எஸ், இப்போ ஒரு பெண் வந்துட்டு திடீர் விதவை ஆகுறாங்க, உடல்நிலை சரியில்லை, விதவை ஆகுறாங்க அப்படின்றப்போ முதல்ல அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் பார்க்கணும். வீட்டில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு குடும்பமாக அந்த கூட இருப்பாங்க, சில நாட்கள் இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம், அண்ணன் தம்பி எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க போயிடுவாங்க, சப்போர்ட்டிவ் ரொம்பவே அவங்களுக்கு கம்மியாயிடும். அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸ்டெப் நம்ம எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு குழுக்களே அமைச்சு அந்த குழுக்கள் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணலாம். விதவை உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல், ஒன்று வேலையே தெரியாதவங்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை கேட்டு அவங்களுக்கு வேலை பேக்ரவுண்டாக இருந்துட்டு ஒரு முதுகெலும்புன்றது மெயினான விஷயம், ஒரு வேலை அவங்களுக்கு பண்ணணும். அந்த குழந்தைகளுக்கான படிப்பு என்ன இருக்குது அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இல்லை ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருமா சேர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து படிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற சப்போர்ட் அவங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்கணும். சமுதாயத்தில் இருக்க அரசாங்கம் இப்போ பண்ணுறாங்க விதவைக்கான இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணுறாங்க, ஆனால் அது பத்துமான்றதெல்லாம் வந்து ரொம்ப இது. அந்த பெண்ணுக்கு அந்த எப்போவும் இப்போ 2000 ரூபாய் 1700 இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க, அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அது பத்தாது. அப்போ குழந்தைகளை வந்துட்டு ஒரு அரசாங்க பள்ளியிலே நம்ம படிக்க வச்சுட்டாலுமே ஆனால் இவங்களுக்குன்னு ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, உடல் முடியல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சமுதாயத்திலேருந்து அவங்களுக்கு எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணணும்.
0: நிச்சயமா மேம், இதை வந்து நம்ம இன்னொரு கோணத்துலேயும் வந்து அணுக வேண்டியதாக இருக்கு. அதாவது ஒரு விதவை இல்லை கைம்பெண் அப்படிங்கிற ஒரு டேர்ம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஒரு மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம் வச்சுக்கோங்களேன். முதல்ல இளம் விதவைகள் அப்படின்னு எடுத்து ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸ்குள்ளார் அவங்க வந்து கணவனை இழந்துட்டாங்க அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கட்டும். ரெண்டாவது ஒரு 5 to 20 இயர்ஸ் அப்படி வச்சு

0: ஸோ தே ஹேவ் கிட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்லா வாழ்ந்துட்டாங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு 50 வருஷம் ஆச்சு, அவர் இறந்துட்டாரு. ஸோ என்ன சொல்றது, பேரம் பாத்தி எல்லாம் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு டைம். ஸோ மூணுமே வந்து கைம்பெண்ணுங்கிற ஒரு டெர்மினாலஜிக்குள்ள தான் வருது.
1: யார் இருந்தாலும் கணவன் இழந்துட்டா அவங்க விதவை.
0: ஸோ ஓகே, ஆனால் அவங்களுடைய ஸ்ட்ரகிள் தான் டிஃபர் ஆகுது. இப்போ இளம் விதவைகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவும் ஸ்ட்ரகிளாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சின்ன பெண்ணு இறந்துட்டாங்க, இப்போ சப்போஸ் குழந்தைகள் இல்லை அப்படின்னா, சரி இன்னொரு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த இன்பிட்வீன்ல இருப்பாங்க பாருங்க, கணவன் வந்து இழந்துட்டாங்க, ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு, குழந்தைகள் இருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்க, அவங்களுடைய கஷ்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே இன்னொரு ஐ மீன் அந்த லாஸ்ட் கேட்டகரி, அது வந்து பசங்களே பார்த்துப்பாங்க நம்ம அம்மா அப்படின்ட்டு. இந்த விஷயங்களில் வந்து எப்படி அணுகணும், ஐ மீன் நீங்கள் வந்து ஃபேமிலி பற்றி சொன்னீங்களா, ஃபேமிலி வந்து சப்போர்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்களா. ஸோ இதுக்காக நான் கேட்குறேன், இந்த விஷயங்கள் வந்து ஃபேமிலி எப்படி அணுகணும் ரெண்டுமே சொல்லலாம். ஒன்று கணவன் வீட்லேயும் சரி, ரெண்டாவது பிறந்த வீடு.
1: இது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா மூணு வகையா நீங்க பிரிச்சு கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா இளம் பெண்கள், இவர் கணவன் இறந்து ஒரு 5 வருடத்திற்குள்ள அப்படின்றப்போ, ஏன்னா அவங்க வந்து இறந்துட்டாங்க, ஒரு அன்யோன்யம்ல இருந்திருக்கலாம், ரொம்ப பிடிச்சு அவங்க மேரேஜ் பண்ணி ரொம்ப இதா வாழ்ந்திருக்கலாம், அதுல வந்துட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மனதுல இருந்து மனதளவுல பாதிச்சு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கே அவங்க கண்டிப்பா ஒரு 3 to 5 இயர்ஸ் கண்டிப்பா ஆகலாம், ஒரு 3 இயர்ஸ் ஆகுது கண்டிப்பா ஆகும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க லைஃப் லீட் பண்ணது நல்லா வாழ்ந்தாங்களா, இது மூணு கேட்டகிரிக்குமே நான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு நல்லா அவங்க கணவர் கூட நல்லா வாழ்ந்திருக்காங்களா, எல்லா சப்போர்ட் கிடைச்சிருக்கா, அவங்களுக்கு பேக்ரவுண்டா அவங்க கணவன் தான் எல்லாம் உலகமா இருந்திருக்காங்கன்னா அது ஒண்ணு இருக்கலாம். இல்ல வாழ்ந்த காலத்திலேயே குறுகியதுலே மன ரீதியா நிறைய அவங்க பாதிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஹேண்டில் பண்றதும் கண்டிப்பா கொஞ்சம் அவங்களுக்கு.
2: 2:55 வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் 37.8 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸும் உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் 29ஆம் தேதி வரை வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இது நாளை மற்றும் வரும் 26ஆம் தேதி வரையான வானிலை முன்னறிவிப்பு. வரும் 26 முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதன் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மழை பதிவான அளவு

0: ஊத்துக்கோட்டையில் 17 டிகிரி சென்டிமீட்டரும், பெருங்களத்தூரில் 6 சென்டிமீட்டரும், கண்டிகை திருவள்ளூர் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டரும், ஆதனக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, வலங்கை மான் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கேசிஎஸ் மில் 2 கச்சிராயப்பாளையத்தில் 4 சென்டிமீட்டரும், புதுக்கோட்டை, குறுங்குளம், வல்லம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், திருமயம், கவுண்டபாளையம் ஆகிய இடங்களில் சேது பாஸ்கர் அணை மற்றும் மானாமதுரை, சாம்ராஜ் எஸ்டேட், அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு, சின்னக்கல்லாறு, காரைக்குடி, மஞ்சளார் அணை, பேச்சிப்பாறை அணை, வாழ்பாறை, சோலையூர், சிவகங்கை மற்றும் வாழைப்பாடி, புத்தன் அணை, கொடைக்கானல் போட் கிளப் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கு நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜன்சங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். லக்னோவில் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி FM 101.8. நேரம் இப்போது 3:02.

0: இன்றைய நிகழ்ச்சியில ஒரு ஒரு சொல் திரை இசையில வந்து எஸ் சத்யநாராயணன் ஃப்ரம் கோயம்புத்தூர்ல இருந்து அவருடைய விருப்பமாக இந்த 1 hour வந்து சாங்ஸ் எல்லாம் கேட்க போறோம். ஊட்டி வானொலியில் ஒரு சொல் பாடல் வரிசையில் நான் தேர்ந்தெடுத்த சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் உன் அப்படின்னு சொல்லி பாடல்களை எல்லாம் வரிசைப்படுத்தி வச்சிருக்காரு. அதன் வரிசையில வந்து அவருடைய முதல் விருப்பம் குடியிருந்த கோயில் படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. அவருடைய விருப்பம் இந்த 1 hour ஒரு சொல் திரை இசையில ஹலோ ஊட்டியில உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 இணைந்திருங்கள். ஊட்டி எஃப்எம் 101.8
1: உன் விழியும் என் வாழும் சந்தித்தால்

0: இதைகள்
1: உன் கத்தியிலும் கூர்மை,
0: உன் இதைகள்
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கன்னம்
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 3:07 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரைசை. இன்றைக்கி ஒரு சொல் திரைசையில் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்க சாங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஸ் சத்யநாராயணன் அவருடைய விருப்பமாக ஒழிச்சிட்ருக்கு. உன் என தொடங்கும் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்ததாக உங்கள் செவிகளை இனிமையாக்க வந்துட்டே இருக்குது மின்சார கண்ணா படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒளி தாழ்ந்த பாடல் டும் டும் டும் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் குரலில் ஒலிக்க கேட்டோம். கார்த்திக் ராஜாவோட மியூசிக்ல நேரம் இப்போது 3:20. நேர்கள் ஊட்டி FM 101.8 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரைசை.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, वाट अ सरप्राइज, நீ டூக்கேலி இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: இன்று June 23, ஐக்கிய நாடுகளின் பொது சேவை தினம், யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே. சமூகத்திற்கு பொது ஊழியர்கள் ஆற்றும் சேவையின் மதிப்பை கொண்டாடுவதற்கும், அவர்களின் அரும்பணியை அங்கீகரிப்பதற்கும் மற்றும் நல்ல நிர்வாகத்தை ஊக்குவிப்பதற்கும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. December 2002 ஐக்கிய நாடுகளின் பொது சபை நிறைவேற்றிய தீர்மானத்தின்படி இந்த நாள் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது. இந்த வருடத்தின் கருப்பொருளாக டிரான்ஸ்ஃபார்மிங் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அட்வான்சிங் இன்னோவேஷன், பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்க்ளூஷன் என்ற கருப்பொருள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது, பொது சேவை துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகளின் மூலமும், அவற்றை மக்களும் ஊழியர்களும் பயன்படுத்துவதும் பங்கேற்பதும் மூலம் பொது சேவை நிறுவனங்களை மாற்றியமைக்க வேண்டும் என்பதுதான். இந்த நாளிற்கான நோக்கமாக வளர்ச்சி பணிகளின் போது நிர்வாகத்தின் பங்கை மேம்படுத்துதல், இளைஞர்களை அரசு பணிகளில் ஈடுபட ஊக்குவித்தல் ஆகியன ஆகும். உலக அளவில் பொது சேவையில் சிறந்து விளங்கும் கண்டுபிடிப்புகள் மற்றும் சேவைகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்த நாளில் ஐநா பொது சேவை விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றன. இன்று June 23, ஐக்கிய நாடுகளின் பொது சேவை தினம், யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே.

ஒழித்த அந்த பாடல் அங்காடி தெரு படத்திற்காக நரேஷ் ஐயர் ஸ்ரீயா கோஷல் குழுவினர் பாடியதை கேட்டோம். ஜி வி பிரகாஷ்குமாரோட மியூசிக்ல ஒழிக்க கேட்டோம். நேரம் இப்போது 3:29 ஆயிடுச்சுங்க. நேர்கள் உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை. அதாவது பார்த்தீங்கன்னா நேர்கள் எல்லாம் வந்து ஒரு சாங் வந்து இந்த நிகழ்ச்சியிலலாம் வந்து ஒரு சாங் கிடைக்குமான்னு யோசிச்சு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணியிருப்பீங்க, கிடைக்காம போயிருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் ஒருத்தரோட விருப்பமாக 1 hour முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பமாக ஒருவருடைய விருப்பமாக இந்த ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரை இசை வந்து ஒழிச்சிட்டே இருக்கு. அதாவது இன்னைக்கு உன் சொல்லி தொடங்குற பாடல்களையெல்லாம் சத்யநாராயணன் அவர்கள் வந்து அவருடைய விருப்பமாக இந்த 1 hour நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.

தொடர்ந்து ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் இணையும் நேரம் பார்த்தீங்கன்னா 3:41 ஆயிடுச்சுங்க. நேர்கள் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு சொல் திரைசை, சத்ய நாராயணன் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவருடைய விருப்பமாக கேட்டுட்டு இருக்கீங்க. உன் உன் என தொடங்கும் பாடல்களை எல்லாம் இந்த ஒரு அவருக்கு அவருடைய விருப்ப பாடல் எல்லாம் நாம் சேர்ந்து அவரோட கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. அடுத்து வரவிருக்கும் பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாங், நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து உனை நினைத்துன்ற ஒரு வர்ணனையான ரசிக்கும் விதத்தில் அமைந்த அந்த சாங்கை வந்து இப்போ நம்ம அவர் கூட சேர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

நினைத்தேன் வந்தாய் படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குழுவினர் பாடியதை கேட்டோம். தேவாவோட மியூசிக்ல

ஒரு சொல் திரையிசையில அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் ஜெய் ஜெய் படத்திலிருந்து உன்னை நான் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான சாங். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஹலோ ஊட்டியில் வந்து நேயர்கள் இன்றைக்கி முழுக்க இந்த ஒன் ஹவர் அதாவது 3 to 4 வந்து நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சொல் திரை இசை, அதாவது உன் என தொடங்கும் பாடல்கள் சத்யநாராயணன் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவருடைய விருப்பமாக இந்த ஒன் ஹவர் முழுக்க அவருடைய பாடல் ஒலிக்க கேட்டோம். சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வள வந்துச்சு நம்ம ஊட்டி எஃப்எம் 101.8. இதே மாதிரி உங்களுக்கும் வாய்ப்பு அடுத்த வாரம் இருக்குது. அதனால் நீங்கள் 3 to 4 வந்து ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல் ஒலிக்க விருப்பப்பட்டீங்கன்னா, இதே மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு லெட்டர் எழுதுனீங்கன்னா, உங்களுடைய பாடல் இடம்பெற்ற பாடத்தை நீங்கள் எழுதினீங்கன்னா அந்த ஒன் ஹவர் முழுக்க உங்களுடைய பாடலை நாங்களும் சேர்ந்து ரசிப்போம்னு சொல்லிவிட்டேன். அடுத்து நிறைவு பாடலாக அம்மன் கோயில் கிழக்காலை படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: காற்றில் நானே.
1: ஒழித்த அந்த பாடல் அம்மன் கோயில் கிழக்காலை படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் சித்ரா பாடியதை கேட்டோம். இளையராஜாவோட மியூசிக்ல கேட்ட பாடலோட நிறைவு பெற்றது ஹலோ ஊட்டி.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் இப்போது சரியாக 4 மணி. எதிரும் புதிரும்

0: 4:05 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து சரியா தவறா என்ற டாபிக்ல வந்து நம்ம பேச போறோம். நம்ம இணைப்பில் இருக்கிற நேயர் யார் எங்கதுன்னு கேட்கலாம், அவருக்குரிய கேள்வியும் அப்படியே கேட்டலாம். ஃபர்ஸ்ட் அவர் யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டோம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கோவை மாவட்டம் செலவராஜ் மஞ்சள். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் மேடம்.
0: இன்னொரு ஆள் இப்படியே ஜாயின் பண்ணுவாங்க சார். அப்புறம் எது இன்னைக்கு எதிரும் புதிரும்ல சரியா தவறா அப்படின்னா நாங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு வந்து நீங்க வந்து கரெக்டா தப்பான்னு கெஸ் பண்ணி வந்து நீங்க சொல்லணும், சரிங்களா? அப்புறம்
1: சொல்லுங்க.
0: நம்ம இணைப்பில் இருக்கிறாரு பிரதாப் அவர்கள், அவர்களோட சேர்ந்து பேசுங்க.
2: ஹலோ.
1: ஹலோ சொல்லுங்க சார், நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் சார்.
2: சார், இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து சரியா தவறா அப்படிங்கிற தலைப்புல வந்து நம்ம கேள்வி. ஓகே ஓகே. ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறதுல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்க சார்?
1: அதாவது ஒரு மணி நேரம் போறதே தெரியலங்க சார்.
2: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லீங்களா? அதாவது
1: நல்லா இருக்குங்க சார். இப்போ அந்த நேத்து போட்டீங்க, அது நல்லா இருக்கு. ஒவ்வொரு நாளும் அதான் ஒரு மணி நேரம் போறேன் தெரியுங்க சார். நிகழ்ச்சி நல்லா இருக்குங்க சார்.
2: ஓகே ஓகே சார். இப்போ உங்களோட ஆஷா உங்களுக்கான முதல் கேள்விய கேப்பாங்க இப்ப உங்ககிட்ட.
1: சரிங்க சார், சரிங்க.
2: ரெடியா இருங்க.
3: ஹலோ.
1: ஓகே
3: சார். ஹலோ சொல்லுங்க மேடம். இன்னைக்கு காலர் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலரா வந்திருக்கீங்க. அதே மாதிரி கொஸ்டின் கூட வந்து ரொம்ப சூப்பராகவே கேட்க போறோம். நீங்க பயப்படாத ஆன்சர் பண்ணலாம், சரிங்களா?
1: சரிங்க மேடம்.
3: ஓகேங்க. உலகிலே மிகப்பெரிய பாலைவனம் வந்து தார் பாலைவனம், சரியா தவறா?
1: என்ன மேடம்?
3: உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம், சரியா தவறா?
1: தவறு.
3: தவறு. எப்படி சொல்றீங்க தவறுன்னு?
1: கேட்ட ஞாபகம் மேடம்.
3: என்னங்க கேட்ட ஞாபகம் இருக்கா?
2: தார் பாலைவனம் அப்படிங்கறது எங்க இருக்குங்க?
3: ரொம்ப சூப்பர். ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குன்னு கேட்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
3: தேங்க்யூங்க.

ஃபர்ஸ்ட் காலர் ரொம்ப சூப்பராகவே ஆன்சர் பண்ணியிருந்தாரு, அதை தவறு அப்படின்னு சொல்லிட்டு. உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம், சரியா தவறான்னு கேட்டிருந்தா தவறுனு சொல்லியிருந்தாரு. அதுக்கான ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடலை கேட்டதுக்கப்புறம் என்னன்னாக்கா அது சஹாரா பாலைவனம். அடுத்து கூட ஒரு ஈஸியான க்வெஸ்சன் தான், அடுத்து ஒரு நேர் லைனில் இருக்காருன்னு நினைக்கிறேன். யார் எங்கேருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து?

0: சரிதாங்களா? அடிச்சு சொல்றீங்க,
1: சரிதாங்க
0: இன்னைக்கு அப்படின்னு
1: சொல்லிட்டு.
0: சரி ஓகேங்க, நான் வந்து இதை மட்டும் உங்களுக்கு கேட்கல, இன்னொரு கொஸ்டின் கூட உங்களுக்கு கேட்க
1: போறேன்.
0: கைம்பெண் தினம் இன்னைக்கு ஓகே, மகளிர் தினம் கொண்டாடப்படும் மாதம் இது?
1: மார்ச் மாசம் 8ஆம் தேதி.
0: ஓகேங்க, ரொம்ப சூப்பர்,
1: நன்றி நன்றி மேடம்.
0: ஓகேங்க, தேங்க்யூ
1: தேங்க்யூ.
0: பிரதாப் ரொம்ப சரியான ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டார் இல்லையா?
2: அன்ஷா, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் வந்து போனஸ் மாதிரி கேட்குறீங்க.
0: இல்லை இல்லை, இந்த கொஸ்டின் வந்து அது கூட சேர்ந்தது இல்லையா, கைம்பெண் அப்படின் போது அது கூட வந்து மகளிர் தினமும் எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? அதுக்காக வந்து கொஸ்டின்.
2: ஆக்சுவலாக நீங்கள் கைம்பெண்கள் தினம் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, நம்மளும் வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ஸ்டேஷனில் நம்ம பண்ணியிருந்தோம்.
0: ஆமாம் ஆமாம், அதனால தான் இன்னைக்கு யார் யாரெல்லாம் கேட்டிருப்பாங்க அந்த ப்ரோக்ராம் கேட்டாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு நான் இப்போ கேட்டது.
2: இல்லை, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கு, சொல்லாங்களா?
0: ஆ சொல்லாமே.
2: ஆக்சுவலாக வந்து கைம்பெண்கள் தினம் வந்து எப்படி ஐ மீன் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து இதோட மிகப்பெரிய ஒரு பங்காற்றிருக்கு. அதாவது இப்போ ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவரை வந்து இழக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்பொழுது அவங்க வந்து படுற வேதனை வந்து ரொம்ப அதிகம். ஆனாலும் அந்த வேதனையும் தாண்டி அவங்க வந்து அவங்களுடைய பசங்களை வந்து நல்லா வளர்க்குறாங்க, நல்லா எஜுகேஷன் கொடுக்குறாங்க, இவங்களும் வந்து சொசைட்டியில் வந்து எக்கனாமிக்கலாக வளர்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி வளர்ந்த ஒரு பெண், ஆக்சுவலாக இந்த இது வந்து உண்மையான சம்பவம், இது வந்து பஞ்சாப்ல நடந்த ஒரு சம்பவம். அவங்க பையனை படிக்க வச்சு ஃபாரின் அனுப்பி விடுறாங்க, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுது. அப்போ கல்யாணத்துல வந்து அம்மா முதல் சடங்கு செய்யணும் அப்படின்னு பையன் விரும்புறாரு. அப்போ அங்க இருக்கிறவங்க நிறைய சொல்லிடுறாங்க, இல்லைங்க நீங்க வந்து கணவனை இழந்தவங்க, நீங்க வந்து பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுமதி கிடையாது.
0: அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு அப்படி, அதே வந்து தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கும் வந்து அம்மா வந்து ஒரு பெரிய இடத்தை வச்சு அவங்க மதிக்கிறாங்க இல்லையா?
2: எஸ், அதுதான் அந்த ஒரு விஷயம் வந்து பையனை ரொம்ப பாதிச்சது. அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வரணும், இந்த மாதிரி எத்தனை பெண்கள் இருப்பாங்க, இவனுக்கான உரிமைகள் வந்து மறக்கப்படுது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி, இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்காக அவர் வந்து ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிக்கிறார். அதில் சுய தொழில்கள் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாரு. யார் செல்ஃப் ஹெல்ப் ஐ மீன் செல்ஃபாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பும் கொடுக்குறாரு. அப்படி நிறைய பேரை முன்னேற்றிருக்காங்க. அப்போது அவங்கள வந்து கௌரவிக்கணும் அப்படிங்கிற ஒரு வகையில் தான் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இந்த டேட்டை வந்து எடுத்தாங்க. இந்த டேட் வந்து அந்த பர்சன் இருக்காங்கள அவங்க அம்மா ஐ மீன் அவருடைய கணவரை வந்து இறந்த நாள். ஸோ அதனால தான் June 23 அப்படிங்கிறத வந்து நம்ம உலக கைம்பெண்கள் தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம்.
0: ஓகே, ரொம்ப சூப்பர். ஓகே, தொடர்ந்து நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம். என்ஜாய் பண்ணுங்க, இது ஊட்டி FM 101.8.

0: நிலைத்த நேரம் 4:21. உங்கள் ஊட்டியஃபம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. சரியா தவறா இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துட்டு உங்களுடைய ஆன்சர்லாம் பண்ணிட்டு ஜாலியாக இந்த நிகழ்ச்சி கூட சேர்ந்து ஜாலி நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது 9344901018 இந்த நம்பருக்கு இல்லைனா 9342901018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 8300019101018 அப்படி இல்லைனா 29667081 இந்த எண்ணுக்கான இணைப்பெண் 0423 இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கலந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இனி அடுத்த ஒரு கொஸ்டின் நம்மளுடைய பிரதாப் கேட்க போறாரு. ஹலோ பிரதாப், நீங்க கேட்கலாம்.
1: ஆஷா நேயரை நம்ம அடைச்சிடலாமா?
0: ஆ ஓகே.
1: ஹலோ
2: வணக்கம். இருவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலம் அறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: நாங்களும் நலமா இருக்கோம், நீங்களும் நலமா இருக்கீங்களா?
2: நல்லம்மா, நல்லா
0: இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.
2: நீர் அப்படிதான் ஒழுகி ஓடுனது பாத்தேன் நான்.
0: அப்படிங்களா?
2: ஆமா, அங்க அவங்க சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க நல்ல மழை இப்பதான் விட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அப்புறம் நான் வந்து அந்த காட்சிகள் எல்லாம் பாத்தேன்.
0: அப்படிங்களா?
2: கரை புரண்டோடு வெள்ளம் மாதிரி ஓடிண்டே இருந்தது. நீங்க பார்த்தா தெரியலே, நான் வந்து சின்ன திரையில பார்த்தேன்.
1: இல்ல இல்ல, நிச்சயமா நீங்க சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதாவது ஊட்டிலயும் வந்து மழைக்கு நிறைய பஞ்சமா இருக்கு. ஸோ எங்களுக்கும் அந்த மழை பெஞ்சதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதோட தண்ணீர் எல்லாமே இப்படி, ஐ மீன் இப்போ டிராபிக் எல்லாம் பிளாக் பண்ற அளவுக்கு போயிருச்சு, கொஞ்சம் வருத்தமாவும் இருந்து.
0: ஆனால் தண்ணி இல்லாம இவ்வளவு வெயில் அடிச்சது இல்லைங்களா? லாஸ்ட் மந்த் எல்லாம் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வந்து ரொம்ப வெயில். அதுக்கு வந்து வறண்ட பூமிக்கு எல்லாம் இந்த மழை வந்து ரொம்ப நல்லா இருக்கு இல்லீங்களா?
2: ஆமா ஆமா, எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. இப்ப இணைப்பு கிடத்துல ரெட்டிப்பு மகிழ்ச்சியா இருக்கு.
0: நீங்க வந்ததுல எங்களுக்கும் ரெட்டிப்பு இல்ல, இன்னொன்னு எக்ஸ்ட்ராவே. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, இப்ப வந்து நாங்க வந்து நம்ம விளையாண்டுக்கோம் இல்லையா, எதிரும் புதிரும்ல, சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து நம்மளுடைய பிரதாப் வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறாரு. ஆமா,
2: 28ல முகரம் பண்டிகையை கொண்டாட போறீங்க, உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள்.
1: நிச்சயமா நிச்சயமாக, ஆஷாவுக்கு நம்மளும் சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். ஆஷா உங்களுக்கு வந்து
2: சொன்னப்புறம் நீங்க சொல்றேன்,
0: அதுதான் பாருங்க, நீங்க சொல்றது கேட்டுட்டு ஏதோ நல்லவேல் ஞாபகப்படுத்திட்டீங்களே அப்படின மாதிரி வந்து எனக்கு ஒரு சொல்லி சர்வீஸ் பண்ணிட்டாரு. ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.
1: சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்ட்டு நான் சொல்லட்டுங்களா? அதை வந்து நீங்க சரியா தவறா அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கு.
2: சரிங்க சரிங்க சரிங்கண்ணா.
1: இப்போ நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் செல்போன் நம்பர்கள் 9 ஆரம்பிக்கும், 8 ஆரம்பிக்கும், 7 ஆரம்பிக்கும், 6 ஆரம்பிக்கும். இது சரியா தவறா?
2: 9 ஆரம்பிக்கிறது தான் சரி.
1: இல்ல, நம்ம இப்போ செல்போன் கனெக்ஷன்ல வாங்குறோம் இல்லைங்களா, சிம் சிம் வாங்கும் போது முதல்ல நமக்கு 9 தொடங்குற நம்பர்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க.
2: சரி,
1: இப்போ 8, 7, 6 இந்த

0: சீரீஸும் கிடைக்குது இல்லைங்களா?
1: ஆமா.
0: ஸோ இது வந்து சரியா, சரினா ஏன் மற்ற நம்பர்களில் செல்போன் நம்பர் தோங்குவதில்லை இந்தியாவில், இதுக்கான ரீசன் சொல்ல முடியுங்களா?
1: ஐயோ, ரீசன் எனக்கு தெரியல.
2: ஆனா நீங்க சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தவறுன்னு நினைக்கிறீங்களா?
1: இல்ல, 6 வரதாங்கிறது எனக்கு
2: டவுட் தான்.
0: ஓகே ஓகேங்க, அப்போ இது சரியா தவறா?
1: கேள்விக்கான
0: விடை வந்து சரி.
1: அப்படிங்களா? ஆறுலயும் ஆரம்பிக்கிறதா?
0: ஆறுலயும் ஆரம்பிக்குது. நம்ம ஊர்ல அந்த நம்பர் கிடைக்கல.
1: சரி, இந்த மெசேஜ் கிடைச்சிருக்கு உங்க ரெண்டு பேரும் வயலாக. உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: நன்றிங்க, நன்றிங்க.
2: இன்னொரு க்வெஸ்சன் கூட கேட்கலாமா? எம்ஜிஆர் நடிச்ச 100வது படம் இது. 100வது படம் ஒளி விளக்கு, சரியா தவறா?
1: ஒளி விளக்கு தான். ஜெயலலிதா மேடம் நடிச்சிருப்பாங்க. நாங்க புதுசா கெட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, பாட்டு படிக்கும் நல்ல வானம்பாடி தானுங்க. அது ஜெமினி கம்பெனி தயாரி.
2: எவ்வளோ சீக்கிரமா, எவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்களா? நீங்கள் வந்து கவலையாக போகக்கூடாது அப்படின்றத என்னோட எண்ணம். தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாதுன்றது. நீங்கள் வந்து இப்போ சரியான ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க. நான் இவ்வளோ சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லைங்களா? நீங்களும் ஜாலியாக பாட்டு பாடிட்டு போகிற அளவுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்.
1: என்னோட சப்ஜெக்டுக்கு எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ல கேட்டிருக்கே உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் வணக்க வருமா செய்வியோடு அப்படின்னு ஒரு ட்ரம்ஸ் டான்ஸ் எல்லாம் உண்டு.
2: ஓகேங்க, சூப்பர் சூப்பர் சூப்பரான பாட்டு பண்ணி ரொம்ப சந்தோஷம் போறீங்க. ஓகே, தேங்க்யூ.
1: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.

0: ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 4:30 ஆயிடுச்சுங்க. நேர்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில விதவிதமான தலைப்புகள் வந்து ஒவ்வொரு நாளும் அப்படியே போயிட்டே இருக்கு. ஜாலியா நேர்கள் என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு பதிலும் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரியா தவறா, அதாவது நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்போம், அதை நீங்க கரெக்டா கெஸ் பண்ணி சரியா தவறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும். நம்ம நிகழ்ச்சியில இணைய அடுத்த நேயர் ஆஷா யாருன்னு பாருங்க. நம்ம நிகழ்ச்சியில நம்ம இணைப்புல இருக்காரு.
1: வணக்கம், திருப்பூர்ல சந்திரசேகர்.
2: ஓகே, உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்கலாமா, சரியா தவறான்னு சொல்லுவீங்களா?
1: கேளுங்க.
2: இவ்வளோ சினிமாவை பற்றி ஒரு கொஸ்டின் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபுட் ஐட்டம்லேருந்து கேட்கலாம், சரிங்களா? சேனை கிழங்கு வறுவலுக்கு பெயர் பெற்ற ஊர் கேரளா, சரியா தவறா?
1: சரிங்க.
2: சரிங்களா?
0: இருங்க அசா, எதுக்கு சரின்னு சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
1: அங்கே விதவிதமாக செய்வாங்க, அதில் வந்து இந்த அவியல் ஒன்று செய்வாங்க, அது சேனை கிழங்கு போட்டு செய்வாங்க.
0: ஓ, அது அவியல் அது எப்படி இருக்கும்? அவியல்
1: அவியல் எல்லா காயும் போட்டு செய்வாங்க. நம்ம ஊர்ல வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அவங்க சேனைக்கிழங்கு பக்கத்துல ஒருத்தர் மலையாள தமிழ் வேலை பாக்குறாங்க, ஆபீஸ்ல கூட அவங்க சொல்லுவாங்க.
0: ஓ, சேனைக்கிழங்கு அதுல முக்கியமா யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா?
1: ஆமாங்க, கண்டிப்பா.
0: அப்புறம் கேரளானாலே சிப்ஸ் எல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கதானுங்களே ஜாஸ்தி?
1: சிப்ஸுங்க, ஆனா வந்து சேனைக்கிழங்கு சிப்ஸ் நான் சாப்பிட்டது இல்லைங்க, பார்த்தது இல்லைங்க.
0: சேனைக்கிழங்கு
2: கேரளால இருந்து சேனைக்கிழங்கு வறுவல் சாப்பிட்டிருக்கீங்களா?
1: சேனைக்கிழங்கு கேரளா சாப்பிட்டல, அவியல் சாப்பிட்டிருக்கறேன்.
2: நான் அவியல் கேக்கல, நான் வந்து கேட்டது
1: சேனைக்கிழங்கு வறுவல்.
2: ம்,
1: நான் கேரளால சாப்பிட்டிருக்கேன், நம்ம தமிழ்நாட்டுல சாப்பிட்டிருக்கேன்.
2: அப்படிங்களா?
1: ஆமா.
2: நீங்க சொன்னது தவறான பதில். சேனைக்கிழங்கு வறுவலுக்கு பெயர் பெற்ற ஊர் எது அப்படின்னா நாகர்கோவில், சரிங்களா?
1: ஓ, சரி சரி.
0: அதுதாங்க நாங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்டோம், சிப்ஸ் தானங்களே அங்க ஃபேவரட்னு சொல்லிட்டு நீங்க அப்பவே கெஸ் பண்ணிருக்கணும். சரி, ஓகேங்க, பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க, தேங்க்யூ.
1: நன்றி.
0: உங்கள்ட்ட அடுத்த கேள்வி கேட்கலாங்களா? சரி, முயற்சி பண்ணுங்க அடுத்த கேள்விக்கு கரெக்டான பதில சொல்றதுக்கு, ஓகேங்களா? அஷா கேளுங்க. அஷா,
2: மீன் வந்து பிறந்தது முதல் இறக்கும் வரை தூங்காத உயிரி, சரியா தவறா? சரிங்களா?
0: நீங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், டக்கு டக்குன்னு
1: என்ன
0: ரீசன் தெரிஞ்சுக்கலாங்களா?
1: நீங்க
2: பாக்கப்ப ஒரே இடத்துல அப்படியே நின்னுட்டே இல்லையா, தூங்குற மாதிரி?
1: திரும்பும்
2: போது அப்படி கொஞ்சம் கண்ணில போடும், போயிருவீங்க போல, அப்படியா?

0: ஆமாங்க.
1: இனிமே அப்படி பாக்கிறது இனிமே அப்படி தயவு செய்து பாக்காதீங்க சார். நாங்க வந்து இந்த பிஷ கேக்குறோம்.
2: இனிமே நீங்க என்ன செய்யறீங்க, கொஞ்ச நேரம் ஃபிஷ் டேங்க் பக்கத்துல உட்காருங்க. ஒரு 1 hour ஃப்ரீ டைம்ல, ஃப்ரீயா இருக்கும்போது, நீங்க வந்து இப்ப சண்டேஸ்ல லீவ் இல்லையா? அந்த மாதிரி வந்து எப்பனாவது ஒரு டைம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு 1 hour அப்படியே உட்காந்து அப்படியே பாருங்க பக்கத்துல.
0: சரிங்க.
2: ஃபிஷ் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல ஆடாதாசியாவது நின்றுட்டு இருக்கும், அதுதான் ஃபிஷ் தூங்குறது.
1: ஒரே இடத்துல ஆடாம செய்யாம நின்று இருக்கும். எது சொன்னாலும் கதை கேக்குற மாதிரி சரிங்க சரிங்கன்னு அழகா சொல்றீங்க சார்.
2: சரி ஓகேங்க, ட்ரை பண்ணீங்க, ஆனா தவறான பதில் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. புஷ்பா, இன்னொரு லிசனர் கூட இருக்கார் லைன்ல, நம்ம ஒட்டி கூட பேசலாம்,
1: அவங்களுக்கு உரிய கேள்வி கேளுங்க பார்க்கலாம்.
2: ஓகே,
1: என்ன சொல்றாங்க?
2: இல்ல இல்ல, நம்ம என்ன செய்யறோம்னாக்கா அவங்க கிட்ட வந்து இதே क्वेश्चनக்கான ஆன்சர் தான் கேட்க போறோம்.
1: ஆமா.
2: ஓகே, ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து? ஓகே, क्वेश्चन கேட்டிங்களா? நாங்க வந்து கேட்டிருந்தோம் இல்ல, இவ்வளவு நேரம் எதிரும் புதிரும்ல ஒரு क्वेश्चन கேட்டிருந்தோம். மீன் வந்து பிறந்தது முதல் இறக்கும் வரை தூங்காத உயிரி, சரியா தவறா?
3: தவறு.
2: எப்படி தவறுன்னு சொல்றீங்க?
3: எப்படிப்பட்ட உயிரினாலும் வந்து உறக்கத்தை விரும்பு.
2: ஆனா தூங்காத ஒரு உயிர் இருக்கு, அது என்னன்னு
3: தெரியுமா?
2: நீங்க எப்படிப்பட்ட உயிரினாலும் அது தூங்கத்தான் செய்யும் அப்படின்னு, தூங்காத ஒரு உயிரி கூட இருக்குது, அது
1: என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
3: கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: என்னங்க இவ்ளோ எளிமையான க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க மாட்டேன்றீங்க?
2: நான் வந்து நீங்க கண்டுபிடிக்கணுமேன்றதால தான் இவ்ளோ ஈஸியா ஒரு க்ளூ கொடுத்தேன். நீங்க கண்டுபிடிச்சேன்னு நினைச்சுக்கோங்களேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க, யார போல சுறுசுறுப்பா
1: இருப்பீங்கன்னு சொல்லிருப்பாங்கல்ல, இவங்கள போல இருக்கு. கரெக்ட் சார்,
2: வர வச்சிட்டோம்ல. எப்படியோ அப்ப வந்து பிறந்தது முதல் இறக்கும் வரை தூங்காத ஒரு உயிர் எது அப்படின்னா அது எறும்பு. சரி ஓகே,
1: அப்ப மீன் தூங்குமா தூங்காதா? ஒத்துக்க முடியாது, நாங்க க்ளூ கொடுத்தனாலதான் நீங்க கண்டுபிடிச்சீங்க.
2: தேன் பழம் என்று அழைக்கப்படுவது வாழைப்பழம், சரியா தவறா?
3: தவறு.
2: எப்படி தவறுனு சொல்றீங்க?
3: தேன்
2: பழம் வாழைப்பழம் இல்லையா?
3: வாழைப்பழம்
2: கிடையாது, தேனோட சுவை கிடையாது. அப்ப வேற எதுல இருக்கு தேனோட சுவை?
1: ஆனா நான் வந்து என்னன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆஷா, பாத்தீங்கன்னா தேன் வாழைன்னு ஒன்னு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது வந்து ரொம்ப இனிமையா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
2: வாழை வந்து ரொம்ப இனிமையா இருக்கும்
1: அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப சுவையா இருக்கும்னு. முக்கணிகளில் ஒன்று வந்து மாப்பழா வாழைத்தானே?
2: முடியலீங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? இனிப்பு ஜாஸ்தியா இருக்கணும் இல்லையா?
1: தேன் சுவை தெரியுதுங்களா?
2: தேன் கலர்லயே இருக்கு அதனால.
1: ஆனா தேன் கலர்ல இருக்கறனால இனிமையா இருக்குன்னு கரெக்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கு? முதல்ல நீங்க தான் சார் கண்டுபிடிச்சிருக்கீங்க.
2: சரி ஓகே, ரெண்டு பேருக்குமே தரல, இங்க அனௌன்சருக்கும் தரல, உங்களுக்கும் தரலன்ட்டீங்க இல்லையா? ரெண்டு பேரும் தவறான ஆன்சர் சொல்றீங்க. சரி, ஆனா தவறுன்னு சொன்னது கரெக்ட் தான், ஆனா அந்த பழம் எது அப்படின்னு சொல்லி உங்களால கெஸ் பண்ண முடியல இல்லையா?
3: சரி தவறா தான் கேட்டீங்க, தவறு சொல்றீங்க, கரெக்ட்டா?
2: ஆமா ஆமா, அத்த
1: அப்ப தவறு.

0: சொல்லிட்டீங்க, அதுக்குரிய சரியானது விடை சொல்லு இல்லீங்களா, ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல, அது ஒத்துக்க
1: மாட்டேன்றீங்க.
0: சூப்பரா.
1: இன்னொரு க்வெஸ்சன் கூட கேட்டலாமா? எலியின் நாக்கில் விஷம் இருக்கிறது, சரியா தவறா?
0: அஷா சரியா? சரிங்களா? எப்படி
1: எலி
2: கடிச்சிருக்காங்களா?
0: எலி கடிச்சிருந்தா
1: இப்ப நிறைய திங்ஸ் எல்லாம் நீங்க கடையில பாத்தீங்களா, எலி கடிச்சு கடிச்சு தானே வச்சிருக்கு.
2: ஆமாங்க.
1: அப்போ எப்படி அது?
0: அத வந்து தெரியாம சமைச்சு கொடுத்தா அதை சாப்பிடுறோம் தானே?
2: கெட்டு போயிருக்கு.
1: ஓ, கெட்டு போயிருது, அத சொன்னீங்க தவறுன்னு. ஓகேங்க, ரொம்ப சூப்பர். ஓகேங்க, நன்றி. உங்களோட க்வெஸ்சன் வந்து நீங்க சொன்ன ஆன்சர் வந்து சரியா தப்பா அப்படின்றது வந்து நீங்க நெக்ஸ்ட் நேர் பேசுவாங்க, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்து ஒரு நேர் கூட இருக்காங்க.
0: இப்ப கேட்ட கேள்வி அவங்களுக்கும் ரிப்பீட் பண்ணலாங்க சார்.
1: ஓகே,
0: இந்த எலியின் நாக்கில்.
1: ஹலோ,
2: ஹலோ,
0: இல்ல தேன் வாழை
1: கேளுங்க பேசுறீங்க.
2: ஹலோ,
1: ஹலோ, வணக்கம்.
2: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். தாய் வீடுமா
0: இருந்ததே.
1: வாழைப்பழம் சரியா தவறா? தேன் பழம் என்று அழைக்கப்படுவது வாழைப்பழம், சரியா தவறா?
2: தேன் பழம், தேன்பழம் வந்து வேற. தேன்பழம் கண்டிப்பா தவறு தான், அது தேன்பழம் வேற.
1: ஓகே,
2: தவறு தான்.
0: ஒரே ஒரு ஆப்ஷன், ஒரே ஆன்சர் சொல்லுங்க. இல்லாட்டி இல்லாட்டின்னு நிறைய ஆன்சர் சொல்லக்கூட. சரி ஓகே, நீங்க பைனாப்பிள் எதுக்கு சொல்றீங்க?
1: கேள்விப்பட்டு நீங்க இனிப்பு சுவை வச்சு இல்ல, தேன்ல எவ்வளவு சத்து இருக்குதோ அவ்வளவு சத்து வந்து கொய்யா பழத்துல இருக்குமா.
2: கொய்யா பழத்துல அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு.
1: அதுக்காகத்தான் வந்து என்ன சொல்றாங்கக்கா, கொய்யாவை தேன் பழம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
0: அதனால நீங்க ராங்கான ஆன்சர் சொல்லிட்டீங்க சார்.
1: நான் தெரிஞ்சுக்கலாம் ஏன்
2: சொல்லிட்டு இந்த தரங்களை மட்டும் அது உரையாடுறது ரொம்ப மகிழ்ச்சி கூட, நன்றி கூட.
0: நன்றி சார், நன்றி.
2: தேங்க் யூ சார, தேங்க் யூ சோ மச்.
0: அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க ஆஷா.
1: ஆமா இருக்காரு,
0: அவர்ட்ட கேட்டறலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் கட்பாடியிலிருந்து.
1: ஓகே, சொல்லுங்க சந்திரசேகர், க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்கீங்களா? என்ன க்வெஸ்சன் தெரிஞ்சதா?
3: என்ன மேம், எவ்வளவு நேரம் தெரியுமா அப்பா ட்ரை பண்ணி லைனே கிடைக்க மாட்டேங்குது.
1: ஆனால் லைன் கடிச்சு வந்துட்டீங்களே,
0: நீங்க எப்படி புடிச்சிடுறீங்களே லைனை?
1: அடிச்சு புடிச்சு புடிச்சு வந்துட்டோம்ல,
0: அடிச்சு புடிச்சு வந்துடுறீங்களே.
3: அதுதானே.
1: ஓகே, மீன் வந்து பிறந்தது முதல் இறக்கும் வரை தூங்காத உயிரி, சரியா தவறா?
0: நீங்க
3: என்ன சொல்றேன், நின்னுகிட்ட தூங்கக்கூடிய உயிரினம் குதிரை.

0: ஓ
1: ஓ
0: சூப்பர்.
1: சூப்பர்.
2: ஆனால் எனக்கு நிறைய அப்புறமா மிக மிக அதிகமான நேரம் தூங்கும் உயிரினம் சிங்கம், 16 மணி நேரம் தூங்கும்.
0: இப்ப அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்க போறேன்,
1: தூங்குறத பத்தியே கேக்குறது இல்ல. அடுத்தது
0: குறைந்த நேரம் தூங்குற மிருக அனிமல்ஸ் எது?
1: குறைந்த நேரம்
0: குறைஞ்சது ஒரு 5-10 சொல்லுங்க அப்படின்னு போறேன்.
1: அப்ப நீங்க வந்து கேப் விடாம 10 மணி சொல்லணும்.
2: இல்ல மேம், எனக்கு நிறைய தகவல் தெரியுமா இந்த தூக்கம் பத்தி, அதனாலதான் இத உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும்னு சொன்னேன்.
0: அப்படிங்களா? ஓகே, ரொம்ப சூப்பர். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதான், நீங்க சொல்றது கரெக்ட் தான், நானும் அது சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்ப உங்களுக்காக ஒரு க்வெஸ்சன் கேக்கலாமா?
2: ஆமா கேளுங்க, 2 க்வெஸ்சன் கேளுங்க.
1: ரெண்டு க்வெஸ்சன்.
0: இந்தியாவின் ஜனாதிபதி அவர்களுடைய வாகனத்தில் நம்பர் பிளேட் இருக்காது, சரியா தவறா?
2: இந்தியன் பிரசிடென்டோட வாகனத்திலயா?
0: ஆமா.
2: என்ன மேம் சொல்றது,
1: இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க.
0: சரியா தவறா?
1: சரியா தவறா?
2: சரி, நான் ஒரு வைகஸ் தான் போறேன், நீங்க தான் சொல்லணும். அதுல இருக்கவே இருக்காது.
0: இருக்கவே இருக்காது.
1: இருக்கவே இருக்காது.
2: இருக்கவே இருக்காது.
0: அது சரியா? அப்ப சரி அப்படின்னு சொல்ல வரீங்க.
2: ஏன்னா அதுல வந்து அந்த ரெட் கலர்ல எம்பளம் போட்டுலாம் போடும், அதனால அது தவறு. அதாவது ரெட் கலர்ல எம்பளம் இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமா ஆமா ஆமா.
2: இந்தியன் எம்பளம் அது மாத்திரம் தான் இருக்கும்.
0: நம்பர் பிளேட் இருக்காதுங்களா?
2: ஐ மீன் பிரசிடென்ட் இவங்களுடைய வாகனங்கள்ல நம்பர்ஸ் இருக்காது. அது சரி.
0: ரொம்ப சூப்பர், சரியான ஆன்சர் சொல்லிருக்கீங்க.
1: அதனால உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம்.
2: எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன்
1: கொடுத்தீங்க, எங்களுக்கு தெரியாத விஷயங்களும் சொல்லிருக்கீங்க நிறைய.
0: ஓகே, நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கூட உங்களுக்கு கேட்கலாமா?
2: கண்டிப்பா கேளுங்க.
0: ஓகே, கிளாப். ப்ளூ சிட்டி என்று அழைக்கப்படும் மாநிலம் உதய்பூர், சரியா தவறா?
2: எது மேம்?
0: ப்ளூ சிட்டி என்று அழைக்கப்படும் மாநிலம் உதய்பூர்.
2: ப்ளூ சிட்டியா? பிங்க் சிட்டி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உதய்பூர் ப்ளூ சிட்டி?
1: பிங்க் சிட்டி இல்ல, ப்ளூ சிட்டி.
2: ப்ளூ சிட்டி?
1: ஐயோ, இதுக்காச்சும் நீங்க தவறா சொல்லணுமே பதிலு.
0: எங்களுக்கு
1: தெரியாத விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கனால ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்த நேயருக்கு வழி விட்டுறலாம்.
2: கண்டிப்பா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேம், நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும்.
1: ஓகே சார், ஓகே சார், தேங்க் யூ ஃபார் காலிங் சார்.
2: பை பை
1: பை பை சார். சார், அடுத்து இனிப்புல நேரம் 4:47 ஆயிருச்சு.
0: தொடர்றதுக்கு
1: முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: ஹலோ புஷ்பா, நம்ம ரொம்ப ஜாலியாக வந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சரியா தவறா அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். எல்லா லிஸ்னஸுமே வந்து கரெக்டான ஆன்சர் சரி அப்படின்னு சொன்னாலும் தவறுனு சொன்னாலும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டதில் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதே தெரியாது. சரியா சரின்னு சொல்ல முடியுமா இல்லை தவறுன்னு சொல்லுமா தெரியாத
1: அளவுக்கு நேர்கள் வந்து அப்படியே முழித்திருக்காங்களா என்ன பண்ணுறாங்க நல்லா அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணி ஆன்சர் வாங்கணும். அதுதான் சிம்பிளாக
0: தான் இப்படி பண்ணுறீங்க. அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோம்னாக்கா புஷ்பா ஒரு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அடுத்து ஒரு லிஸ்னர் இருக்காரு,
1: அவங்க பகுதிக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆஷா சரி, காலர் இருக்காங்களா?
0: இருக்காங்க, கட்டாயமாக இருக்காங்க. இப்போ இதில் வந்து கொஸ்டின் கேட்க போகிறது யாருன்னு நீங்கள் தான்.
1: அப்ப ஈஸியானதா கேட்டறலாம்.
0: இல்ல இப்போ நீங்க கேட்க போற क्वेश्चन ரொம்ப டஃப் தான்.
1: டஃப் தான், அது ரொம்ப டஃப் தான். யாரனாலயே கண்டுபிடிக்கவே முடியாதுங்க சார். சார், உங்களுக்கு ஆன क्वेश्चन என்னன்னா, கேரட் தெரியும் இல்லீங்களா? வெஜிடபிள். கேரட், கேரட் வெஜிடபிள்.
2: ஆமா.
1: கேரட்ல வந்து அதிகமாக உள்ள வைட்டமின் என்னன்னா சி. இது சரியா தவறா?
2: தவறு. கேரட் வந்து வைட்டமின்
1: ஏ. ஆ, வெரி குட் சார். எப்படி சார் வைட்டமின் ஏ டக்குன்னு சொன்னீங்க? ப்ரோக்ராம் தொடர்ந்து கேட்டுட்டிருக்கனால உங்களுக்கு வைட்டமின் ஏன்றீங்க?
2: ஆமா மேடம்.
0: ரொம்ப சூப்பர்ங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி ஒரு 100 லிஸ்னஸ் இருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்களேன்,
1: வைட்டமின் எல்லாம் சொல்லி
0: கொடுத்துட்டாங்க. இல்ல, இந்த எங்க ப்ரோக்ராம் கேட்ட உடனே வந்து உடனே என்ன செய்வீங்கன்னா கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேங்க, தேங்க் யூ. இன்னொரு क्वेश्चन கூட நீங்க ஹார்டா கேட்க சொன்னீங்க இல்லையா?
2: ஆமா, கேளுங்க.
0: ஒரு क्वेश्चन கேட்கலாமா?
1: கேளுங்க சார், ஆர்வமா இருக்கறாரு. ஆனா கண்டுபிடிக்கவே கூடாது இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். இவர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறலாம்.
0: இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹார்டான க்வெஸ்சன். வேதம் புதிது படத்தில் பாலு தேவர் அப்படின்ற பேரில் நடித்த நடிகர் ரகுவரன், சரியா தவறா?
1: என்னங்க சார் இந்த மாதிரி?
0: என்னங்க, நீங்கள் வந்து இந்த படம் பார்த்தீங்களா, வேதம் புதிது?
1: சார், அது சூப்பரான.
0: அந்த படத்தில் பாலு தேவர் அப்படின்ற பேரில் நடித்த நடிகர் வந்து ரகுவரன், சரியா தவறா?
1: அதில் வந்து ஒரு சூப்பரான இட் சாங் கூட இருக்குங்க சார், கண்ணுக்குள் 100 நிலவா அப்படின்னு சொல்லி.
0: இங்கே பார்த்தீங்களா, பாட்டோட வந்து
1: இது ஒரு கனவா அப்படின்னு. சார், உங்களுக்கு இவ்வளோ க்ளூ கொடுக்குறோம் சார்
2: நாங்கள்.
0: தவறா தான் இருக்குங்களா? எப்படி சொல்கிறீங்க? அப்போ வேறு யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க?
2: சத்யராஜ்.
1: சத்யராஜ்,
0: ரொம்ப சூப்பர். ஓகேங்க, தேங்க்யூ.
1: சார், யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்களா நீங்க ஓ நான் சொன்னீங்களா?
2: இல்ல மேடம், நானா.
1: ஓகே சார்,
0: இன்னொரு क्वेश्चन கூட கேட்கலாமா இல்ல வேண்டாமா?
2: இன்னொரு
1: क्वेश्चन கேட்கலாம்.
0: சரி, ஓகே. விலங்குகளின் பேரில் 12 மாதங்களை கொண்ட கேலண்டர் அரேபியர்கள் பயன்படுத்துகின்றனர், சரியா தவறா?
2: சரி.
0: சரி, எப்படி சரின்னு சொல்றீங்க?
2: ஒரு ஃப்ளோட்ல அடிச்சிடுங்க.
1: இருந்தாரு
0: அவருக்கு क्वेश्चन இந்த இதற்கான ஆன்சர் கேட்கலாம்
1: நினைச்சிட்டாரு.
0: ஆமா, தப்பிச்சு ஓடி போயிட்டாரு.
1: தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. இவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க.
0: ஓகே ஓகே ஓகே, இன்னொரு லிசனர் வந்தாரு.
1: லிசனர் வந்துட்டாரா?
0: ஆன்சர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
0: ஓகே, நீங்க இந்த क्वेश्चन கேட்டிங்களா? லாஸ்ட் क्वेश्चन ஒரு क्वेश्चन கேட்டிட்டு இருந்தல்லையா, அத நீங்க கேட்டிங்களா?
3: இல்ல, சரியா கேக்கலீங்க மேம்.
0: விலங்குகளின் பெயரில் 12 மாதங்களை கொண்ட கேலண்டரை அரேபியர்கள் பயன்படுத்துகின்றனர், சரியா தவறா?
3: சரி
1: சரி. ஏ சரி,
3: தெரியலீங்க மேம். நான் கெஸ்ட்ல தான் சொன்னேன்.
1: கெஸ்ட்ல சொல்லிட்டீங்களா? ஆனா தெரியல உங்களுக்கு.
3: தெரியல.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றி. மீட்ச் பண்ணீங்க, ரொம்ப நன்றிங்க. இன்னொரு லிசனர் கூட இருக்காரு, அவர் கேட்டலாம்.
3: ஓகே மேம்.
0: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
4: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில்.
0: ஓகே சார், சொல்லுங்க.
1: ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி எப்படி நீ நிகழ்ச்சி நிறைவு
0: பகுதியில் நீங்க லாஸ்ட் கலர் வந்துட்டீங்க, ரொம்ப சூப்பர்.
1: அதனால நீங்க இந்த கேள்வி வந்து கரெக்டான ஆன்சர் தான் பண்ணனும்.
0: விலங்குகளின் பெயரில் 12 மாதங்களை கொண்ட கேலண்டரை அரேபியர்கள் பயன்படுத்தினர், சரியா தவறா?
1: அரேபியர்கள் பயன்படுத்துற கேலண்டர் நம்மளுக்கு எதுக்கு நீங்க கேட்ட கூடாது, நாங்க ஆன்சர்.
0: இது ஒரு ஜெனரல் க்வெஸ்சன் தான் இல்லீங்களா? ஜெனரல் இது க்வெஸ்சன் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இல்லையா? விலங்குகளின் பெயரில் 12 மாதங்களை கொண்ட கேலண்டரை அரேபியர்கள் பயன்படுத்துகின்றனர், சரியா தவறா?
4: சரி.
0: சரி, எப்படி சரின்னு சொல்றீங்க?
4: அவங்க பயன்படுத்துறாங்க, அதனால சரிங்கறேன்.
1: உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல நீங்க வந்து சரி தவறுன்னு உற்ற மாட்டோம், அது கூட ரீசனும் சொல்லணும். நீங்க
4: இல்ல, நீங்க உங்க தலைப்பு என்னது? சரியா தவறா?
1: சரியா தவறாடா. ஓகே, விளக்கமும் எக்ஸ்பிளனேஷனும் நீங்க தான் கொடுக்கணும் இல்லீங்களா?
0: இது நீங்க வந்து தவறான ஆன்சர் சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி அப்படி கேட்கணும் இல்லையா?
4: அண்ண, போட்டியோட தலைப்பு சரியா தவறா?
0: ஆனா நீங்க சொன்னது சரி அப்படின்னு சொன்னது தவறு. அரேபியர்கள், ரஷ்யர்கள், சீனர்கள்.
4: ஒருத்தர்
0: சீனர்கள். வெரி குட், சரியான விடை.
1: சூப்பரான
0: க்ளூ கொடுத்தனால சொன்னீங்க சரிங்களா? நீங்களா கண்டுபிடிக்கல, நான் குழு கொடுத்ததுனால ஏதோ
4: சொல்லிட்டேன்.
0: இதுல எனக்கு ஒரு திருப்தி பாருங்க.
1: கண்டிப்பா, ஏன்னா அவரு
0: நீங்க கண்டுபிடிக்கல, நான் கொடுத்து மூணால கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்றது எனக்கு ஒரு திருப்தி.
4: எனக்கு சந்தோஷம்.
0: புஷ்பா, நம்ம இவ்வளவு நேரம் ஜாலியா இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில சரியா தவறா அப்படின்ற கேள்வி கேட்டு ரொம்ப ஜாலியா விளையாண்டு இருந்தோம். இந்த டைம் போனது கூட தெரியவே இல்லை.

0: ஆமா
1: நிறைய
0: ஜாலியா
1: லிசனர் கூட
0: இருந்துச்சு.
1: லைன்ல இன்னும் கூட வந்துட்டே இருக்காங்க. எதுவுமே வந்து உடனே உடனே கிடைக்கிறத விட காத்திருந்து
0: தப்பா
1: கிடைக்கிற
0: சொன்னாலும்
1: உண்மையான
0: சரியா
1: சுகம் இருக்கு.
0: சொன்னாலும் நம்ம விடுறது இல்ல, அது மெயினா சொல்லணும். நீங்க
1: ஆமா அதுதான், எதுவுமே வந்து உடனே உடனே கிடைக்கிறத விட காத்திருந்து கிடைக்கிற உண்மையான சுகம் இருக்கு இல்லையா. அதனால அடுத்த நிகழ்ச்சியில இந்த லிசனர்கெல்லாம் காலர் கடிச்சு பேசுவாங்க, லைன்ல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் திரு சத்யபிரதா சாகு உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது சரியாக 5:02. பொன்மாலை பொழுது கேட்கும் நேரம் இது. வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. முதல் பாடலாக வந்துட்டே இருக்கு பலே பாண்டியா படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. எல்லாமே செம்ம ஹிட்டு.

ಪವನಿ

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில ஒழித்த அந்த முதல் பாடல் பாத்தீங்கன்னா பலே பாண்டியா படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 5:09 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க வாடாமலர் நினைவில் என்ற பழைய பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் குழந்தையும் தெய்வமும் படத்திலிருந்து உங்களுக்காக. இதோ இணைந்திருங்களது ஊட்டி FM 101.8.

ஒழித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா குழந்தையும் தெய்வம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலாவோட குரலில் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்கில் வாலியோட வரிகளில். நேரம் இப்போது 5:13.

ஒழித்த அந்த பாடல் இதய கமலம் படத்திற்காக பி சுஷிலா பாடியது. கே வி மகாதேவனோட மியூசிக்கில் கேட்டும் கண்ணதாசனோட வரிகளில் ஒழித்தது அந்த பாடல். நேரம் சரியாக 5:22 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பழைய பாடல்களின் தொகுப்பு இயர் பேஸ்டு ரெட்ரோ சாங்ஸ் தாங்க கேட்டுட்ருக்கீங்க.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஒழித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா சாரதா படத்திற்காக பி சுஷிலா குழுவினர் பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 5:27.

ஒலித்த அந்த பாடல் சிவகாமியின் செல்வன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா பாடியது. நேரம் இப்போது 5:31 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க பொன் மாலை பொழுது வாடாமலர். நினைவில் நின்ற பழைய பாடல்களின் தொகுப்பு, இயர் பேஸ்டு ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் என் தம்பி படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

என் மகன் படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா. நேரம் இப்போது சரியாக 5:38 ஆயிடுச்சுங்க. நேயர்கள் ஊட்டி FM 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. பொன்மாலை பொழுது, வாடாமலர்.

கேட்ட பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா. இரு வல்லவர்கள் படத்திற்கான பாடல் அது. நேரம் இப்போது 5:42. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராமன் தேடிய சீதை படத்திலிருந்து. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8. எல்லாமே செம ஹிட்டு.

ஒழித்த அந்த பாடல் வெளி விழா படத்திற்காக எல் ஆர் ஈஸ்வரி பாடியதை கேட்டோம் வி குமாரோட மியூசிக்ல. நேரம் இப்போது 5:51 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடா மலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இயர் பேஸ் ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் பார்த்தீங்கன்னா சர்வ சுந்தரம் படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒலித்த அந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷிலாவின் குரலில் சர்வர் சுந்தரம் படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். வடவள நிகழ்ச்சியில நிறைவு பாடல் நிலையத்தில் நேரம் 5:56 நிறைவு பாடலாக ஆடிப்பெருக்கு படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: ஒழித்த பாடல் ஆடிப்பிற்கு படத்திற்காக ஏ எம் ராஜா பி சுஷிலாவோட குரல்ல கேட்டோம். கேட்ட பாடலுடன் பொன்மாலை பொழுது நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நான்

நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை இரவு நேரங்களிலும் மற்றும் நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரிஷ். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் தேயிலை தூள் தயாரிக்கும் முறை குறித்து உபதலை பகுதியைச் சேர்ந்த விவசாயி சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 திரைக்காணம். 9:30 அறிவியல் நேரம், புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர் பிரேமாவதி அவருடன் நேர்முகம். 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

இனி நாளைய ஒலிபரப்பு. நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் க. அம்சப்ரியா அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்த உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு மாணவி கே. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் குறித்த பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்காணும் நிறைவாக சட்டமறிவோம். மாற்றுத் திறனாளிகள் உரிமைச் சட்டம் குறித்து வழக்கறிஞர் என். வி. குணசேகரன் அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள்.

மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது சரியாக 6:10. விளக்கேற்றும் வேளை. திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் கேட்கும் நேரம் இது. முதல் பாடலாக கந்தன் கருணை படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஒழித்த அந்த பாடலை பாடியது சீர்காழி கோவிந்தராஜன். நேரம் இப்போது 6:17.

ஒலித்த அந்த பாடல் ரஞ்சித் குழுவினர் பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 6:21. விளக்கேற்றும் வேலை கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் அம்மன் படத்திலிருந்து.

0: சட்டத்தின் திறப்பு விழா படத்திற்காக ஒலித்த அந்த பாடலுடன் விளக்கேற்றும் வேளை நிறைவு பெறுகிறது. தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில

0: அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை நிர்மாணிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும் நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கிடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும், அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதையடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக் கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக் கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். டாஸ்மாக் மது விற்பனையில் கடந்த திமுக ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதை தெரிவித்த அவர், மது விற்பனையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை மாநில அரசு தெரிவித்தால் அதற்குரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை விரைவில் கொண்டுவர வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த பபித், பணங்குடி சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சஜித்குமார், அழகிய நம்பியாபுரத்தைச் சேர்ந்த சுவின் ஆகியோர் உயிரிழந்த செய்தி தமக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இவர்களின் உடல்களை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஒரிரு இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், அவ்வப்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை இது எட்டக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் மத்திய அரசின் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பிங்க் கிராம சபை கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. தர்மபுரியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று நடைபெற்றது. திருச்சியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலப்பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியருக்கான விடுதி கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 6:40.
0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. வெட்டத கமலு படகுமொழி பாடல்கள்.
4: சீமைய மக்களாக எங்க சிரி தும்பித நமஸ்கார. இதோ பெட்டத கமலு. இந்தன ஜனதாக பப்ப எல்லா பாட்டும் கவகா யோகுவ பாட்டா தான் வந்துறான். கொஞ்சம் எண்ணுகோ கொண்டுகோ பப்ப கவா ஏன மாடுறா. அவுக்கு சுத்தி நடப்ப எல்லாவா அவுக்காகவே நடதறா அத்தந்தேகி நினைச்சு பீத்துறான். அது மட்டும் இல்ல, லவ் மாடுவ என்னவோ கண்டவோ கவிஞரா மாத்திர. இப்பாட்டதாக நோடுவி எண்ணுன மொக நீர்கோசோ நிதுந்திப தாமரவோ மாக்க ஆடத அத்தந்தேகி அக்கூசு பாடினான். அதே ஆ எண்ணு ஏகியா இ கூசு கூட நான் இப்போதோ அத்தம்போதோ ஊமர்ன நாவலோ எத்தற்ற அத்தமாக்க ஆடத அத்தந்தேகியா. ஊமர்ன நாவலோ எல்லாகும் எடுத்துற ஏக்கான்ல அப்பற குளிர்ச்சியாட்டுறா நங்கவோ வந்தோ நங்க அருபல்ல தீர்றல்ல ஆ ஊமர்ன நாலு மாக்க ஆடதே அத்தந்தேகி எண்ணு நினைச்சியா. இது எல்லா விட இணந்த ஏகியாரா அத்தன்ல என்ன உசுர மேல உசுர பீத்தகா அத்தந்த ஏகியாரா. இப்பாட்டு தோகை ஏசக்க வந்து அற்புதவாத வரி ஈக எல்லாக பொருதற்றா கவா ஏனமாடுறா அத்தம்புதுனா. இப்பாட்டை கேட்டு நடுவோம்.

0: இந்த நிகழ்ச்சியாக வந்த எல்லா பாட்டும் நீங்க அப்பறை விடுத்தா தந்தையே எங்க நம்பினியோ இதே மாக்க இன்னொரு நிகழ்ச்சியாக நீங்க வந்து சந்திச்சனியோ. நமஸ்காரம்
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: இன்று ஜூன் 23 சர்வதேச ஒலிம்பிக் தினம். நவீன ஒலிம்பிக் போட்டிகளை உருவாக்கிய சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி 1894 இதே நாளில்தான் பியரிட்டி கூபர்டின் தலைமையில் பாரிஸில் நிறுவப்பட்டது. இது விளையாட்டு, ஆரோக்கியம் மற்றும் ஒற்றுமையை கொண்டாடும் ஒரு நாளாகும். இந்த நாளின் நோக்கமாக ஒலிம்பிக் மதிப்புகளான சிறந்து விளங்குதல், நட்பு மற்றும் மரியாதை ஆகியவற்றை மேம்படுத்துதல், அனைத்து வயதினரையும் விளையாட்டு நடவடிக்கைகளில் பங்கேற்க ஊக்குவிப்பது. இந்த நாள் முதல் முறையாக 1948 ஜூன் 23 அன்று அனுசரிக்கப்பட்டது. இந்த நாளை உலகம் முழுவதும் உள்ள பள்ளிகள், சமூகங்கள் மற்றும் விளையாட்டு அமைப்புகள் மாரத்தான், கண்காட்சிகள் மற்றும் போட்டிகளை நடத்தி ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன. 2026 கருப்பொருளாக யூ கேன் டூ திஸ், லெட்ஸ் மூவ் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. இளைய தலைமுறையினரை அவர்களின் முதல் போட்டியின் போது சிறப்பாக செயல்பட ஊக்குவித்தல், அதாவது போட்டியில் பங்கேற்கும் பொழுது தவறுகளும் பயமும் ஏற்படத்தான் செய்யும், அதையும் தாண்டி நாம் முன்னேற வேண்டும், உங்களால் முடியும், நாம் மேலும் மேலும் முன்னேறுவோம் என்பதே ஆகும்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் துரை ரமேஷ், வாசிப்பவர் சுதா குமரன்.
3: சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று பதிலுரை. உரையின் மீது பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்த திருத்தங்களும் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது உள்ளிட்டவை இன்றைய சட்டப்பேரவை நடவடிக்கையில் முக்கிய அம்சங்களாகும். பதிலுரையாற்றிய முதலமைச்சர் திரு விஜய், மாநில அரசின் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசுடன் இணக்கமாக தமது தலைமையிலான அரசு செயல்படும் என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார். கட்சி தொடங்கிய 2.5 ஆண்டுகளில் 35% வாக்குகளை பெற்றிருப்பதாகவும், 1,72,00,000 வாக்குகளை பெற்று தனி பெரும்பான்மை கொண்ட கட்சியாக தாவைக்கா விளங்குவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இதற்கு தாவைக்கா உறுப்பினர்கள் மேஜைகளை தட்டி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தனர். சுமார் 1 மணி நேரம் அவர் அளித்த பதிலுரையின் போது ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்பட்டுவிட்டது என்று நாளிதழ் ஒன்றில் தமது அரசை பாராட்டியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடக்கம்தான் எனினும் தங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தர வேண்டும் என மக்களை கேட்டுக்கொண்டார். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பதற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பதையும், 200 அலகுகள் மின்சாரம் இலவசமாக தரப்பட்டிருப்பதையும், போதைப் பொருட்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதையும், 717 மதுக்கடைகள் மூடப்பட்டு டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு வேறு இடங்களில் பணிகள் வழங்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் அம்மா உணவகங்கள் புத்துயிர் பெற்றிருப்பதையும், பத்திரப்பதிவு அலுவலகங்களில் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதையும், 2,047 கோடி ரூபாய் அளவிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதையும், ஜல்ஜீவன் திட்டம் புதுப்பிக்கப்பட்டிருப்பதையும், வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்வதற்கென்று அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்கு இந்த நடவடிக்கை பெரும் உதவியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத கல்குவாரிகள் மூடப்பட்டிருப்பதையும் தெரிவித்த அவர், அனைத்து துறை அலுவலகங்களிலும் லஞ்ச லாவண்யங்களுக்கு இனிவரும் நாட்களில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதையும் குறிப்பிட்டார். மின்வெட்டு குறித்து பேசிய முதலமைச்சர், முந்தைய ஆட்சியின் நிர்வாக சீர்கேடுகள் காரணமாகவே மின்வெட்டு ஏற்பட்டதாகவும், அதனை சரி செய்வதற்கு 24 மணி நேரமும் செயல்படும் உயர்மட்ட கண்காணிப்பு குழுவை தமது அரசு ஏற்படுத்தியதாகவும் கூறினார். இதன் மூலம் 150 வாகனங்கள் மூலமாக தீவிர மின்தடை நீக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தற்போது மின்தடையை நீக்குவதற்கான 77 வாகனங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளன என்றும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக தமக்கு வாக்களித்த பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழக மக்களின் அன்பும் அரவணைப்பும் தான் தனது வெற்றிக்கு காரணம் என்று அவர் கூறினார். 1999 தாம் ரசிகர் மன்றம் ஏற்படுத்தி அதன் மூலம் மக்கள் பணியாற்றி வருவதாகவும், 2021 நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது தமது மன்ற உறுப்பினர்கள் போட்டியிட்டு பல இடங்களில் வெற்றி பெற்றதாகவும் அவர் கூறினார். 2024 தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். விக்கிரவாணியில் நடைபெற்ற தாவேக மாநாட்டில் 2 பெண் ஆளுமைகளை கொள்கை தலைவர்களாக அறிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டுள்ள தாவேகா அவரது கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்கவில்லை என்றும், பெண் உரிமை, சம உரிமை போன்றவற்றையும், காமராஜரின் மதச்சார்பின்மை போன்றவற்றையும் ஏற்றுக்கொண்டு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற லட்சியத்தோடு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2026 நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளதாக பெருமையுடன் குறிப்பிட்டார். எனினும் கடந்த 2.5 ஆண்டுகளாக ஜனநாயக அரசியலை நோக்கிய பயணத்தின்போது தாம் அதிக வேதனையையும் வலியையும் அடைந்ததாக அவர் கூறினார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தம்மை குற்றம் சாட்டியது வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார். தமது கட்சி சாதி மத பேதமின்றி சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்டு நச்சு கலாச்சாரத்தை மாற்றியமைத்ததாக அவர் கூறினார். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு தாம் முக்கியத்துவம் அளித்ததாகவும், அதற்காக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி திருத்தங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கல்வி பயில வகை செய்ய வேண்டும் என்று தாம் நித்தி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பதே மாநில அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழி கொள்கையே தொடர வேண்டும் என்றும், புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை என்றும், கல்விக்கென்று 3,284 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் தாம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் தெரிவித்தார். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக திரு விஜய் கூறினார். அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சினை, கல்வி, பொருளாதாரம் மற்றும் போக்குவரத்து விவகாரங்களில் தமது அரசு நட்புறவுடன் செயல்படும் என்றும், சட்டம் ஒழுங்கு சிறப்பான முறையில் பராமரிக்கப்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியாது என்றும், அதற்காகவே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை முதற்கட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசை எதிர்க்கட்சிகள் அவதூறு செய்து வருவதாகவும், ஆனால் கடந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு காவல்துறைக்கு என நிரந்தர இயக்குநர் நியமிக்கப்படவில்லை என்றும், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் கூறினார். போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முந்தைய அரசு டாஸ்மாக் வருவாயை முறைகேடாக கட்சி நிதிக்கு பயன்படுத்தியதாக முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்தது, கூச்சல் குழப்பமும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு தரப்படும் என்றார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தாவேக உறுப்பினர்களும் குரல் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சர் பேசி முடித்த பிறகு அவகாசம் தருவதாகவும், விவாதத்திற்கு இடையே குறுக்கிட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் ஆகியோர் எழுந்து நேற்றைய கூட்டத்தின்போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறினார் என்றும், அப்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் யாரும் குறுக்கிடவில்லை என்றும் தெரிவித்தனர். பின்னர் சட்டப்பேரவைத் தலைவர் நேற்றைய பிரச்சினை நேற்றோடு முடிந்துவிட்ட நிலையில் இன்று முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் வாய்ப்பு தரப்படும் என்றும், அதுவரை அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டார். பின்னர் வாய்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், கடந்த திமுக ஆட்சியில் மது விற்பனை தொடர்பாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் தேவை என்றும், அதற்குரிய விளக்கம் அப்போது அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், தங்களது ஆட்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சுயேட்சையான சிந்தனையின் அடிப்படையில்தான் ஆதரிக்கிறார்கள் என்றும், அதற்கு வேறு காரணம் இல்லை என்றும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனா். இதையடுத்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமது கட்சி சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் தமது அமைச்சரவையில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 8 அமைச்சர்களும் 4 பெண் அமைச்சர்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறினார். இதன் காரணமாக அண்ணல் அம்பேத்கரின் 100 கால கனவு நிறைவேறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை ஆட்சி அமைந்தாலும் கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் அமைச்சரவையில் பங்கு தருவோம் என்று தாங்கள் அறிவித்ததை நிறைவேற்றி காட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்க்கட்சியினர் தெரிவித்தால் அதனை ஏற்க தாங்கள் தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் திரு விஜய் கூறினார். முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னசாமி, வி எஸ் காளிமுத்து ஆகியோரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மவுன அஞ்சலி செலுத்தினர். முடிவில் அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் கொண்டு வந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதன் அடிப்படையில் சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார்.
2: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை ரமேஷ், வாசித்தவர் சுதாகுமாரன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சபரீஷ்.
1: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருப்பூர் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பாதுகாப்பு மற்றும் ஒத்திகை மற்றும் விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட அலுவலர் அண்ணாதுரை தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே முன்னிலையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர

0: காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது.
1: திருப்பூர் மாவட்ட தொழில்துறையினரின் தொடர் கோரிக்கை காரணமாக June 1 முதல் October 31 வரை 5 பருத்தி மீதான அனைத்து சுங்கவரிகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக வரி விலக்கு வாயிலாக ஜவுளித்துறைக்கு போதுமான பருத்தி கிடைக்கும். அதுபோல் ஜவுளி ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்களின் செலவினங்கள் குறையும். நுகர்வோருக்கும் இதன் பலன் கிடைக்கும். நாட்டின் விவசாயிகளின் விருப்பத்தை மனதில் வைத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது ஜவுளித்துறையில் ஒரு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர ஜவுளித்துறையினருக்கு சந்தையில் போதுமான பருத்தி கிடைப்பதை உறுதி செய்யும். பருத்தி இறக்குமதி மீது இதுவரை 11% வரி விதிக்கப்பட்டு வந்தது. இதனால் உள்நாட்டில் விலை உயர்வதாகவும் தேவைக்கேற்ப பருத்தி கிடைப்பதில் தடங்கள் ஏற்படுவதாகவும் ஜவுளித்துறையினர் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பருத்தி பஞ்சு இறக்குமதிக்கான வரி விலக்கால் ஜவுளி மற்றும் ஆடைத்துறைக்கு பஞ்சு தடையின்றி கிடைக்கும் என தொழில்துறையினர் இதனை வரவேற்றுள்ளனர். PAP பாசன திட்டத்தின் கீழ் திருமூர்த்தி அணையின் மூலம் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் 377,000 ஏக்கர் நிலங்கள் 4 பிரிக்கப்பட்டு சுழற்சி முறையில் பாசனத்திற்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. திருமூர்த்தி அணையிலிருந்து பாலார் படுகை 1 பாசனத்திற்கு உட்பட்ட 94,521 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் January 24 முதல் வரும் June 8 வரை 135 உரிய இடைவெளியில் 5 மொத்தம் 10,250 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க அரசாணை வழங்கியதை அடுத்து திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் 1 பாசன நிலங்களுக்கு கூடுதலாக வரும் July 15 வரை 36 தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் திருப்பூர் மாவட்டம் உடுமலை, வடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் 1 பாசன நீட்டிப்பால் பயன்பெறும்.
0: இந்திய சைக்கிளிங் சம்மேளனம், கேலோ இந்தியா, இந்திய விளையாட்டு ஆணையம், தமிழ்நாடு சைக்கிளிங் சங்கம் மற்றும் திருப்பூர் மாவட்ட சைக்கிளிங் சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய அஸ்மிதா சைக்கிளிங் லீக் போட்டி திருப்பூரில் சிறப்பாக நடைபெற்றது. பெண்கள் மற்றும் இளம் வீராங்கனைகளின் சைக்கிளிங் திறமைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் 100 இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் 16 பிரிவில் 10 கிலோமீட்டர், 18 பிரிவில் 15 கிலோமீட்டர் மற்றும் 19 மேற்பட்டோர் பிரிவில் 20 கிலோமீட்டர் என 3 போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் ஏராளமான வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ஒவ்வொரு பிரிவிலும் 3 பெற்ற வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருப்பூர் மாவட்ட சைக்கிளிங் சங்க தலைவர் தங்கராஜ் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஆகியோர் ஒருங்கிணைந்து சிறப்பாக நடத்தினர். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டிருந்ததுடன் பங்கேற்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் நிகழ்வை உற்சாகமாக கொண்டாடினர்.
2: 12th சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உடுமலைப்பேட்டையில் சிறப்பு யோகா விழா நடைபெற்றது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இதில் மாணவ மாணவியர்கள் உற்சாகமாக பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டினர். யோகா உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு இளைஞர்கள் போதை பழக்கங்களிலிருந்து விலகி ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க உதவுவதாக நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
3: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான

0: விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சனி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபீட் நிறுவனம் மூலம் நாடு முழுவதும் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று இந்நிறுவனத்தின் ஏல விற்பனைக்கான நஃபெக்ஸ் இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வளமான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பணிகளில் வேளாண் துறை ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் சாகுபடி குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2014 ஆண்டில் இருந்ததை விட 44% உற்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின்போது இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா தற்காலிகமாக விதித்துள்ள 10% வரி அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்பதால் அதற்கு முன்பாக வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவர் பேராசிரியர் திரு மகேந்திர தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். உரத்துறையை மேம்படுத்தும் வகையில் நானோ யூரியா, வேம்பு கலந்த யூரியா போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஊட்டச்சத்துடன் இணைந்த வேளாண் மானியம் உள்ளிட்ட திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் மொத்த வருவாயில் 1/5 வேளாண்மையிலிருந்து கிடைப்பதாகவும் மொத்த பணியாளர்களில் 43% பேர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராமப்புற வளர்ச்சி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். வேளாண் மற்றும் வேளாண்சார் துறைகளின் வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் 4.4% உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கால்நடை மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சி 7% உயர்ந்துள்ளதாகவும் திரு மகேந்திர தேவ் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின்கீழ் சிறப்பு தூதர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், பெண் குழந்தைகளின் முக்கியத்துவம், அவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து இவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்று தெரிவித்தார்.
1: பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என்ற இந்த திட்டம் அரசாங்க செயல்படுவதிலிருந்து சேலம் மாவட்டத்தை குறிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் சில பகுதிகளில் கொஞ்சம் வந்து கவலைக்குரியதாக இருக்கிறது. இதனால் அதை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை நம்ம வந்து ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி பண்ண போறோம். குறிப்பாக அங்கன்வாடி மையங்கள் மூலமாகவும் மருத்துவத்துறை மூலமாகவும் தாய்மார்களுக்கும் பெண் குழந்தைகள் பரவச்சரித்த ஒரு நல்ல விழிப்புணர்வு மகப்பீடுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்து வரோம். இதோடு சேர்த்து கல்வித்துறையில பல்வேறு முயற்சிகளையும் விளையாட்டு துறை சார்பில் பெண் குழந்தைகளுடைய தைரியத்தையும் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் வளர்க்கொள்ளமாக இது போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் அவர்களை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொள்வோம்.
0: இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாக தெரிவித்தார்.
2: என் பேரு சவிதா ஸ்ரீ, கவர்மெண்ட் மாடல் ஹை செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்கூல்ல இருந்து நான் வரேன். இங்க பெண்கள் கற்பிப்போம், பெண்களை காப்போம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு கலெக்டர் எங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய அறிவுறுத்திருக்காரு. அதை வந்துட்டு ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்கிட்ட, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு எடுத்து சொல்லுவேன். பெண்களை எல்லாரையும் படிக்க வைங்க, எல்லாரையும் சமமா பாருங்க, பெண்களை ஒதுக்காதீங்க, அவங்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் பெண்களுக்காக, பெண்கள் படிப்புக்காக நான் வந்துட்டு குரல் கொடுப்பேன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம்

0: 1 ஜூன் முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. கியூட் இணையதளத்தில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாண்டு 15 லட்சம் பேர் இத்தேர்வுகளுக்காக விண்ணப்பித்திருந்ததாகவும் இதில் 11 லட்சம் பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 321 நகரங்களிலும் 13 வெளிநாட்டு மையங்களிலும் இத்தேர்வுகள் நடைபெற்றதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கார்பன் மாசுகளால் நீர், நிலம் மற்றும் காற்றுக்கு ஏற்படும் பாதிப்புகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பருவநிலை விழிப்புணர்வு வார நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யவும் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2030 இந்நிறுவனங்கள் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி கட்டமைப்பில் முழுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய வேண்டும் என்றும் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கேட்டுக்கொண்டார். இளைய தலைமுறையினர் அரசியல் சாசன மற்றும் ஜனநாயக மாண்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் நாடு முழுவதும் வந்தே மாதரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் 20 முகாம்கள் நடத்தப்படும். இதில் 15 to 29 வயதிற்கு உட்பட்ட 150 இளைஞர்கள் பங்கு பெறுவர். ஒவ்வொரு முகாமிலும் 6 வெளி மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இதில் பங்கு பெறுவர். வடகிழக்கு மாநில இளைஞர்கள் இம்முகாம்களில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்முகாம்களில் 50% பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது வந்தே மாதரம் முகாம் நாளை மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடங்குகிறது. இந்த முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் உதித் கம்போஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் மேக்சிம் ஷின்னை வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மத்தியிலே 720 kHz இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 7:25.
4: நேயர்களே, நாளை காலை 10 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
6: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பரில்லம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கிலோ கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்தி விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோய் கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி தெளிக்க வேண்டும். முள்ளங்கி கேரட்டில் நூட்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டேருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். பர்பூரியோசிலியம் லிலாசினம் 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். தேயிலையில் கொப்புள கருகள் நோய் மேலாண்மை முறைகள். பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் தளிர்களை கவாத்து மூலம் நீக்கி அழிக்கவும். எக்ஸகோனசோல் 200 மில்லி பிளஸ் காப்பராக்சிக்ளோரைடு 210 கிராம் ஹெக்டேருக்கு 5 நாட்கள் இடைவெளியில் காப்பராக்சிக்ளோரைடு 210 கிராம் பிளஸ் புரோபிகோனசோல் 200 மில்லி ஹெக்டேருக்கு 10 நாட்கள் இடைவெளியில் குறிப்பாக ஜூன், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தெளிக்கவும்.

வாழை 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும், வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல்,

0: நேரம் இப்போது 7:30.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 தோட்டமும் தொழிலும்.

இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் முதலில் தேயிலை தூள் தயாரிக்கும் முறை குறித்தும், அதனைத் தொடர்ந்து கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் முதலில் தேயிலை தூள் தயாரிக்கும் முறை குறித்து உபதலை பகுதியைச் சேர்ந்த விவசாயி சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு.

0: வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க.
1: வணக்கம், என் பேர் சுரேஷ். நாங்கள் வசிக்கிறது பொறோரைங்கிற கிராமத்தில். எங்களோட மேஜரான தயாரிப்பு வந்து தேயிலை தோட்டம் வச்சுருக்குறோம். அந்த தேயிலை தோட்டங்களை வச்சு அஞ்சு வகையான தேயிலை தயாரிப்புகள் நாங்கள் வழங்கிட்டு வரோம். க்ரீன் டீ, எல்லோ டீ, ஊலாங், அப்புறம் பிளாக் டீ. இதில் வந்து நிறையா தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் பிளாக் டீ மட்டும்தான். பட் அதே தேயிலை தோட்டத்தோட அதே மூலப்பொருளை வச்சு இந்த அஞ்சு டைப்பான தேயிலைகளை தயாரிக்கலாம். ஸோ இது எப்படி என்னென்ன இதுங்கிறத பற்றி தான் வந்து உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன்.
0: இந்த தொழிலை வந்து எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க?
1: எவ்வளோ வருஷமாக இருக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து எங்கள் அப்பா தாத்தா காலத்திலேருந்தே வந்து எங்களோட பரம்பரை தொழிலே வந்து விவசாயம் தான். எங்கள் அப்பா ஆரம்பித்த தோட்டங்கள் தான் இது எல்லாமே எங்ககிட்ட இருக்கிறது. இந்த டீக்களை தயாரிக்க ஆரம்பித்தோம். கற்றுக்கிட்ட உடனே வந்து நாங்கள் முதல் முயற்சி என்ன பண்ணோன்னா க்ரீன் டீ வந்து செய்ய ஆரம்பித்தோம். ஏன்னா வந்து அது வந்து பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து ரொம்ப சுலபமானது. இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது பண்ணலாங்கிறதுனால சின்ன முயற்சியாக ஒரு அஞ்சு கிலோ எடுத்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணி அது ஒரு ரெண்டு மூணு பேட்ச் பண்ணோம். அப்புறம் நாங்களே ஒரு நாலஞ்சு டைம் நாங்களே ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்களே அதை குடிச்சு பார்த்து அப்புறம் வந்து நமக்கு தெரியணுமே, நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டீ வேணும் தானே. அப்போ மார்க்கெட்டில் எந்த நல்ல ஒரு பிராண்டட் க்ரீன் டீ வந்து எது நல்லதாக கிடைக்குது, அந்த க்ரீன் டீயை வாங்கிட்டு வந்து அந்த க்ரீன் டீயும் நாங்கள் பயன்படுத்தினோம். இந்த எங்களோட நாங்கள் தயாரித்த க்ரீன் டீயும் பயன்படுத்தினோம். நாங்கள் தயாரித்த இது வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அது இது பிடிச்சிருந்தது. சரி ஓகே, நம்மளுக்கு தான் இப்படி இருக்கோ, மேபி நம்ம படித்ததுனால. ஸோ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இதோட இது நல்ல டீ நம்ம தயாரித்தோங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைன் இந்த சேனல் வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்தது. இங்கே வந்து நாங்கள் தேடி பிடிச்சி இந்த டீயை பற்றி ரொம்ப தெரிஞ்ச இந்த வல்லுநர்கள்லாம் நிறையா பேர் வந்து யார் யார் இந்தியாவில் யார் இருக்கிறா, வெளிநாட்டில் யார் இருக்கிறா, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு இது பண்ணி மெதுவாக மெதுவாக அவங்களோட எங்களை அது அறிமுகப்படுத்திக்கிட்டோம். அறிமுகப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரோம், இது கொஞ்சம் எங்களுக்கு வந்து இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெளிவு தேவைப்படுது, இது வந்து உங்களால் உதவி செய்ய முடியுமான்னு நாங்கள் கேட்டு அவங்களுமே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக வந்து நம்மளுக்கு வந்து இதை சொல்கிறதுக்கு முற்பட்டாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் எல்லாம் அனுப்பிச்சி விட்டோம். அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் முதல் வந்து க்ரீன் டீ மட்டும்தான் எல்லாருக்குமே அனுப்பிச்சு, அவங்க வந்து அந்த க்ரீன் டீயை வந்து கம்பேர் பண்ணாங்க. அதாவது வேறு சைனாவில், ஜப்பானில், இங்கே மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கிற டீனியை வந்து அவங்க கம்பேர் பண்ணி நிறைய பேர் வந்து நல்ல விதமாக ஒரு இது கொடுத்தாங்க எங்களுக்கு. இதில் இப்படி நாங்கள் ஒன்ஸ் அதை செய்ய முற்பட்டு நாங்கள் பண்ண அப்புறம் அந்த அதே இதை வந்து நாங்கள் எல்லாருக்குமே அனுப்பிச்சோம். இதே வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மற்ற டீ எல்லாத்தையுமே பண்ணோம். இதில் வந்து குறிப்பிடும்படியாக சொல்லப்போனால் என்னென்னா, எல்லோ டீங்கிற ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக வந்து அதை பற்றின ஒரு நாலேஜோ ஏதோ வந்து இந்தியாவில் யாருக்கிட்டையுமே இருக்கல அப்போது. ஸோ மோஸ்ட்டாக வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட இந்தியாவில் வந்து இந்த தயாரிப்பு தொழிற்சாலைகளில் வந்து பிளாக் டீ, இப்போ சமீப காலமாக கொஞ்ச காலமாக எல்லாருமே க்ரீன் டீ அந்த மெஷினரிஸ்க்கு வந்து மாறிட்டுருக்குறாங்க. இதில் இந்த ரெண்டு டீயை விட்டு வேறு டீ பண்ணுறக்கூடிய எந்த மெஷினரிஸும் கிடையாது, எந்த தொழில்நுட்ப அறிவும் வந்து ஜாஸ்தி நம்ம இந்தியாவில் வந்து அவ்வளோவா யாருக்குமே தெரியல. ஸோ வந்து எல்லாருமே வந்து அவங்க எல்லாமே வந்து அமெரிக்கா, இந்த மாதிரி யூரோப், இந்த மாதிரி ஒரு ஜெர்மனி, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் அவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இதை தயாரிக்கிற முறையெல்லாம் தெரியல. அவங்க இதை யூஸ் பண்ணின கஸ்டமர்ஸ், அவங்க வந்து வாங்கி விற்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு சில விற்பனையாளர்கள், அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இதில், அவங்களுமே வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா, சைனாக்குள்ளே போய் அவங்க வந்து அந்த இந்த மாதிரி பண்ணுறவங்க கிட்டேருந்து டீ எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்களோட கண்ட்ரியில் உட்காந்து அவங்களோட வெப்சைட்டில் உட்காந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் நம்ம ஒரு முயற்சியாக நம்ம இது பண்ணலாம் அப்படின்றப்போ இந்த எல்லோ டீங்கிறது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு தடவை அதை செஞ்சு அப்போ வந்து அது ஒரு அஞ்சு கிலோ பேட்சாக பண்ணோம் இதில். ஸோ அதை பண்ணி வந்து அந்த எல்லோ டீங்கிறது வந்து ஒரு இந்த மாதிரி எங்களோட அந்த டைமில்

0: கரெக்டாக என்ன ஆச்சுன்னா, யூஎஸ்லேருந்து டீலெட்டுங்கிற ஒரு கம்பெனி வந்து அவங்க வந்து இந்த டீயெல்லாம் லைக் அவங்களோட ஆன்லைன் போர்ட்டலில் டிஸ்ட்ரிபியூட் மாதிரி பண்ணாங்க, கஸ்டமர்ஸ் வந்து அவங்க வாங்குற மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து டீ டூருன்ற மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணி அது அமேசிங் டீ ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2014 வந்து அவங்க அதை கண்டக்ட் பண்ணி அவங்க இந்த டீ தயாரிக்கிற எல்லா நாடுகளுக்கும் ட்ராவல் பண்ணாங்க. ஒரு அதில் ஒரு இதாக இந்தியாவுக்கு வர்றப்போ எங்களோட ஃபார்முக்கு வந்தாங்க, வந்து அவங்க மூலமாக நாங்கள் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: இப்போ வந்து இந்த தேயிலையோட தன்மைகளை பற்றி சொல்லுங்கள்.
0: அது அதாவது பார்த்திங்கன்னா, இதே வந்து இந்த தேயிலையோட தன்மை இப்போ இப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நமக்கு நம்ம எல்லாருமே சுற்றி முற்றி நம்ம டீ தோட்டத்தை பார்த்துருப்போம், எல்லாமே உங்கள் முழங்கால் உசரத்துக்கு மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும் இதில். ஸோ அப்படி தானா, நாங்கள் இதை பற்றி நாங்கள் இதை உள்ளே போக போக எங்களுக்கு என்ன விஷயம் புரிஞ்சுன்னா, இயற்கையிலேயே டீ வந்து ஒரு மரம். ஆக்சுவலாக இது வந்து இந்த டீ மரங்கிறது வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட விட்டால் ஒரு 40 அடி 50 அடிக்கு கூட இது வளரும். இதில் சைனா மற்ற மாதிரி இந்த இந்த மாதிரி தெரிஞ்ச கண்ட்ரீஸ்லலாம் வந்து 5000 வருஷத்து மரங்கள் கூட இன்னுமே அவங்க அதை வச்சு பாதுகாத்து அந்த டீ ட்ரீலேருந்து நிறைய டீகளை வந்து பறிக்கிறாங்க இதில். ஸோ நாங்கள் இது இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இது பண்ணி பார்த்தப்போ, நார்மலாகவே நாங்கள் வந்து எதுக்காக இந்த கபாத்து முறைங்கிறது வருது அப்படின்னா, நம்ம வந்து இருக்கிற இலைகளை எல்லாம் அப்படியே எல்லாம் கண்ட்ரோல்டாக பறிக்கிறதுனால ஓவர் அந்த 2-3 வருஷத்தில் அந்த செடி என்ன ஆகுதுன்னா அது கிட்டத்தட்ட பட்டு போகிற அளவுக்கு வந்துடுது இதில். ஸோ அதில் இன்னும் அதில் இலைகள் ஜாஸ்தி வர்றதில்லை. ஸோ ஒன்ஸ் அது வந்து அந்த 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இலைகள் மறுபடியும் ஜாஸ்தி அந்த புது மொட்டுகள் எல்லாம் வராமல் இருக்கிறப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அந்த கபாத்து பண்ணுறதுங்கிறது வந்து பண்ணணும். ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இலை வந்து நம்ம ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணுற டெக்னிக் அந்த மாதிரி தான், ஏன்னா வந்து நமக்கு எவ்வளோ இலை பறிக்கிறோமோ அவ்வளோதான் நம்ம ஈல்டு. ஏன்னா வந்து நம்ம இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் இந்த மாதிரியான அணுகுமுறையில் விவசாயிகள் யாருமே இது பண்ணுறதில்ல. பட் நாங்கள் வந்து இது எடுத்து நாங்களே ஒரு ப்ராடக்டாக பண்ணதுனால இதுக்குமே அதுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் வருது ஏன் என்ன? அப்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கவாத்து பண்ணக்கூடிய இந்த செடிகளை விட கவாத்து பண்ணாமல் இயற்கையாக அதை ஏதாவது பல இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து தற்செயலாக தான் நாங்களே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதில். அதாவது நம்ம சில எங்கள் தோட்டத்திலேயே வந்து நிறைய செடிகள் வந்து அது வந்து கபாத்து பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட மரம் மாதிரி வளர்ந்துருந்தது. ஸோ இதில் பார்த்த பட்ஸு நாம் இது பறித்து எடுத்தால் அதில் வந்து அந்த அந்த ரசாயன தன்மை அதை எடுத்தப்போ அதோட இது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதில். ஸோ நாங்கள் அதில் பண்ண டீக்குமே நார்மலாக இந்த கவாத்து பண்ணி நார்மலாக எடுக்கிற இந்த இதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருந்தது. ஏன்னா அந்த அந்த ஃப்ளேவரில் அந்த வாசனை அந்த டேஸ்ட்டு இது எல்லாமே டிஃபர் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இதில் ஏதோ விஷயம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் இதை நினச்சி சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி டீ ட்ரீங்கிறது வந்து அதோ அப்போ தான் அப்புறம்தான் வந்து டீ மரத்தை பற்றி எப்படி என்ன அது வரைக்கும் நாங்களும் வந்து இந்த டீங்கிறது இப்படி தான் இருக்கும் இவ்வளோதான் இது குட்டையான ஒரு இது தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஓகே நம்ம வந்து நம்மளே ஒரு ப்ராடக்டாக இதை நம்ம லான்ச் பண்ணுறோம் இதில், இது நம்ம இது இது இதுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு தனித்தன்மை வந்து நம்ம உருவாக்கணும், இதுக்கு என்ன மாதிரியான தனித்தன்மைகளை உருவாக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தப்போ இயற்கை முறை விவசாயம் தான் இதுக்கு வந்து உகந்தது. ஏன்னா வந்து டீ வந்து எப்போவுமே நம்ம எடுத்து நம்ம பேக் பண்ணி அனுப்பிச்சு எடுத்தோம் இது எந்த ப்ராசஸ்லையும் இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே நம்ம கழுவோ இல்லை வேறு எந்த இதுவுமே பண்ண முடியாது இதில். நம்ம செடியிலேருந்து எடுத்தோன்னா அப்படியே போய் உங்கள் கப்பில் நீங்கள் குடிக்கிற இதில் வரும், எங்கேயுமே இவன் டீயை கூட நம்ம கழுவி குடிக்க மாட்டோம் இதில். ஸோ வந்து அப்போ கண்டினியூஸாக டேரெக்டாக அந்த செடியிலேருந்து டேரெக்டாக வந்து கஸ்டமரோட உங்களோட வயிற்றுக்குள்ளே போகிற வரைக்குமே வந்து இதில் எந்த விதமான இதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இது தயாரிக்கிறப்பவே வந்து நம்ம இயற்கை முறையில் இந்த பூச்சிக்கொல்லியோ இல்லை இந்த களைக்கொல்லி இந்த மாதிரிலாம் தோட்டத்தில் யூஸ் பண்ணாமல் நம்ம அது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக நாங்கள் முதலே முடிவு பண்ணிட்டோம் அப்புறமா நம்ம ஓவர் த டைம் இதை தெரிய ஓகே இது வந்து சாதாரண இந்த கவாத்து பண்ணுற செடிகளை விட நம்ம கவாத்து பண்ணாமல் செமி வைல்டு புஷ்ஷும்பாங்க இதையே. இப்போ ஏன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக அதை பண்ணுறோம், இது வந்து இயற்கையாக வளர்ந்த மரங்கள் கிடையாது, இது ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாம் போட்ட தோட்டம்தான் இதில். ஸோ அவங்க வந்து அதையே வளர்த்திருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த கவாத்து மட்டும் பண்ணாமல் கொஞ்சம் செடிகளை வந்து எல்லாமே விட்டு அதை கொஞ்சம் மரம் மாதிரி வளர்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அதுலேருந்து டீ பண்ணி பார்த்தோம். குவாலிட்டி மற்ற எல்லாமே வந்து இது ரொம்ப விரும்பத்தக்க விதத்தில், என்னென்னா இதில் என்ன சேலஞ்ச் இருக்குன்னா இது எப்படி பறிக்கிறது, இதை வந்து எப்படி நம்ம மரமாக வளர்ந்துருச்சுன்னா நம்ம தலைக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா இதை எப்படி நம்ம பறிக்கிறது, இதுக்கு வந்து உண்மையை சொல்லணுன்னா இப்போதைக்கு எங்கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை. பட் இது இது போக போக ப்ராடக்ட் நல்லா வருது அப்படிங்கிறப்போ இதை இதுக்கும் ஒரு வழியை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம்.
1: இப்போ வந்து அந்த தெரியாத குண அதிசயங்கள்னு சொன்னீங்க
0: இல்லைங்களா,
1: அதில் வந்து இந்த க்ரீன் டீ, ஒயிட் டீ, எல்லோ டீ, பிளாக் டீ ஒவ்வொன்றும் அந்த லைனை அப்படியே சொல்லுங்கள்.
0: ஆமாம், அதாவதுங்க இது வந்து எல்லாமே ஒரே டீ மரத்துலேருந்து தான், அதாவது அந்த இலை நம்ம பறிக்கிறப்போ அது எல்லாமே ஒரே மாதிரி தான், அந்த டூ லீஃப் பட்டு. ஒன்ஸ் நம்ம அதை எடுத்து அதை நம்ம எல்லோ டீயை பண்ணுறோமா இல்லை ஊலாங் டீயை பண்ணுறோமா,
1: அந்த எல்லோ டீயில் இருக்கக்கூடிய குண அதிசயங்களை பற்றி சொல்லுங்கள்.
0: ஓகே, சி எல்லோ டீனு இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு இது சொன்ன இல்லைங்களா, முதலே சொன்ன மாதிரி இந்த க்ரீன் டீங்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு பச்சையாக இருக்கிற ஒரு காயை பறிச்ச ஒரு விக்கி பழம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை வந்து ஒரு ஒரு நல்ல பழுக்காத ஒரு ஆப்பிள் நீங்கள் சாப்பிட்றீங்க, அப்போ வந்து உங்கள் நாக்கில் வந்து அந்த ஒரு சில ஒரு ஒரு ஒரு வரவரப்பு தன்மை வருது இல்லைங்களா, இதை வந்து ஆஸ்ட்ரிஞ்சன்சின்னு சொல்லுவாங்க இதில். ஸோ இந்த க்ரீன் டீயில் வந்து இந்த ஆஸ்ட்ரிஞ்சன்சிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மோர் ஓவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீலெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிற ஒரு இது வந்து நார்மலாகவே ஜாஸ்தி இருக்குது. ஸோ க்ரீன் டீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தன்மையில் இருக்கும். பிளாக் டீ பார்த்தீங்கன்னா இதே தான், தயாரிப்பு முறைங்கிறது இதே மாதிரி தான், அதாவது நீங்கள் எப்படி டீ அதை எடுத்து எப்படி நீங்கள் அதை அருந்தணுங்கிறது வந்து ஒரே மாதிரி தான். டீ சுடு தண்ணி ஊற்றிட்டு 2-3 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா, பட்டு உங்களுக்கு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா பிளாக் டீயில் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாகவே கொஞ்சம் ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும், அது இயற்கையாகவே அந்த செடியிலேயே அந்த ஏன்னா அந்த நம்ம அந்த 95% அந்த ஆக்சிடைஸ் ஆக விடுறோங்களா, அப்போ வந்து இது வந்து அந்த பிரேக் டவுன் ஆகுறதுனால அந்த இயற்கையாகவே அதோட அந்த இனிப்புத்தன்மை கொஞ்சமாக அதில் இருக்கும். ஸோ எல்லோ டீ, ஊலாங் டீ இதெல்லாம் வந்து இடையில கொஞ்சம் கொஞ்சம் அது கொஞ்சம் அந்த க்ரீனிஷாகவும் இருக்கும் இதில் இருக்குது. இதில் எந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டாப் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த டேஸ்ட்டுமே இதுமே உங்களுக்கு இருக்கும். ஓ உங்களுக்கு வந்து ஒயிட் டீங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கலர் எதுவுமே இருக்காது, பட் அது வந்து குடித்தப்போ கொஞ்சம் ஒரு ஒரு இனிப்பு தண்ணி குடித்த மாதிரி லைட்டான அந்த ஒரு ஃப்ளேவரோடு அது வந்து உங்களுக்கு ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது. ஸோ அதுதான் ஒயிட் டீ இதில். ஸோ இதுக்கு வந்து இதுக்குன்னு மெடிசினல் பெனிஃபிட்ஸு இதெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க, பட் நாங்கள் வந்து அதையே ஜாஸ்தி சொல்ல விரும்பலைங்க, ஏன்னா வந்து இதை குடிங்க இந்த இந்த வியாதிக்கு இது சரியாகுமா அது பண்ணுமா அதை பற்றி நாங்கள் பண்ண வரலைங்க. ஸோ இதுதான் எங்களோட இதுங்க.
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அருமையாக பேசுனீங்க, நன்றிங்க.
0: நன்றி.

நேயர்கள் இதுவரை இடம்பெற கேட்டது தேயிலை தூள் தயாரிக்கும் முறை குறித்து உபதலை பகுதியைச் சேர்ந்த விவசாயி சுரேஷ் அவர்களுடனான நேர்முகம். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு. தொடர்ந்து கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம். தகவல் களஞ்சியத்தில் இன்று
1: இஞ்சி சாகுபடியை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இஞ்சி, இந்த இஞ்சி அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 மீட்டர் உயரம் வரையுள்ள வெப்ப மற்றும் ஈரப்பதமுள்ள உஷ்ணமண்டல பகுதிகளில் நன்கு வளரக்கூடிய ஒரு தாவரம். பொதுவாக மானாவாரி பயிராகவே சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த பயிர் முளைத்து வரும்போது மிதமான மழையளவும் அதன் வளர்ச்சி பருவத்தில் அதிக மழையளவு மற்றும் அதிக மழை நாட்கள் மிகவும் அவசியம். நல்ல வடிகால் வசதியுள்ள அங்க பொருட்கள் நிறைந்த மணல், களிமண் கலந்த குருமண், சிவப்பு குருமண் அல்லது லேட்டரைட் குருமண் நிலங்கள்ல தான் இந்த இஞ்சி அப்படிங்கிறது வந்து நல்லா வளரக்கூடிய தன்மை. இதனுடைய இனப்பெருக்கம் அப்படின்னு எடுத்தோம்னா இஞ்சி கரணைகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. ஒரு ஹெக்டேருக்கு 1500-1800 கிலோ விதை இஞ்சி கரணைகள் தேவைப்படுகிறது. இதற்கான பருவநிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் மேற்கு கடலோர பகுதிகளில் இஞ்சி மே மாதங்களிலும், வடகிழக்கு மாநிலங்களில் ஏப்ரல் மாதங்களிலும் இரவை பயிராக சாகுபடி செய்யும் பொழுது பிப்ரவரி மாத இடையில் அல்லது மார்ச் மாத தொடக்கத்தில் பயிரிடப்படுகிறது. இஞ்சியில வந்து நிறைய வகைகள் இருக்குங்க. அதாவது சுக்கு, இஞ்சி காஞ்சுது அப்படின்னு சொன்னா நம்ம சுக்குன்னு சொல்றோம். சோ இந்த சுக்கு உண்டாக்குவதற்கேற்ற வகைகள் அப்படின்னு எடுத்தோம்னா மாறன், நதியா, கரக்கால், அதிக ஒலியோ ரெசினுக்கு ஏர்நாடு, செர்நாடு, சீனா, ரியோடி ஜெனிரா, அதிக எண்ணெய்க்கு மாறன், கரக்கால், பச்சை இஞ்சி, சீனா, ரியோடி ஜெனிரா, வயநாடு, லோக்கல், மாறன் வரதா, இந்த மாதிரியான வகைகள் எல்லாமே வந்து இஞ்சியில இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சது இஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பொதுவான பெயரை மட்டும்தான் சொல்றோம். இந்த இஞ்சி பயிரை சாகுபடி செய்யறதுக்கு ஏற்ற காலங்கள் அப்படின்னு சொன்னோம்னா பிப்ரவரியிலிருந்து மார்ச் மாதம் கோடைக்கால மழை கிடைத்தவுடன் நம்மளுடைய நிலத்தை வந்து 4 முறை அல்லது 5 முறை நன்றாக உழுது தயார் செய்ய வேண்டும். நிலத்தை நன்றாக கொத்தி பதமாக்க வேண்டும். அதுக்கு பின்னாடி 15 சென்டிமீட்டர் உயரம், 1 மீட்டர் அகலம் மற்றும் தேவையான நீளம் வைத்து பாத்திகளை கட்டணும். அந்த பாத்திகளுக்கிடையே 40 முதல் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார் அல்லது மேட்டு பாத்தி அமைக்க வேண்டும். இதற்கான நடவு அப்படின்னு எடுத்தோம்னா கோடை மழை கிடைத்த உடனே இஞ்சி நடவு செய்ய வேண்டும். 20-25 கிராம் எடை மற்றும் 25 முதல் 5 சென்டிமீட்டர் நீளமுடைய கரணை துண்டுகளை பாத்திகளில் 50 சென்டிமீட்டருக்கு 50 சென்டிமீட்டர் அல்லது 25 சென்டிமீட்டருக்கு 25 சென்டிமீட்டர் இடைவெளியில அமைத்து சிறு குழிகளில் நடுதல் வேண்டும். திடகாத்திரமான ஒரு மொட்டாவது மேல் நோக்கி இருக்குமாறு நட வேண்டும். மேங்கோ செஃப் அதாவது 0.3% மற்றும் மாலத்தியான் 0.1% ஆகிய மருந்து கலவையில 30 நிமிடம் இந்த கரணைகளை வந்து ஊற வைத்திருக்க வேண்டும். பாக்டீரியா வாடல் நோய் இருக்குமானால் இந்த விதை கரணைகளை 200 BPM ஸ்டெப்டோசைக்ளின் மருந்து கரைசல்ல, அதாவது 30 லிட்டர் தண்ணீருக்கு 6 கிராம் மருந்து என்ற கலவையில கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ஒரு ஹெக்டேருக்கு தொழு உரம் 25 முதல் 30 டன் மற்றும் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் முறையே 75%, 50 மற்றும் 25 கிலோ இட வேண்டும். முழு மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்தை அடியுரமாக போடலாம். தலைச்சத்தை கரணைகளை விதைத்த 45வது நாளிலும் மறுபாதியை சாம்பல் சத்தும் சேர்த்து 90வது நாளிலும் மேலுரமாக இட வேண்டும். இந்த கரணைகள் எல்லாம் நட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மூடாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நட்டவுடன் அந்த பாத்திகள்ல ஒரு ஹெக்டேருக்கு 12.5 டன் பச்சை இலைகளை அடர்த்தியாக இட வேண்டும். மீண்டும் நட்ட 40 மற்றும் 90வது நாட்களில் 15 டன் அளவில் இட வேண்டும். இடையில் களைகளை எடுப்பு செய்ய வேண்டும். நட்ட 5வது மற்றும் 6வது மாதங்களில் மீண்டும் களை எடுக்க வேண்டும். நீர் தேங்காமல் பார்த்துக்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். இதற்கான அறுவடை மகசூல் இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இஞ்சி காய்கறி

0: கிரிக்காக பயன்படுத்துவதாக இருந்தால் 6 மாதத்துல அறுவடை செஞ்சிடணும். சுக்கு உலர்ந்த இஞ்சியா தயாரிக்க பொதுவா 245 நாட்கள் முதல் 260 நாட்கள் வரை, அதாவது இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக மாறும் பொழுதுதான் அறுவடை செய்ய வேண்டும். சுத்தம் செய்ய கரணைகளை நீரில் கழுவ கூர்மையான மூங்கில் கொண்டு தோலை அகற்றி சுத்தமான தரையில் சீராக பரப்பி 3-9 நாட்கள் காய வைக்க வேண்டும். அப்பப்போ அந்த இஞ்சியை வந்து புரட்டி விட வேண்டும். ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய தோலை அகற்றி பின் பைகளில் நிரப்பி குளிரான இடத்தில் சேமிக்க வேண்டும். 1 ஹெக்டேருக்கு 20 முதல் 25 டன்கள் பச்சை இஞ்சி மகசூலாக கிடைக்கும். இதுல ஒரே ஒரு நோய் அப்படின்னு சொன்னோம்னா கரணை அழுகல் நோய் தான் வரும். இதை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா மேங்கோச்செஃப் 0.3% கரைசலில் அறுவடை செய்தவுடன் இந்த விதை கரணைகளை வைத்திருந்து நட வேண்டும். இப்படி நட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கரணை அழுகல் நோய் வராம இஞ்சியை பாதுகாக்கலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு வந்து இஞ்சியை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம், அதனோட வகைகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சாதாரண இஞ்சி சமையலுக்கு யூஸ் பண்றோம். ஆனா அந்த சுக்குக்காக இஞ்சி எப்படி பயிரிடணும், எப்படி அறுவடை செய்யணும், எந்த காலகட்டத்தில் பண்ணணும், அதனுடைய நோயாளிகளை எப்படி கட்டுப்படுத்தணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட ரொம்பவே முக்கியமான விஷயங்களை இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரிதான் அழகான தகவலோட வித்தியாசமான தகவலோட மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: இத்துடன் இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

அமைப்பில் உதவி ஜி மகேந்திர பிரபு. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய மூன்று முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சினி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை தீர்மானிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு

0: கடமையாற்ற வேண்டும் என்றும் நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல்நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்கள் பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும் அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக் கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழி கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக் கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி FM 101.8. நேரம் இப்போது 8:05.

நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில 70s 80s ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில ஒலிபரப்பாகும். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9344901018, 9342901018 மற்றும் ஒரு எண் வாட்ஸ்அப் எண் 8300191018, இன்னொரு எண் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 296678 ஆகிய எண்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி தாங்க இது. நினைத்தாலே இனிக்கும் உங்கள் ஊட்டி FM 101.8.

நேயர்கள் தொலைபேசி வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். வாட்ஸ்அப் எண்ணிலும் மெசேஜ் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில்.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்துட்டே இருக்கு. வாட்ஸ்அப் வழியாக விருப்பம் தெரிவித்துற துரை என்ற நேயருக்காக ராஜபார்வை படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் கேட்டிருக்காரு. அந்திமழை பொழிகிறதுன்னு சொல்லிட்டு அவருடைய விருப்பமாக இந்த பாடல் ஒலிக்கும் நேரம் 8:08.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் கேட்ட அந்த இனிமையான சாங் பார்த்தீங்கன்னா ராஜபறவை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் கேட்டோம்.

0: 8:12 நினைத்தாலே இனிக்கும்ல சூப்பரான சாங்ஸை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெட்ரோ சாங்ஸ் 70s 80s வெளிவந்த படப்பாடல்களை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கங்க, திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம், ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கிறேங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம், சூப்பரா இருக்கும். என்ன பாடலோடு வந்திருக்கீங்க நினைத்தால் இனிக்கும்ல?
1: தங்க மகன் படத்திலிருந்து ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ.
0: இந்த பாடல் ஓகே ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டு இருக்கீங்களா?
1: இனிமேல்
0: தான் சாப்பிடணும்.
1: பாட்டு கேட்ட பின்னாடி தான் சாப்பிடணும்.
0: காற்றலைகளில் தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

ஒழித்த அந்த பாடல் தங்கமகன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் ஒழிக்க கேட்டோம். நேரம் இப்போது 8:18 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி FM 101.8 நினைத்தாலே இனிக்கும் ரெட்ரோ சாங்ஸ்.

நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நிழல்கள் படத்திலிருந்து ஒரு அருமையான சாங் வரப்போகுது. அதுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிற நேயர் வந்து வாட்ஸ்அப்பில் வழியாக மணி என்பவருடைய விருப்பமாக இந்த சூப்பரான சாங் வந்துட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. எல்லாமே செம ஹிட்டு.

0: ஒலித்த அந்த பாடல் நிழல்கள் படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரலில் ஒலிக்க கேட்டோம். எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நினைத்தாலே இனிக்கும் 70s 80s மெலோடியான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில இணையும் நேயர், ஹலோ வணக்கம். இனிய இரவு வணக்கம். சார் யார் எங்க இருந்து?
1: மரத்துக்குளவட்டம் தாசர்வில் இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
0: பாலசுப்ரமணியம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கறேன். நீங்களா? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா சூப்பரா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே ஓகே ஓகே. என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: ஆனந்த கும்மி படத்துல இருந்து ஓ வெண்ணிலாவே வா அந்த பாடல் கொடுத்தாங்க.
0: வெண்ணிலாவை கூப்பிடுறீங்க இப்ப?
1: ஆமாங்க.
0: எதற்காக இந்த பாடல்? ரீசன் ஏதாவது வச்சிருக்கீங்களா?
1: இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த அந்த மெலடி சாங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க.
0: ஓகே சார், நீங்க அழைத்த அந்த வெண்ணிலா உங்களை தேடி காற்றலைகளிலும் வந்துட்டே இருக்கு சார். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: நன்றிங்க.

8:29 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வாட்ஸ்அப் வழியாக ரத்னம் என்பவர் விருப்ப பாடலாக தர்மபத்னி படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் மெலோடி சாங் கேட்டிருக்காரு. அவருடைய விருப்பம் இதோ, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: ஒலித்த அந்த பாடல் தர்மபத்னி படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி குரல்ல ஒலிக்க கேட்டோம். நேரம் இப்போது 8:35 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க நினைத்தாலே இனிக்கும் 70s 80s ரெட்ரோ சாங்ஸ் உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. நம்ம நிகழ்ச்சியில இணையும் ஒரு காலர் யாருன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம், திருப்பூர்ல இருந்து மனவிகா சந்திரசேகர்.
0: இனிய இரவு வணக்கம், திருப்பூர்ல இருந்து
1: சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பாடலோடு வந்திருக்கீங்க சார் நம்ம நிகழ்ச்சியில? அப்படிங்களா, இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்களா? என்னாச்சு காரணம், ரீசன் இருக்குங்களா?
1: இளையராஜா மியூசிக் படம் வந்து அந்த காலத்துல 100 நாள் ஓடிச்சுங்க. ஒரு பெரிய தியேட்டர்ல வந்து 100 நாள் ஓடின ஃபர்ஸ்ட் படம் இந்த படம் தான்.
0: அதனால மீனம்மா
1: நல்லா இருக்கு பாக்குறது.
0: ஓகே ஓகே சார், நீங்க ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி காற்றலைகளில் இதோ கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, எல்லாமே செம்ம ஹிட்டு.

ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 8:42 ஆயிடுச்சுங்க. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நம்ம நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக விருப்பம் தெரிவித்திருக்கிற அடுத்த நேயர் தாசர்பட்டி பாலசுப்ரமணியம். அவருடைய விருப்பமாக விக்ரம் படத்திலிருந்து ஒரு இனிமையான சாங் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: பொட்டுக்கவா கட்டிக்கவா? கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா?
1: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
0: பத்திக்கிட்டா பத்தட்டுமே. அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது.
1: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது.
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: நிலைத்த நேரம் 8:48 ஆயிடுச்சுங்க. நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க ஜாலியா சூப்பரா. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ சாங்ஸ், 70s 80s சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில இணையும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலம் நலம் சூப்பரா இருக்கும். தாங்கள் நலமா?
1: மழையோடு, மழை மேகத்தோடு, உங்களின் இறைவன் இசையோடு, செம்பருத்தி பூவின் வாசத்தோடு வந்திருக்கிறேன். ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன் நலமாக.
0: ஓகே ஓகே, செம்பருத்தி பூ வாசத்தோட என்ன பாடல் கேக்குறீங்க?
1: அன்பு அறிவிப்பாளரே, நீங்கள் பட்டு பூவை மெட்டு போட்டு அனுப்ப வேண்டும் எனக்கு இந்த இரவு நேரத்திலே.
0: மெட்டு போட்டு அனுப்பணுங்களா? ஓகே ஓகே.
1: பட்டு பூவே மெட்டு போடு என்கிற ஒரு அருமையான பாடலை இந்த இரவு நேரத்திலே, இனிய பாடலை அனைவருக்காகவும் வழங்குங்கள்.
0: கண்டிப்பா, நீங்க கேட்ட பட்டுப்பூ மெட்டு போட்டுட்டே உங்க இல்லத்தை தேடி வந்துட்டே இருக்கு சார். தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

8:55 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நினைத்தாலே இனிக்கும்ல, ஜாலியாக சூப்பராக 70s 80s ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் ஊட்டி ஆஃப் 101.8 நிறைவு பாடல் மார்க்கெட் பகுதியிலிருந்து சிவகுமார் கேட்டிருக்காரு. சிறைச்சாலை படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி ஆஃப் 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

ஒழித்த பாடல் சிறைச்சாலை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடியதை கேட்டோம். கேட்ட பாடலுடன் இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிறைவு பெறுகிறது. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கிட்டலாம்.

0: சொல்றேன், அது பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது ஒரு நேஷனல் காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கணும், பிரான்ஸோ சில்வரோ கோல்டோ, அதுக்கு ஒரு டீமுக்குனா ஒரு மார்க் இருக்கு, அது மாதிரி மார்க் எல்லாம் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷனல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும், அதுலயும் ஒரு ஒரு ஒரு கோர்ஸுக்கு ரெண்டு ரெண்டு, அது வந்து ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் கோர்ஸுக்கு ரெண்டே ரெண்டு சீட், அதுல ஒன்னு ஜெண்டர் நியூட்ரல், இன்னொன்னு விமன். 18 கோர்ஸ் இருக்குன்னா ஒரு 36 சீட் இருக்கு, அதுல 18 உமனுக்கு இருக்கு. அதே மாதிரி இதுலயும் இருக்கு, ஃபேஸ்லயும் இருக்கு, ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ்லயும் இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு உந்துதல், மாலை முழுதும் விளையாட்டுன்னு பாரதியார் சொன்னதுக்கு விளையாட்டு. அதுலயும் நாங்க உமனை நம்ம என்கரேஜ் பண்றோம். அப்புறம் உமன் லீடிங் ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுலேயும் நிறையா வி ஆர் என்கரேஜிங். இப்போ லீவு அது இல்லாமல் இப்போ அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவாக இருக்கட்டும், அதுக்கும் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ரூல்ஸ் இருக்குது, பெட்டர்னிட்டி லீவ் இருக்குது. ஸோ இது மாதிரியான சில உமனை என்கரேஜ் பண்ணி அவங்கள இன்னும் கொஞ்சம் ரிசர்ச்லேயும் சரி அகாடமிக்ஸ்லேயும் சரி ஒரு லீடர்ஷிப் ரோல்ஸ்லையும் கொண்டு வரதுக்கு நிறையா இப்போ எஃபர்ட்ஸ் நம்மளே எடுத்துட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரே ஒரு பெருமை என்னன்னா, வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஐஐடி டு ஸ்டார்ட் அ அப்ராட் கேம்பஸ், ஜன்சிபார்ல ஆரம்பிச்சோம். அந்த ஃபர்ஸ்ட் எவர் ஐஐடி டு அப்பாயிண்ட் அ உமன் டைரக்டர்.
1: உயர்கல்வி பயிலக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னொன்னு வந்து இந்த ஸ்வயம் போர்ட்டல் இருக்கு இல்லையா சார், இதனுடைய பயன்பாடு பத்தி சொல்லுங்க.
0: அதாவது ஒரு காலத்துல என்னோட ப்ரொடியூசரோட ப்ரொடியூசர் ப்ரொஃபசர் அண்ணன், அப்ப மங்கள் சுந்தர்னு ஒரு ப்ரொஃபசர் இருந்தாங்க, அவங்களும் இதை யோசிச்சாங்க. அதாவது அந்த காலத்துல கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் எழுதுறாங்க, ஒரு 400 பேர் அட்மிட் பண்றோம் ஐஐடி மெட்ராஸ்ல, மிச்ச வாழ்க்கை என்ன, இன்னைக்கு நல்லா படிக்கல சரி பரவாயில்ல, அதனால என்னது லூசிங் தட் குவாலிட்டி எஜுகேஷன். நாங்க என்ன பண்ணுவோம்னா, நாங்க எங்களோட சாதாரண இதை எடுத்துப்போம், நோட்ஸ் ஸ்லைடு ஸ்லைட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் சும்மா வெப்சைட்ல போட்டு லெக்சர் பை லெக்சர் போட்டு படிக்கிறவா படிங்கோ யூஸ் பண்றவா யூஸ் பண்ணுங்கிற மாதிரி இந்த ஐஐடி குவாலிட்டி எஜுகேஷனை சேர்க்க ஆரம்பிச்சோம். அப்ப வந்து எங்களுக்கு என்னன்னா, வி ஆர் நாட் கெட்டிங் இனஃப் பேண்ட்வித் எல்லாம் இல்லை அப்பெல்லாம். அதுக்கப்புறம் நேஷனல் நாலேஜ் நெட்ஒர்க் வந்தது, அப்போ 1 Gbps நமக்கு லைன் கிடைக்க ஆரம்பிச்சு. அது மாதிரி நமக்கு லைன் கிடைச்ச அப்புறம் நமக்கு வந்து நிறைய வீடியோ லெக்சர்ஸ் போட ஆரம்பிச்சோம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறது. அதுக்கப்புறம் கோவிட் வந்த போர் தான், இப்போ ஒருத்தருக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காலேஜ் போக முடியல, ஒன்லி பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து இந்த என்பிடெல் ஸ்வயம் வந்தது. அதுக்கப்புறம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்த போது இந்த மாதிரி டிஜிட்டல் எஜுகேஷன் மல்டிபிள் மோட் ஆஃப் எஜுகேஷன் சொன்னதுனால 40% ஆன்லைன் கோர்சஸ் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க, ஏஐசிடியும் சரி யூஜிசியும் சரி 40%. அதுல இப்ப நிறைய காலேஜஸ் இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ல இந்த என்பிடெல் கோர்ஸ் எடுக்கோங்க, ஸ்வயம் கோர்சஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால இப்ப நிறைய, இப்போ 1.4 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்வயம் கோர்சஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து அதுக்கு வந்து லெக்சர்ஸ் இருக்கு, இன்டராக்டிவ் செஷன்ஸ் இருக்கு, அப்புறம் டிஸ்கஷன் குரூப்ஸ் இருக்கு, அசைன்மெண்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸாம் வந்து ப்ராக்டர்டு, வீட்டில் உட்காந்து எழுத முடியாது, நீங்க வந்து ஒரு சென்டர்ல உட்காந்து எழுதணும், சென்டர்ல உட்காந்து அதுக்கு மார்க் போடுவோம். ஸோ அது வந்து வெரி ரிகரஸ், அந்த எவாலுவேஷன்ங்கிறது ரிகரஸ். அதனால நிறைய யூனிவர்சிட்டிஸ் அதுல வர கிரேடை அப்படியே மார்க் ஷீட்ல போட்டு அந்த கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இதனால ஒரு குவாலிட்டி எஜுகேஷன், ஐஐடி லெவல் குவாலிட்டி எஜுகேஷன், எஸ்பெஷலி இந்த காம்ப்ளெக்ஸ் எலக்டிவ்ஸ், அதாவது ரொம்ப ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் எலக்டிவ்ஸை நம்மளால அவங்களுக்கு எடுத்துன்னு போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ இண்டஸ்ட்ரீஸ் என்ன சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துரே இல்லை, திருப்பியும் வந்து நான் இன்னும் 8 மாதம் அவனை ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. அந்த சமயத்தில் 20% ஆஃப் த கோர்சஸ் கேன் பி ஸ்கில் ஓரியன்ட் கோர்சஸ்ன்னு இன்னொரு இது சொன்னாங்க. அந்த 20% ஆஃப் த கோர்ஸ் கேன் பி ஸ்கில் ஓரியன்ட், 40% கேன் பி ஆன்லைன். இந்த ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரி கோர்ஸ் கொடுத்தா அதுக்கு கிரெடிட் நம்ம இதுவரையில் அசைன் பண்ணல, சில பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் அசைன் பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து கொடுக்கறது சிலபஸில் போட்டு அந்த இண்டஸ்ட்ரியே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு. ஏன்னா குழந்தைகளோடையும் அப்பா அம்மாவோட எதிர்பார்ப்பும் நல்ல வேலை கிடைக்கணுங்கிறது, படிக்கிறதுங்கிறது வேலை கிடைக்கிறதுக்கு
1: நிச்சயமா
0: ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கோல்ஸ், மறக்க கூடாது. அப்படி பண்ணுறதே நாங்கள் என்ன பண்ணோம், இண்டஸ்ட்ரி கோர்சஸுக்கு அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கலாம்னு சொல்லி அந்த பேப்பரையும் எடுத்துட்டு வந்து, இப்போ ஸ்வயம் பிளஸ் அப்படின்னு ஒன்றும் நம்ம மினிஸ்டர் பிரதான்ஜி தான் போன February 2024 அதை டெல்லியில் நம்ம இனாகிரேட் பண்ணோம். அதுவும் இப்போ நல்லா நடந்துட்டுருக்கு, அதில் இண்டஸ்ட்ரி லெவல் கோர்சஸும் நடக்கிறது. அதில் அப்புறம் நாங்கள் ஸ்கூல்லையும் ஏஐ ஃபார் ஃபிசிக்ஸ், ஏஐ ஃபார் கெமிஸ்ட்ரி, ஏஐ ஃபார் மேத்தமெட்டிக்ஸ், ஏஐ ஃபார் ஆல் அதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நிறையா லாஜிஸ்டிக்ஸ் கோர்சஸ்லாம் அதில் போட்டிருக்கோம். இதெல்லாம் ஜஸ்ட் நாட் டெக்னிக்கல் பட் ஆல்சோ அதர் ஆன்லைன் எஜுகேஷன். என்னெல்லாம் குட் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கோ, யாரெல்லாம் நமக்கு வந்து ஒரு சென்டரில் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி சீரியஸாக எவாலுவேட் பண்ணுறேன்னு சொல்கிறாலோ, அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து அதை க்ரெடிட்டபிள் கோர்ஸாக நம்ம கொடுக்குறோம். அதில் இண்டஸ்ட்ரி லெவல் ட்ரைனிங், ஸ்கில் லெவல் ட்ரைனிங் இருந்துருச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆசையில் தான் இந்த ஸ்வயம் பிளஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா போயின்னு இருக்கு. ஸோ இதுதான்

0: விவேகானந்தர் சொன்னார் மாதிரி, இஃப் த புவர் கே நாட் அஃபோர்ட் எஜுகேஷன், எஜுகேஷன் மஸ்ட் ரீச் த புவர். ஸோ அந்த ஸ்வயம் ஸ்வயம் பிளஸ் வி ஆர் ட்ரைங் டு ரீச் இட் டு த புவர். இதையும் தாண்டி இன்னொன்று ஸ்வயம் பிரபான்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து டிவி சேனல் வழியாக நிறைய சேனல், ஏதோ 60-70 சேனல் இருக்கு அவங்களுக்கு. அது வழியாக பல லெக்சர்ஸ், பல டிசிப்ளின்ஸ், ஒரு சேனல் 1 போட்டால் சிவில் இன்ஜினியரிங், சேனல் 2 போட்டால் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது மாதிரி சிலலாம் பண்ணிட்டு இருக்கோம்.
1: நிச்சயமா சார், ஸ்வயம் போர்ட்டல் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்றத வந்து சொன்னீங்க. நீங்க சொன்னது வந்து ரெண்டு விஷயத்த வந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்னு, ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வரும்போது, கோவிட் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்மளுடைய பலத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு காரணமா இருந்தது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதை வந்து டெவலப் பண்ணதுனால மட்டும்தான் அந்த சிச்சுவேஷனை நம்ம வந்து ஈஸியா கடந்து வர முடிந்தது. அதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்னொன்னு, ஸ்கில் டெவலப்மெண்ட்காக கொடுக்கக்கூடிய கோர்ஸ், அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: இது ரெண்டுமே அந்த டெவலப்மெண்ட்டாக நேஷனல் நாலேஜ் நெட்ஒர்க் இம்பார்ட்டண்ட்டாக. அப்புறம் ஒரு அளவுக்கு இப்போ வந்து நம்ம பாரத் நெட்டு ஒரு அளவு அந்த டைம்லேயே முடிச்சிருந்தாங்க. ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கும் கொண்டு போய் ஃபைபரை போய்விடுறது. குறிப்பாக பிஎஸ்என்எல் என்னன்னா, ரொம்ப ரூரல் ஏரியா நமக்கு பிஸ்னஸே இல்லாத இடத்துல அவன் வந்து லாஸில் வந்து நமக்காக செய்யறது பிஎஸ்என்எல் தான். பிஸ்னஸ் இல்லாத இடத்துல நம்ம மிச்ச பிரைவேட் ஃபில்லர்ஸ் போட மாட்டான். அது மாதிரி பிஎஸ்என்எல் நிறையா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருந்தது ஒரு அளவுக்கு. அவங்களோட பிராட்பேண்ட் இருந்தது. ஸோ இது மாதிரிலாம் வச்சிருந்து தான் நம்ம வந்து அந்த ஆன்லைன் எஜுகேஷன் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. அது போன அப்புறம் பீப்புள் காட் யூஸ் டு இட். அதனால எங்களுக்கு அடுத்தது இந்த பிஎஸ் 4 கோர்ஸ் லான்ச் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை, கடக்கடன்னு முடிஞ்சது. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிளேஸ்மெண்ட் இம்பார்ட்டன்ட்டு. மற்ற இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இண்டஸ்ட்ரியை நீ செட் பண்ணுறேன்னா எதுக்கு வராங்க? இங்கே நல்ல மேன் பவர் கிடக்குங்கிறதுக்காக வராங்க. ஃபேக்டரிஸ் அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணுறது ஒரு விதம். ஒரு ஸ்டேட்டோட க்ரோத்துங்கிறது நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன். நம்ம வந்து இங்கே ஃபேக்ட்ரிஸை செட் பண்ணி அதனால வராது. பசங்களை நல்லா ஸ்கில்டாக ட்ரெயின் பண்ணி அவங்க உலகத்தில் எங்கே வேணால் போய் வேலை செய்யட்டும். பசங்க எங்கே வேணால் போய் வேலை செய்யட்டும், பட் அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் நல்லா ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது அது நெக்ஸ்ட் பார்ட். ஐ திங்க் அதில் தான் ஸ்வயம் பிளஸ் இன்னைக்கு ஒரு நல்ல எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடையும் சேர்ந்து நிறையா பண்ணியிருக்கோம். நிறையா கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்னு தான் என்னோட அபிப்பிராயம்.
1: நிச்சயமா சார், கல்வியை பெறக்கூடிய வகையில பினான்சியல் சப்போர்ட்டும் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கறாங்க. இந்த வித்யாலட்சுமி ஸ்கீமை பார்க்கலாம், அதுக்கப்புறமா ஸ்கில் இண்டியா மிஷன், அதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்?
0: புவருக்கு வந்து யாருமே ஷுட் நாட் பி டினைடு எஜுகேஷன் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் மணி. குறிப்பா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஐஐடி சிஸ்டம்ல ஜென்ரல் கேட்டகரி 40.5% தான் முழு ஃபீஸ் கட்டுறாங்க. சப்சிடைஸ் ஃபீஸ் நாங்கள் கிட்டத்தட்ட 3.5 times சப்சிடைஸ் பண்றோம். பையன் எனக்கு ஒரு பையனுக்கு ஆவரேஜா நாங்கள் வந்து 8-8.5 lakh rupees நம்மளோட செலவாருது பர் இயர். அவங்களுக்கு 2 lakh தான் வாங்குறோம் பிடெக்ல சொல்றோம். அப்புறம் அதுலயே 1/3 தான் சில கிளாஸ் ஆஃப் பீப்புள் கட்டுறாங்க. சில பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 22.5% ஃப்ரீ, அந்த டியூஷன் ஃபீ கூட வாங்குறது இல்லை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு அந்த டெமோக்ரட்டைசேஷனுக்கு வந்து பணம் இல்லைங்கிற காரணத்துக்காக அவங்க வராமல் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து லோனை வாங்கு இதை வாங்குன்னு சொல்லி அவங்கள இன்னும் கொஞ்சம் நான் டிட்டர்மினிசம், அவையோ லோன் வாங்கிட்டோமே நம்ம கட்டாமல் போச்சா என்ன ஆகுங்கிற பயத்தோடு அவங்க படிக்கக்கூடாது. படிப்புங்கிறது ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். ஸோ இதுக்காக நிறையா எஃபர்ட்டு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசிக்கலி சோஷியலி மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ்க்குலாம் நிறையாவே அந்த இது ரொம்ப உபயோகமாக இருக்கு. நிச்சயமாக அந்த ஃபெலோஷிப் பண்ணுது. அதையும் தாண்டி இப்போ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு ஒரு 10% சீட்ஸ் நம்ம கொடுக்குறோம். அவங்களும் 1/3 ஆஃப் த ஃபீஸ் கட்டினா போகிறோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பணம் இல்லை அப்படின்னு சொல்லி படிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது குறைஞ்சி போச்சு இப்போ.
1: ஒவ்வொரு மாணவரும் ஒரு தொழில் முனைவோரா ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாமா சார்?
0: நிச்சயமா. ஏன்னா பேசிக் இல்லாம ஃபவுண்டேஷன் இல்லாம நம்ம பெரிய வீடு கட்ட முடியாது. ஏதோ ஒரு மாடி, ரெண்டு மாடி, ரெண்டாவது மாடி இருந்து விழுந்துடும். அதனால பேசிக்கா ஃபவுண்டேஷன் இல்லாம ஐடியாஸ் வராது. பேசிக்கா இன்ஜினியரிங் ஐடியா. ஸோ ஓரளவு ஃபவுண்டேஷன் எஜுகேஷன், அஃப்கோர்ஸ் சில பேருக்கு ஏதாவது திடீர்னு ஒரு ஐடியா வரலாம், பட் ஆனால் குட் குவாலிட்டி எஜுகேஷன் இருந்ததுனால தான் 2.5 lakh, ஏதோ ஒரு 2 பேருக்கு வரலாம், 4 பேருக்கு வரலாம், 1000 பேருக்கு ஐடியா வரணும்னா குட் குவாலிட்டி எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் தான். நிறைய கோர்சஸ் நாங்களும் வந்து இந்த மலவியா மிஷன் அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து ஹவு டு ஜெனரேட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ், அது மாதிரிலாம் சொல்லலாம். லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி கொண்டு வரலாம், ஐடியாஸ்லேருந்து எப்படி டிசைன் பண்ணுறது, டிசைன்லேருந்து எப்படி பேட்டன்ட் பண்ணுறது, பேட்டன்ட்லேருந்து எப்படி ப்ரோட்டோடைப் பண்ணுறது, ப்ரோட்டோடைப்லேருந்து எப்படி ஸ்டார்ட் அப் போகிறது, ஸ்டார்ட் அப் எப்படி க்ரோ பண்ணுறது, இது மாதிரி இந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப் சீரீஸ் இதுக்கு மாதிரி நிறையா கோர்சஸும் நிறையா பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தேன்னா ஒரு 10% ஆகுது, 8-10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப்பில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு 5% ஆகுது சிஓ

0: விளையாட்டு வந்து நல்ல ஒரு உற்சாகமான ஒரு பெரிய ஒரு விளைவை, நல்ல விளைவை கொடுக்கறது, விளையாட்ட ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து இப்ப பசங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்திருக்கு.
1: எண்ணங்களை வந்து சிறந்த முறையில செயல் வடிவம் கொண்டு வர்றதுல இந்த தரமான கல்வி ரொம்ப உதவி இருக்கு.
0: தரமான கல்வியும் உதவி இருக்கு, தரமான கல்வி ஆலயங்களும் உதவி இருக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப முக்கியம்.
1: கடந்த 12 ஆண்டுகள்ல ஐஐடி வழங்கக்கூடிய படிப்புகள் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சார்? நிறைய
0: இப்ப நாங்க வந்து 60,000-62,000 ஆன் கேம்பஸ் அலுமினை இங்க படிச்சுட்டு போனவங்க, இப்ப ஆல்ரெடி எங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 அலுமினை 5 வருஷத்துல ஆஃப் கேம்பஸ் வந்துட்டாங்க. அவங்களாம் நல்லா பண்றாங்க, அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அவங்களுக்கும் லைஃப் லாங் லேர்னிங் பண்றாங்க நிறைய. ஸோ நாங்கள் எங்கள் எஜுகேஷனை டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு அது ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ்ல ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. நாங்கள் ஆஃபர் பண்ற கோர்சஸ் ஆஃப் கேம்பஸ் கோர்சஸ் எல்லாமே ரொம்ப டஃப், அதுலேயும் நல்ல குவாலிட்டி சிலபஸ், வேர்ல்ட் கிளாஸ் சிலபஸ் போட்டிருக்கோம். இந்த வேர்ல்டுல நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னா ரொம்ப இதாக இருக்கும், எங்களை மீறி யாரும் இல்லைங்கன்னு சொல்லலாம். நோபடி ஹஸ் எக்ஸல்ட் அஸ். அதாவது வேர்ல்ட்ல என்ன நீங்க பெரிய டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியோட சிலபஸ் எங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா எங்க சிலபஸ் வில் பி ஈக்குவலி காம்படிட்டிவ். ஸோ இது மாதிரி பல பேருக்கு இந்த குவாலிட்டி எஜுகேஷன் டிபிக்கலி இன் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் ஏரியாஸ் லைக் டேட்டா சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ், ஸ்பேஸ், ஏரோநாட்டிக்ஸ், இது நம்ம போய் சேர்க்கறதுக்கு பெரிய எஃபர்ட் நாங்கள் எடுத்திருக்கோம். ஃபைன் ஆர்ட்ஸ் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ், ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன், இப்போ ஒலிம்பியாட் பேஸ் அட்மிஷன், நிறைய இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ் அதாவது 4-5 டிபார்ட்மெண்ட்ஸ் என்ட்ரு பண்ணுற கோர்சஸ் இது மாதிரி பலதை நம்ம வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி நிறையா நம்ம கொண்டு வந்திருக்கோம்.
2: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை நாளை கேட்கலாம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி நேயர்களே, இப்போது நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் நேரம்.
4: செயற்கைக்கோள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை ஆசிரியர் முனைவர் ஆர் கே கலை எழிலி அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
5: சாட்டலைட்னா என்ன? சாட்டலைட் வார்த்தைக்கான பொருள் என்ன?
6: சேட்டலைட் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அதோடைய ஆரம்பம் சூரிய குடும்பத்துல இருந்து நம்ம வரலாங்க சார். சூரிய குடும்பம் அப்படிங்கிற ஒரு தியரிய ப்ரொபோஸ் பண்ணது நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் அப்படிங்கிற போலாந்தை சேர்ந்த ஒரு வானியலாளர். அவர் 1543 ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படிங்கிற ஒரு தியரிய ப்ரொபோஸ் பண்ணாரு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அது வரைக்கும் என்ன மத்தவங்க எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜியோசென்ட்ரிக் மாடல்ல தான் நம்மளுடைய சிஸ்டம் வந்து இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பூமியை மையமா வச்சு மற்ற கோள்கள் பூமியை சுற்றுவதாக நினைச்சிட்டு இருந்தாங்க. காப்பர்னிக்கஸ் சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஹீலியோசென்ட்ரிக் மாடல்ன்றது வந்துச்சு. அதுல சூரியனை மையமா வச்சு 8 கோள்கள் அதோட ஈர்ப்பு விசையின் காரணமாக சுற்றி வர்றதுதான் அந்த தியரி. சூரியனை சுற்றி 8 கோள்கள் இருக்கு. ஒண்ணு புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்ற கோள்கள்லாம் இருக்கு. இப்போ ஒரு ஒரு கோள்களுக்கும் புதன் வெள்ளியை தவிர மற்ற அத்தனை கோள்களுக்குமே துணை கோள்கள்னு ஒண்ணு இருக்கு. கோள்கள் அப்படிங்கறது வந்து ஒரு விண்மீனை சுற்றி வரணும், அது வந்து வடிவம் ஒழுங்கான வடிவமா இருக்கணும், ஈர்ப்பு விசையின் காரணமாக அதோட சுற்றுப்பாதையில எந்த ஒரு வேற பொருட்கள் வந்து இல்லாம அனுமதிக்காம அதை பாத்துக்கணும். இந்த 3 வரையறைக்குள்ள இருக்கிறது தான் கோள்கள். இது இந்த வரையறைக்குள்ள வராத மற்ற சில பொருட்களும் நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ஸ்ல இருக்கு. அதுல துணை கோள்கள்ன்றதும் ஒண்ணு. துணை கோள்கள்ன்றது பூமிக்கு நம்மளுடைய நீளம். அது மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் புதன் வெள்ளியை தவிர மற்ற கிரகங்களுக்கும் துணைக்கோள்கள் உண்டு. நம்ம சூரிய குடும்பத்துல ஜூபிட்டர், சாட்டர்ன், சனி அப்படிங்கிற சொல்ற இந்த 2 கோள்களுக்கு நிறைய துணைக்கோள்கள் இருக்கிறது. இப்ப துணைக்கோள் அப்படிங்கறது தான் நம்ம சேட்டலைட்ஸ் சொல்றோம். சேட்டலைட்ஸ்ல மொத்தம் 2 வகை இருக்கு. ஒன்னு இயற்கை துணைக்கோள், இன்னொன்னு செயற்கையா இப்ப மனிதர்களால் உருவாக்கப்படுகிற துணைக்கோள். சேட்டலைட்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் வந்து ஒரு துணை பயணி அப்படிங்கறது தான் மீனிங். இந்த சேட்டலைட்ஸ் சொல்ல முதல் முதல்ல பயன்படுத்தினது ஜொஹான்ஸ் கெப்லர் அப்படிங்கிற ஒரு வானியலாளர். 1600களில் இவர் முதல் முதல்ல சேட்டலைட் அப்படின்ற வார்த்தையை ஜூபிட்டரோட நிலாக்களை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தினார். கலீலியோ அந்த நிலாக்களை மெடிசி நட்சத்திரங்கள் அப்படின்னு அழைச்சாங்க. ஆனா அந்த பெயரை விட கெப்லர் சொன்ன இந்த சேட்டலைட் அப்படிங்கிற பொருள் உள்ள வார்த்தை தான் அதிகமா பயனுள்ளதா இருக்கு.
5: மேடம், ஒரு சேட்டலைட்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு?
6: செயற்கைக்கோள்ல முக்கியமான பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4-5 சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அதோடைய பவர் சோர்ஸ், சக்தி அமைப்புன்னு சொல்லக்கூடியது. இது சோலார் பேனல்ஸா இருக்கும். இதுல சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை மின் ஆற்றலா மாத்தி யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த சக்தி அமைப்புல. ரெண்டாவது வந்து தரவு தொடர்பு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியில இருந்த தகவல்களை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து சேட்டலைட்ஸ் அமைச்சு சேட்டலைட்ஸ் கலெக்ட் பண்ற டேட்டாஸ் திரும்ப பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அது. மூன்றாவதாக வெப்ப கட்டுப்பாட்டு அமைப்பு ஒன்னு இருக்கும். விண்வெளியில கடுமையா வெப்ப மாற்றங்கள் இருக்கும், அதை சமாளிக்க உதவக்கூடிய அமைப்பு இது சேட்டலைட்ஸ் பாதுகாக்கிறதுக்கான அமைப்பு. நான்காவது திசை மற்றும் நிலைப்பாதை அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. செயற்கைக்கோள் சரியான திசையில தான் இது இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்காக சில சென்சார்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த அமைப்பு கொண்டது இந்த நான்காவது அமைப்பு. இதுக்கப்புறம் பேலோட் அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்னு இருக்கும். செயற்கைக்கோள் அத்தனையும் ஒரே பணிக்காக அனுப்பப்படுறது இல்ல, வேற வேற பணிகளுக்காக அனுப்பப்படும். அந்த பணிகளோட கருவிகளை இந்த பேலோட் அப்படின்ற இடத்துல எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா, சென்சார்கள் அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும். பவர் சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்பு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சோலார் பேனல்ஸ், பேட்டரியும் இருக்கும் அதுல, சோலார் பேனல்ஸ் இருக்கும். சூரியன்ல இருந்து கிடைக்கிற ஆற்றலை மின் ஆற்றலா மாற்றி அந்த சேட்டலைட் இயங்குவதற்காக உதவக்கூடிய சிஸ்டம். அதுக்கப்புறம் தரவுகள் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஒண்ணு, டேட்டாஸ வந்து பூமிக்கு அனுப்புறதுக்கும் பூமியில வர்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிசீவ் பண்றதுக்கும் அது இருக்கும். அதுல ஆண்டனாஸ் அண்ட் டிரான்ஸ்பாண்டர்ஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம், வெப்ப கட்டுப்பாட்டு அமைப்புங்கிறது. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சேட்டலைட்டோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது ஆல்டிடியூட் அண்ட் ஆர்பிட்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது சேட்டலைட்டோட பொசிஷன் ஓரியன்டேஷன் கரெக்டா இருக்கா அப்படின்றத பாக்கிறதுக்கு சில சென்சார்ஸ் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் இருக்கும், அதுல கண்ட்ரோல்ஸ் சேட்டலைட். அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சேட்டலைட் ஆபரேஷன்ஸ் எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. ப்ரொபல்ஷன் சிஸ்டம், சில நேரங்கள்ல அந்த சேட்டலைட் அதோட பாதையில இருந்து கொஞ்சம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கும் போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்காக சேட்டலைட்ஸ்க்கு ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தேவைப்படும். அந்த மாதிரி சிஸ்டம்ஸும் இதுல இருக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹோல்டு பண்றதுக்காக ஒரு பிசிக்கல் பாடி ஒன்று ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். அது வந்து உள்ளார இருக்க காம்போனன்ட்ஸ் அத்தனையும் பாதுகாக்க கூடியது.
5: மேடம், இப்ப நம்ம ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றோம்னா அது ஆகாயத்தை தாண்டி போன உடனே எப்படி ஒரே இடத்துல இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்காது? அது
6: சேட்டலைட்ஸ் வந்து அதோட பொசிஷன்ல எப்படி வைக்கிறோம் அப்படின்றத பாக்குறதுக்கு சேட்டலைட் லான்ச்சிங் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ராக்கெட்டை வந்து நம்ம மல்டி ஸ்டேஜஸ்ல நம்ம அதை வந்து வடிவமைச்சிருப்போம். அந்த ராக்கெட்டோட மல்டி ஸ்டேஜ்ல இந்த சேட்டலைட்ஸ் மவுண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ராக்கெட்ஸ் வந்து 3 ஸ்டேஜ்ல வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இங்க இந்த வெர்டிக்கல் லிப்ட் ஆஃப்காக யூஸ் பண்ணக்கூடியது. இங்க பூமியில இருந்து இந்த சேட்டலைட்டை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அதை எடுத்துட்டு போகும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து சேட்டலைட்ஸ் அதோட பொசிஷன்ல எப்படி வைக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சேட்டலைட்டை லான்ச் பண்ற மெத்தட்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சேட்டலைட்டை வந்து ராக்கெட் மூலமா தான் நம்ம லான்ச் பண்ணுவோம். ராக்கெட்ன்றது ஒரு மல்டி ஸ்டேஜ் டிசைன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அதோட இனிஷியல் த்ரஸ்டுக்காக, பூமியிலிருந்து அதை வந்து த்ரஸ்ட் கொடுத்து அப்லிஃப்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் ஆஃப் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் சேட்டலைட்டை எடுத்துட்டு போகும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து அந்த சேட்டலைட்டை டிட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இது இக்னைட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது இன்னும் ஹையர் ஆல்டிடியூடுக்கு சேட்டலைட்டை புஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. தேர்ட் ஸ்டேஜ் தான் இந்த சேட்டலைட்டை ஒரு கரெக்டான அதோட ஸ்பேஸ் பொசிஷன்ல ஆர்பிட்ல வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் ராக்கெட் அந்த சேட்டலைட்டை கொண்டு போனதுக்கு அப்புறம், அந்த குறிப்பிட்ட தொலைவு அடைஞ்சதுக்கு அப்புறம் சேட்டலைட் வந்து ராக்கெட்ல இருந்து ரிலீஸ் பண்ணப்படும். அது எங்க ரிலீஸ் பண்றோமோ அந்த இடத்த வந்து ஆர்பிட்னு சொல்லுவாங்க. சேட்டலைட்ஸ் வந்து ஒரு அதோட ஸ்பீடை ராக்கெட்ல இருந்து எடுத்துக்கும், மொமெண்டம்னு சொல்லுவாங்க. அந்த ராக்கெட்டோட ஸ்பீட் வந்து சேட்டலைட்ஸ்க்கு மொமெண்டமா கொடுக்கப்படும். இதுவும் ஏர்த்தோட கிராவிட்டி, இது ரெண்டும் சேர்ந்துதான் சேட்டலைட்ஸ் ஒரு ஆர்பிட்ல பிளேஸ் பண்றதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த ஆர்பிட்ல சேட்டலைட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த சேட்டலைட்டோட சோலார் பேனல்ஸ் அதை அன்போல்டு பண்ணும், ஆண்டனாஸையும் அன்போல்டு பண்ணும். சோலார் பேனல்ஸ் அதை அன்போல்டு பண்ணதுக்கு அப்புறம் இங்க பூமியிலிருந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்து அந்த சேட்டலைட்டை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இப்படிதான் அந்த சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணப்படுது. இது லான்ச் பண்ற வெஹிக்கிள் இரண்டு வகைப்படும். ஒன்னு ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் RLV சொல்லுவாங்க, இன்னொன்னு எக்ஸ்பேண்டபிள் லான்ச் வெஹிக்கிள் ELV சொல்லுவாங்க. இப்ப அந்த சேட்டலைட்ஸ் ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் மொமெண்டம் அப்படிங்கிற அந்த உந்து விசையும் கிராவிட்டி அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதோட பிளேஸ்லயே அதை பொசிஷன் பண்றதுக்கு சேட்டலைட்ஸ் அதோட பொசிஷன்ல ஸ்டேபிளா இருக்காது. பூமி எப்படி நகர்ந்துட்டு இருக்கோ அதே மாதிரி சேட்டலைட்ஸ் பூமியை சுற்றி நகர்ந்துட்டு இருக்கும். ராக்கெட்ல இருந்து கிடைக்கக்கூடிய த்ரஸ்ட் அந்த ஃபோர்ஸுங்கிறது மொமெண்டமா கன்வெர்ட் ஆகி சேட்டலைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். அது வந்து ஃபார்வர்ட் வெலாசிட்டியை கொடுக்கும். அது வந்து ராக்கெட்லேருந்து கிடைக்கக்கூடிய மொமெண்டம் சேட்டலைட்ஸ்க்கு ஃபார்வர்ட் வெலாசிட்டியை கொடுக்கும். அது பூமியிலிருந்து பூமியை சுற்றி வர்றதுக்காக அந்த சேட்டலைட்ஸை உபயோகப்படுத்திக்கும். அந்த மொமெண்டத்தை பூமியோட ஈர்ப்பு விசையின் காரணமாக சேட்டலைட்ஸ் பூமியை நோக்கி கீழே விழதான் செய்யும். அதோடைய ஃபார்வர்ட் வெலாசிட்டியின் காரணமாக அது வந்து டிராவல் பண்ண முடிஞ்சனால ஒவ்வொரு தடவை அது கீழே விழும் போதும் பூமியோட கோள வடிவத்தின் காரணமாக அது மறுபடியும் அதோட கர்வ்ல போகிறதுனால ஆர்பிட்லயே சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. பூமியை நோக்கி கீழே அதால வர முடியாது.
5: மேடம், இந்த சேட்டலைட்ஸோட வகைகள் என்ன?
6: சேட்டலைட்டோட வகைகளை அதோடைய பர்பஸ் பணி வச்சு வகைப்படுத்த முடியும். இன்னொன்று ஆர்பிட்ஸை வச்சு வகைப்படுத்த முடியும். முதல்ல சேட்டலைட்ஸோட வகைகள் பர்பஸை பேஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அஸ்ட்ரானமிக்கல் சேட்டலைட்ஸ், இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்டார்ஸ் கேலக்சிஸ் இந்த மாதிரி வான் பொருட்களை பத்தி படிக்கிறதுக்காக அப்சர்வ் பண்றதுக்காக இந்த சேட்டலைட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எல்லாம் சொல்லலாம். ரெண்டாவது சயின்டிபிக் சேட்டலைட்ஸ், இது ஸ்பேஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி மைக்ரோ கிராவிட்டி அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடத்துறதுக்காக இந்த சேட்டலைட்ஸ் வந்து யூஸ் ஆகுது சயின்டிபிக் சேட்டலைட்ஸ்ங்கிறது. தேர்டு மிலிட்டரி சேட்டலைட்ஸ், சர்வைலன்ஸ்க்காகவும் செக்யூர்ட் கம்யூனிகேஷனுக்காகவும் டிஃபென்ஸ் ஏஜென்சினால இந்த சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணப்படுது. ஃபோர்த் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ், இதில் நீ பூமி பரப்புல இருக்கக்கூடிய ஓஷன்ஸ் அட்மாஸ்பரிக் வெதர் கண்டிஷன் அப்புறம் அக்ரிகல்ச்சர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக உபயோகப்படுத்தப்படுது. ஃபிஃப்த் நேவிகேஷன் சேட்டலைட்ஸ், ஜிபிஎஸ் நம்ம சொல்லக்கூடிய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் வந்து இந்த நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சிக்ஸ்த் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ், இது வந்து டிவி டிரான்ஸ்மிட் ரிசீவிங் இந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். இன்டர்நெட் போன் சிக்னல்ஸ் இதுக்காகவும் இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஆர்பிட்டை பொறுத்து இந்த சேட்டலைட்ஸோட வகைகள் பார்க்கலாம். லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ் இருக்கு, மீடியம் எர்த் ஆர்பிட், ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட், சன் சர்க்குலரஸ் ஆர்பிட், போலார் ஆர்பிட் அப்படின்னு வகைப்படுத்தலாம் சேட்டலைட்ஸ் அதோட ஆர்பிட்டை பொறுத்து. இது எல்லாமே அந்த பூமியோட பரப்புல இருந்து அந்த ஹைட்டை வச்சு ஆல்டிடியூட்ஸை வச்சு இந்த ஆர்பிட்ஸ் வகைப்படுத்திருக்கோம். லோ எர்த் ஆர்பிட் அப்படிங்கிறது 200 2000 கிலோமீட்டர் அபவ்ல இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னா இமேஜிங், புவியோட இமேஜஸ் கலெக்ட் பண்றதுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் யூஸ் பண்ணப்படுது. மீடியம் எர்த் ஆர்பிட்ங்கிறது 2000 கிலோமீட்டர்ல இருந்து 35000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அதோட ஆல்டிடியூட். இது நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் ஜிபிஎஸ் இதுக்காக யூஸ் பண்ணப்படுது. ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படிங்கிறது ஹை ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடியது, அபவ் 35000 கிலோமீட்டருக்கு மேல அது இருக்கும். அதோடைய உயரம் பூமியின் பரப்புல இருந்து அதோட உயரம் 35000 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும். இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் வந்து பூமியோட ரொட்டேஷன் அதே வேகத்துல சுத்துற மாதிரி இது இருக்கறனால இது சுத்தக்கூடியது நமக்கு தெரியாது, இது ஸ்டேபிளா இருக்க மாதிரியே இருக்கும். அதனாலதான் இதோட பேர் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு இருக்கும். இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் தான் வெதர் கண்டிஷன்ஸ் நமக்கு சொல்றதுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் யூஸ் ஆகக்கூடியது. போலார் ஆர்பிட்ஸ் அப்படிங்கிறது எர்த்தோட நார்த் அண்ட் சவுத் போல் அதுல இருந்து ஃபுல்லா கவர் பண்ணக்கூடியது, ஹோல் குளோபையும் கவர் பண்ணக்கூடியது இந்த போலார் ஆர்பிட்ஸ். ஒவ்வொரு சேட்டலைட்டும் அதோட பணிகளுக்கு ஏற்ப இந்த ஆர்பிட்டோட பொசிஷன்ஸையும் தேர்ந்தெடுத்துக்கப்படும்.
5: மேடம், ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்னா
6: என்ன? ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ங்கிறது நம்ம பூமியோட மத்திய ரேகை, பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஈக்வேட்டர், அதனுடைய பொசிஷனுக்கு கரெக்டா அபவ்ல இருக்கக்கூடியது, பூமியோட ஈக்வேட்டருக்கு மேல இருக்கக்கூடியது. இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ங்கிறது 23 மணி நேரம் எடுத்துக்கும் ஒரு ரொட்டேஷனுக்கு. 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் ஒரு தடவை இந்த எர்த்தை சுத்தி வர்றதுக்கு. இதோடைய இந்த டைம் வந்து எக்ஸாக்டா எர்த்தோட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறனால இது மூவ் ஆகுறது நம்மளால பார்க்க முடியாது, இது ஸ்டேஷனரியா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வெதர் மானிட்டரிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளைமேட் சேஞ்சிங் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் யூஸ் ஆகுது. இந்த ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் பூமியோட பொசிஷனுக்கு ரிலேட்டிவா இருக்கிறனால ஆண்டனாஸ் எதுவும் இதுக்கு தேவை தேவைப்படாது. அதோடைய பொசிஷனை ரீஓரியன்ட் பண்றதுக்கு ஆண்டனாஸ் எதுவும் அதுக்கு தேவைப்படாது. இது அதோடைய அட்வான்டேஜ். இது இதோடைய உயரம்ங்கிறது ஆல்டிடியூட் ரொம்ப அதிகமா இருக்கிறனால இதால ஒரு ஹோல் கவரேஜும் கொடுக்க முடியும். டிஸ்அட்வான்டேஜும் இதோடைய ஆல்டிடியூட் தான். இது வந்து ஆல்டிடியூட் ரொம்ப ஹையா இருக்கிறனால இதோடைய பாத் ரொம்ப லாங்கா இருக்கும், அதிகமான சுழற்சி தூரத்தை கொண்டிருக்கும். அதனால லோயர் ஆர்பிட் அண்ட் மீடியம் எர்த் ஆர்பிட்ட கம்பேர் பண்ணும் போது ஈஸியா இதோடைய பாதையிலிருந்து விலகக்கூடியதா இருக்கிறது.
5: மேடம், அதே மாதிரி

0: போலார் சேட்டலைட் இருக்குல்ல, அப்படின்னா என்ன?
1: போலார் சேட்டலைட்ஸ்ன்றது பூமியோட வடக்கு தெற்கு துருவங்களை சுற்றி வரக்கூடியது. இது வடக்குல இருந்து தெற்கு முழுவதும் துருவங்களை சுத்தி வர்றதுனால இது என்டையர் குளோபையும் ஒரே தடவையில அதால அப்சர்வ் பண்ண முடியும். இந்த போலார் சேட்டலைட்ஸ் பெருங்கடல்கள், நிலப்பரப்பு, காடுகள், ஐஸ் ரீஜியன்ஸ் இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்படுது. முக்கியமா வெதர் மானிட்டரிங், புயல், கிளவுடோட கிளைமேட் சேஞ்சஸ் பேட்டர்ன்ஸ் இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு யூஸ் பண்றாங்க. காடுகள் அழிக்கப்படுறது இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். டிஃபாரஸ்ட்ரேஷன், அப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இதை நம்மளால பார்க்க முடியும். சில நேரங்களில் இது டிஃபென்ஸ் ஏஜென்சிஸ்னால சர்வேலன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ்க்காகவும் பயன்படுத்தப்படுது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய பேலோட்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா சென்சார்ஸ், ரேடார்ஸ் அண்ட் கேமராஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த குளோபல் கவரேஜ்க்காக. மற்றபடி இதுல இருக்கக்கூடிய காம்பனன்ஸ் எல்லாமே சேட்டலைட்ஸ்ல எல்லா சேட்டலைட்ஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்கும். ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ், தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம், ஆட்டிடியூட் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும்.
0: மேடம், லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் என்ன?
1: லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்டுங்கிறது பூமியின் பரப்புல இருந்து, மேற்பரப்புல இருந்து 160 கிலோமீட்டர்ல இருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது. இதோட ஆல்டிடியூடுன்றது ரொம்ப குறைவா இருக்கு ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டு கம்பேர் பண்ணும் போது. அதனால இது ஈஸியா பூமியை சுற்றி வரக்கூடியது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு கம்ப்ளீட் 1 ஆர்பிட் ரொட்டேஷனை இது பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஒரு ஃபாஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 16 தடவை பூமியை இது சுற்றி வரும். இதோடைய சுற்றி வரக்கூடிய வேகம்ங்கிறது 7.8 கிலோமீட்டர் பர் செகண்ட். இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா ஹை ரெசல்யூஷன், பூமியிலிருந்து மிக அருகில் இருக்கிறனால ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் கேப்சர் பண்றதுக்கும் டீடைல்டு இமேஜஸ் பாக்குறதுக்கும் யூஸ் பண்றாங்க. மேப்பிங்காகவும் சர்வைலன்ஸுக்காகவும் இதை யூஸ் பண்றாங்க. இது பூமியின் மேற்பரப்புக்கு கொஞ்சம் அருகில் இருக்கிறனால ஷார்ட்டர் சிக்னல் டிலே தான் இருக்கும். கம்யூனிகேஷன், ரியல் டைம் டேட்டா கலெக்ஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்டர்நெட் சர்வீஸ்க்கும் ஈஸியா இருக்கு. ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் சர்வீஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது பூமியின் அட்மாஸ்பியருக்கு ரொம்ப அருகில் இருக்கிறனால அட்மாஸ்பியர் டிராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் இதுல இருக்கு. இதோடைய ஆல்டிடியூட் அதனால இது ஈஸியா லூஸ் பண்ணிட்டு திரும்பவும் பூமிக்குள்ளேயே வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜும் இதுல இருக்கு. அதனால இதோடைய லைஃப் டைம்ங்கிறது ரொம்ப ஷார்ட்டரா இருக்கும். முக்கியமா இதுல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் மைக்ரோகிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. லோயர் எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ்ல முக்கியமா நம்ம பாக்குறது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி அமைப்பு, விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு. இது 400 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல இருக்கு. பூமியின் பரப்புல இருந்து 400 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கு. இதை தவிர ஸ்டார் லிங்க் சேட்டலைட்ஸ், இந்தியாவால் அனுப்பப்பட்ட கார்டோசாட் சீரீஸ் இது எல்லாமே இந்த லோயர் எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ்.
0: மேடம், அதே மாதிரி மீடியம் எர்த் ஆர்பிட் சேட்டலைட் என்ன?
1: மீடியம் எர்த் சேட்டலைட் ஆர்பிட்ஸ் அப்படிங்கிறது 2000 கிலோமீட்டர்ல இருந்து 35,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய, பூமியின் மேற்பரப்புல இருந்து 2000 கிலோமீட்டர் முதல் 35,000 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடியது மீடியம் எர்த் சேட்டலைட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லோ எர்த் ஆர்பிட் மற்றும் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு. இந்த மீடியம் எர்த் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் பூமியை சுற்றி வர கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளார ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை பண்ண முடியும். இந்த மீடியம் எர்த் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜிபிஎஸ்னு சொல்லக்கூடியது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், இதுக்கு மீடியம் எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ் ரொம்ப உபயோகமா இருக்கு. துல்லியமான டைமிங், இந்த மிலிட்ரி சிஸ்டம்ஸ்ல, பேங்கிங், டெலிகாம் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய டைமிங் சின்கரனைசேஷனுக்கும் இந்த மீடியம் எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ் யூஸ் ஆகுது. இதோட பேலோட்ல என்னென்ன இருக்கும்னா நேவிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். இதை தவிர அட்டாமிக் கிளாக்ஸ் இருக்கும் ப்ரிசிஷன் டைமிங்காக. மற்ற காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேம், மற்ற சேட்டலைட்ஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும்.
0: மேடம், இப்ப நம்ம வீட்டுல டிவி வந்து பயன் இல்லாம போச்சுன்னா உடனே கடையில கொடுத்துரும், அவங்க அந்த பார்ட்ஸ் எடுத்து ரீப்ளேஸ் பண்றாங்க, ரீசைக்கிள் பண்றாங்க. அதே மாதிரி கார் வந்து பயன் இல்லாம போச்சுன்னா நம்ம கடையில திரும்ப கொடுத்துடுறோம், அவங்க வந்து அதை வந்து பார்ட்ஸ் பிரிச்சுட்டு அதை மெல்ட் பண்றாங்க, சில பார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, சில பார்ட்ஸ் விட்டுறாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு சேட்டலைட் வந்து பயன் இல்லாம போச்சுன்னா அது என்ன ஆகும்?
1: சில நேரங்கள்ல சேட்டலைட்ஸ்ல ஃபியூவல் எரிபொருள் தீர்ந்து போகக்கூடிய சிச்சுவேஷன் வரும். இல்ல சில நேரங்கள்ல அதோடைய ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகவும் சான்சஸ் இருக்கு. இல்ல சில நேரங்கள்ல அனுப்பப்பட்ட சேட்டலைட்ஸோட வேலையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த மிஷன் கம்ப்ளீஷன், அதனால கூட அந்த சேட்டலைட்ஸ வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு வைக்கக்கூடிய சிச்சுவேஷனும் வரும். இப்ப இந்த மாதிரி சேட்டலைட்ஸ அதோட உபயோகத்திற்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கறதுல 2-3 வகைகள் இருக்கு. அது இருக்கக்கூடிய ஆர்பிட் பொசிஷன்ஸையும் அதுகிட்ட மீதி எவ்வளவு எரிபொருள் இருக்கு அப்படிங்கறத வச்சும் அந்த சேட்டலைட்டை எப்படி டிஸ்கார்ட் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் இருக்கும். இப்ப அந்த சேட்டலைட்ஸ் 2000 கிலோமீட்டர் குள்ளர இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிமைனிங் ஃபியூவல வச்சு அந்த சேட்டலைட்ஸ் ஸ்லோ டவுன் பண்ணி அர்த்தோட அட்மாஸ்பியருக்கு மறுபடியும் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும் போது பூமியோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷன் காரணமா அது எரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி நமக்கு பார்க்கும் போது தெரியும். அது எரிஞ்சிடறதுனால அந்த பார்ட்ஸ் எதுவும் நமக்கு நம்மளோட பூமிக்கு வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. சில நேரங்களில் அதோடைய வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபுல்லாக அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ண முடியாது. ஃப்ரிக்ஷன்னால் அது ஃபுல்லாக பேர்ன் ஆகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸோட பார்ட்ஸை பசிபிக் ஓஷன் அந்த மாதிரி பெருங்கடல்களுக்கு கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் சிமெண்ட்ரின்னு ஒரு இடம் இருக்கு பசிபிக் ஓஷன்ல சவுத் சைட்ல இருக்கும். அந்த இடங்கள்ல அதை விழ வச்சிருவாங்க, அப்படி டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே லோயர் ஆர்பிட் சேட்டலைட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கோம். ஹையர் ஆர்பிட் சேட்டலைட்ஸா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்பிள் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் போன்ற ஹையர் ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸா இருந்தா நம்ம திரும்பவும் அதை பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு அதிகப்படியான ஃபியூயல் தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ பூமியின் மேற்பரப்புல இருந்து 300 கிலோமீட்டர் அபோவ்ல கிரேவியார்ட் ஆர்பிட்னே ஒன்னு இருக்கு. அந்த ஆர்பிட்ல இந்த உபயோகம் இல்லாத சேட்டலைட்ஸ எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ அத உபயோகத்துல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். இந்த மாதிரி ஸ்பேஸ் ஜங்க்ஸ் டெட் சேட்டலைட்ஸ் ஸ்பேஸ் ஜங்க்னு சொல்லுவாங்க. இது தனியா கொண்டு போகிறதுன்றது ரொம்ப முக்கியமானது. இல்லனா ஆக்டிவ் சேட்டலைட்ஸோட பார்த்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
0: மேடம், இப்போ உலகத்துல எல்லா இடத்துலயுமே சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்பேஸ்ல வந்து ஒரு சேட்டலைட் இடிச்சுக்காதா?
1: விண்வெளியில மோதல்ன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்ட்ரக்டிவ், ஆனா அடிக்கடியும் நடக்காது. செயற்கைக்கோள்கள் மிக வேகமா சுற்றக்கூடியது, மணிக்கு 28,000 கிலோமீட்டர் கூட சுற்றக்கூடியது, வேகத்துல சுற்றக்கூடியது. சிறிய துண்டுகள் ஏதாவது அது மேல பட்டா கூட பெரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. 2009 இரிடியம் 33 மற்றும் காஸ்மாஸ் 2025 அப்படிங்கிற ரெண்டு சேட்டலைட்ஸ் மோதினதுனால 1,000க்கும் மேற்பட்ட விண்வெளி கழிவுகள் உருவாச்சு. இந்த மாதிரி விண்வெளி கழிவுகள் உருவாகிறத கெஸ்லர் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி செயின் ஆஃப் கொலிஷன்ஸ் நடந்துச்சுன்னா ஸ்பேஸ் அன்யூசபிளா மாறிடும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நிறைய மெஷர்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுல முதல் விஷயம் ஸ்பேஸ் டிராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, விண்வெளி கண்காணிப்பு. உலகம் முழுவதும் உள்ள நிறுவனங்கள்ல 20,000க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் விண்வெளியில ஏவப்பட்டிருக்கு. இதுல இந்த செயற்கைக்கோள்கள்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேலோட்ஸ் இருக்கும், ரேடார்ஸ், தொலைநோக்கிகள் அந்த மாதிரி இருக்கும். இத வச்சு ஒவ்வொரு செயற்கைக்கோளோட இடம், வேகம், அதோட பாதை, இது மூணுமே எக்ஸாக்டா கணிக்கப்படும். அதனால மற்ற செயற்கைக்கோள்கள் அந்த இடத்துல அந்த நேரத்துல இருக்காம பாத்துக்க முடியும். செகண்ட் மெஷர் கொலிஷன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், மோதல் கணிப்பு. ரெண்டு செயற்கைக்கோள்கள் மிக அருகில வரும்போது இது மோதலுக்கான சாத்தியக்கோள்கள் இருக்கா அப்படின்றது கணிக்கப்படுது. அப்படி அபாயம் இருந்துச்சுன்னா செயற்கைக்கோள்களை இயக்கும் குழுவுக்கு எச்சரிக்கை அனுப்பப்படுது. மூணாவது மெஷர் அவாய்டன்ஸ் மேன்யூர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில செயற்கைக்கோள்கள் பாதையில இன்னொரு செயற்கைக்கோள் வரும்போது அந்த செயற்கைக்கோள்ல இருக்கக்கூடிய ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ் மூலமா அதோடைய ஆர்பிட்ல இருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் நம்மளால மாத்திக்க முடியும். சோ இதன் மூலமாவும் அந்த கிராஷ அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஐந்தாவது மெஷர் ப்ரீ லான்ச் கொலிஷன் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பிளேஸ்ல ஏற்கனவே அந்த பாதையில இருக்கக்கூடிய ஏதாவது வேற சேட்டலைட்ஸ் கூட அது மோதுமா அப்படின்றத கணிக்கிறது. இதுக்கு கொலிஷன் ஆன் லான்ச் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேட்டலைட்ஸ்ல பிளிங்கிங் லைசன்ஸ் பிளேட் மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. இந்த விண்வெளி பதிவெண் மூலமாகவும் சேட்டலைட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ட்ராக்ல இருந்து நம்ம அந்த கிராஷ்ல இருந்து தவிர்க்க முடியும்.
0: மேடம், இந்த கியூப் சாட்னா என்ன?
1: கியூப் சாட் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேட்டலைட்ஸோட வகைகள் திரும்பவும் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் வெயிட்ஸ் எடையை பொறுத்து சேட்டலைட்ஸ் வகைப்படுத்த முடியும். ஹபிள் போன்ற அதிக எடை கூடிய சேட்டலைட்ஸும் இருக்கு. 180 கிலோகிராம்க்கு குறைவாக உள்ள சேட்டலைட்ஸ் நம்ம ஸ்மால் சேட்டலைட்ஸ் வகைப்படுத்த முடியும். 100 to 180 kilograms குள்ள இருக்கிற சேட்டலைட்ஸ் மினி சேட்டலைட்ஸ் அப்படின்ற வகை கீழே கொண்டு வரும். 10 to 100 kilograms குள்ள இருக்கிற சேட்டலைட்ஸ் மைக்ரோ சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. 1 to 10 kilograms குள்ள இருக்கிறது நானோ சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம நீங்க குறிப்பிட்ட அந்த கியூப் சேட்டலைட்ஸ் கிட்டத்தட்ட 2 kilograms இடையுள்ள சேட்டலைட்ஸ், அது நானோ சேட்டலைட்ஸ்க்கு கீழே வரக்கூடியது. கியூப் சேட்டலைட்ஸோட டைமென்ஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னா மேக்ஸிமம் 10 × 10 × 10 அப்படின்ற சென்டிமீட்டர்ஸ் குள்ளார இருக்கும். இதோடைய வெயிட் 2 kilograms குறைவாக தான் இருக்கும். மற்ற சேட்டலைட்ஸ் போலவே இதுக்கும் இதோடைய காம்பனன்ட்ஸும் சேமாக தான் இருக்கும். பவர் சிஸ்டம்ஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கும், ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், பவர் சிஸ்டம்ஸ்ல சோலார் பேனல்ஸ் இருக்கும் மின்சார சூரிய ஆற்றல மின் ஆற்றல மாத்துறதுக்கு. அதை தவிர பேலோட்ஸ்ல சென்சார்ஸ் அண்ட் கேமராஸ் இதெல்லாம் இருக்கும். ஆல்டிடியூட் கண்ட்ரோல் சிஸ்டம் இதுல இருக்கும். இதோட முக்கிய வேலை என்ன அப்படின்னா, இதை டைரக்ட்

0: கண்டிப்பா இதுக்காக தனியா ஒரு லான்ச் பண்ண மாட்டாங்க. மற்ற சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணும் போது இது துணை லான்ச் மாதிரி அதை இதையும் சேர்த்து லான்ச் பண்ணுவாங்க, இல்லனா விண்வெளியில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து இதை லான்ச் பண்ணுவாங்க. இதோடைய எடை மிக குறைவா இருக்கு, இதோடைய காம்பனன்ஸும் வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறனால இது எஜுகேஷனல் பர்பஸ்ல இதை யூஸ் பண்ண முடியும். சேட்டலைட்ஸ் மினியேச்சரா பில்ட் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணி எஜுகேஷனல் சிஸ்டம்ஸ்ல கொண்டு வர முடியும். இதோடைய பயன்பாடு பூமி கண்காணிப்பு, பூமியில் இருக்கக்கூடிய நிலம் கடல் இதோடைய பூமியோட வானிலை இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. புதிய விண்வெளி கருவிகளை தொழில்நுட்ப சோதனைக்கு உட்படுத்துறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. சில கியூப்சாட்ஸ் ஆள் விண்வெளி பயணங்கள், மார்ஸ் போன்ற வேற பிளானட்ஸ்க்கு பயணம் பண்றதுக்கும் ஆராய்ச்சி பண்றதுக்கும் யூஸ் பண்ணப்படுது.
1: மேடம், இந்த பாசிவ் சேட்டலைட்ஸ் என்ன?
0: பாசிவ் சேட்டலைட்ஸ்ங்கிறது தானாகவே எந்த ஒரு தகவலையும் அனுப்பாம பூமியிலிருந்து வரக்கூடிய ரேடியோ அலைகளை மட்டும் பிரதிபலிக்கக்கூடிய செயற்கைக்கோள். இதுல சிக்னல் ப்ராசஸிங்ன்றது நடக்காது, ரிஃப்ளெக்ஷன் சிக்னல்ஸ் என்ன அனுப்பப்படுதோ அதை ரிஃப்ளெக்ட் மட்டும் பண்ணி திரும்ப அனுப்பும். இதுக்கு உதாரணம் எக்கோ ஒன் போன்ற சேட்டலைட்ஸ்.
1: மேடம், இந்த நியூட்டன்ஸ் கேனன்பால் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா கொஞ்சம்?
0: நியூட்டன்ஸ் கேனன்பால்ங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பிசிக்ஸ்ல. இது எதை பத்தி படிக்க உதவுதுன்னா, எப்படி இந்த ஆர்பிட்ஸ் ஒர்க் ஆகுது, ஏன் நிலா வந்து பூமியில விழல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை படிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. சார் ஐசக் நியூட்டன் ஒரு கெனான், ஒரு மலைக்கு உயர்ந்த மலைக்கு மேல ஒரு கெனான்ல இருந்து ஒரு பால் விழறதா அவர் வந்து ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டா வச்சுக்கிறாரு. அப்படி விழுந்துச்சுன்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ரிசல்ட் அவரை எழுதுறாரு. இந்த ரிசல்ட் எதை பொறுத்து இருக்குன்னா, அந்த கெனான் பால் விழக்கூடிய ஸ்பீடை பொறுத்து. இன்கேஸ் அந்த கெனான் பால் ரொம்ப குறைவான, மிக குறைந்த வேகத்துல விழுதுன்னா கண்டிப்பா உடனே அந்த மலையிலிருந்து கீழே பூமிக்கு விழுந்துரும் டியூ டு கிராவிட்டி. இன்கேஸ் அதோட ஸ்பீட் கொஞ்சம் மாடரேட்டா இருக்குன்னா கீழே விழறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் அது டிராவல் பண்ணும், அதுல டிராவல் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் பூமிக்கு கிராவிட்டி காலமா விழுந்துரும் கீழே. இன்கேஸ் ஆர்பிட்டல் ஸ்பீட்ல அந்த பால் கெனான் பால் இருந்துச்சுன்னா கிராவிட்டி மூலமா விழாம ஏர்த்தோட சேம் ரொட்டேஷன்ல அது வந்து ஏர்த் கர்வ்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். இது ஆர்பிட்குள்ளேயே ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். இன்கேஸ் ஆர்பிட்டல் ஸ்பீடை விட அதிகமா இருந்துச்சுன்னா அதை எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அந்த வெலாசிட்டில இருந்துச்சுன்னா பூமியோட ஈர்ப்பு விசை விட்டுட்டு அது ஸ்பேஸ்க்கு போயிடும், திரும்ப கிராவிட்டி காரணமா கீழே விழாது அந்த எஸ்கேப் வெலாசிட்டில இருக்கும்போது. இது ஒரு சார் ஐசக் நியூட்டனோட ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்பிட் சுற்றி ஒரு பூமிய சுத்தி ஆர்பிட்ல செயற்கைக்கோள் சுத்தி வருதுன்னா அது கீழே விழலன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒவ்வொரு தடவை கீழே விழும் போதும் பூமியோட அந்த வளைவு காரணமாக ஒவ்வொரு தடவையும் அது நிலப்பரப்பை மிஸ் பண்ணிடும். பூமியோட புவியீர்ப்பு விசை ஆக்ட் ஆகும், பிளஸ் அந்த ஆர்பிட்டிங்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்டோட ஃபார்வர்ட் மோஷனும் இருக்கிறனால அது பூமி வந்து ரீச் ஆக முடியல. இதேதான் நிலாக்கும். நிலா வந்து கான்ஸ்டன்டா புவியை நோக்கி அதோடைய புவியோட ஈர்ப்பு விசையின் காரணமா கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவை அது வரும்போதும் ஏர்த்தோட கர்வ்ல வரனால அது கீப் ஆன் ஆர்பிட்டிங், அது சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கு. இது ஏன் இந்த நியூட்டன்ஸ் கெனான் பால் எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இது எதை சொல்லுதுன்னா, கிராவிட்டி அப்படிங்கிறது ஆப்பிள்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பிளானட்ஸ்க்கும் அதே தான். கிராவிட்டிங்கிறது ஒரு யூனிவர்சல் லா அப்படிங்கறத சொல்றதுக்கு நியூட்டன்ஸ் கெனான் பால் எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறது இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா சேட்டலைட்ஸ் பிளானட்ஸ் இது எல்லாமே ஆர்பிட்ல சுத்தி வரத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸ்க்கு முக்கியமா ராக்கெட் லான்ச்சிங் அண்ட் சேட்டலைட் லான்ச்சிங்க்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷனா நம்ம பாக்குறோம்.
1: மேடம், உலகத்தோட முதல் சேட்டலைட் எது?
0: உலகத்தோட முதல் சேட்டலைட் 1957 அக்டோபர் 4வது நாள் சோவியத் யூனியன்னால அனுப்பப்பட்ட ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற சேட்டலைட். இதோடைய டயாமீட்டர் 58 சென்டிமீட்டர் இருக்கும், வெயிட் 83.6 kg இருக்கும். இதில் 4 ஆண்டனாஸ் இருக்கும், ரேடியோ டிரான்ஸ்மிஷனுக்காக சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்காக இருக்கும். இந்த ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற சேட்டலைட் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தி மற்றும் அயனோஸ்பியர் பற்றி தகவல்களை சேகரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டது. இந்த சேட்டலைட் பூமியை 96 நிமிடங்களுக்கு ஒரு முறை சுற்றியது. இதில் வந்து 20 MHz 40 MHz அப்படிங்கிற ரெண்டு ரேடியோ அலைகள் மூலமா சிக்னல்ஸ் அனுப்பப்பட்டது. 22 நாட்கள் வரை செயல்பட்டுச்சு. 1958 ஜனவரி 4 அன்னைக்கு மறுபடியும் பூமியோட வளிமண்டலத்தில் நுழைஞ்சு அட்மாஸ்பரிக் ஃபிரிக்ஷன் காரணமா அது பர்ன் ஆயிடுச்சு. கிழக்கு கரையில நிலையான வானிலை, குறைந்த காற்று மற்றும் லான்ச்க்கு ஏற்ற காலநிலை இருக்கிறனால இந்த கிழக்கு கரையை செயற்கைக்கோள் லான்ச் பண்றதுக்கான சூட்டபிளான சைட்டா பாக்குறாங்க.
1: மேடம், இப்போ ஸ்பேஸ்ல எவ்வளவு சேட்டலைட்ஸ் இருக்கு?
0: 2025 வரைக்கும் டோட்டல் சேட்டலைட்ஸ் இன் ஆர்பிட், ஆர்பிட்ல இப்ப இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸோட எண்ணிக்கை 14,900

0: நாலு சுமார். இதில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் 7500 8000 சேட்டலைட்ஸ் வரைக்கும் ஆக்டிவாக இருக்குது. இன்ஆக்டிவ் சேட்டலைட்ஸ் வந்து 6900 கிட்ட இருக்குது. இது பூமியை சுற்றக்கூடிய சேட்டலைட்ஸை மட்டும் சொன்னோம். பூமி இல்லாமல் மூன் சன் அந்த மாதிரி இடங்களில் சுற்றக்கூடிய சேட்டலைட்ஸ் 111 கிட்டக்க இருக்குது. டோட்டலாக இதுவரைக்கும் ஏவப்பட்ட ஸ்பேஸ்க்கு ஏவப்பட்ட சேட்டலைட்ஸ்னு பார்த்தோம்னா 20985 கிட்டக்க இருக்குது.
1: இதுவரை செயற்கை கோள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை ஆசிரியர் முனைவர் ஆர் கே கலை எழுளி அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
2: இத்துடன் நிறைவு பெறுவது இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சி.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்களே, இப்போது காற்றலையில் ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி. முதல் பாடல் விஐபி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் அனுபமா, கே கே.

மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ரோஜா மலரே படப்பாடல்.

நேரம் 10:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி. அடுத்த பாடல் எஸ் என் சுரேந்தர் சித்ரா குரல்களில் ஒன்ஸ் மோர் படப்பாடல்.

அடுத்து ஒலிப்பது நேசம் படத்தில் இருந்து பாடல். பாடலை பாடியிருப்போர் எஸ்.பி.பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 10:44:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி. ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் மின்சார கனவு படத்திலிருந்து.

0: இதுவரை காற்றோடு கலந்திட்ட இனிய கானங்கள் ஒலிக்க கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 11 மணி. தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வேகம் கொண்ட, அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய புழுதி காற்று இன்று துவங்கி இம்மாதம் 27ஆம் தேதி வரை தென் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிமுனை பகுதிகளில் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதி மீனவர்கள் இந்த நாட்களில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்மையத்தில் பதிவாகிய அதிக அளவு வெப்பநிலை 38.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.1 டிகிரி செல்சியஸ், பதிவாகிய மழையின் அளவு 4.2 மில்லிமீட்டர், காற்றின் ஈரப்பதம் 98%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்மையத்தில் பதிவாகிய அதிக அளவு வெப்பநிலை 38.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். அதிக அளவுப்புநிலை 39 டிகிரி செல்சியஸையொட்டியும், குறைந்த அளவுப்புநிலை 29 டிகிரி செல்சியஸையொட்டியும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இனி நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவோர் க அம்சப்பிரியா அவர்கள், 6:15 வழிபாடு, 6:35 உடல்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம், ஆறுகள் பூமியின் உயிர் நாடிகள் எழுதி வழங்கியவர் எம் ராஜலட்சுமி அவர்கள், தமிழமுதம் வழங்குவோர் இரா மோகன சுந்தரம் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 9வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரை கானம், 7:45 நகர்வலம், சாலை நெருக்கடி தவிர்ப்போம் பிரபுசங்கர் அவர்கள் எழுதிய செய்தி கோவை, காலை 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:02 காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினம் குறித்த சிறப்புரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள், காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, இதில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள் உரை வழங்குவோர் யோக பயிற்றுநர் எம் சண்முகப்பிரியா அவர்கள், 9:00 அரங்கிசையில் டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்களின் வயலினிசை, தஞ்சாவூர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. இந்த நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் ஏ முத்துகிருஷ்ணன் அவர்கள் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நமோ ட்ரோன் சகோதரி திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி வாங்க பேசலாம், இணையதள வழிக்கல்வி தனியார் இணையதள வழிக்கல்வி நிறுவனர் மாலதி ராமச்சந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் குடல் நலத்தை காக்கலாம், நிறைவாக உங்களுக்காக ஆரோக்கிய உணவு, இதில் செய்முறை தகவல் வழங்குவோர் உணவு தயாரிப்பாளர் பி ஹேமா அவர்கள். நாளை பிற்பகல் 2:40 விளையாட்டு அரங்கம், யோகக்கலை பயிற்சியாளர் பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் 2வது பகுதி, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குவோர் ஐங்கரன் அவர்கள், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள், 7:30 உழவர் உலகத்தில் காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 7வது பகுதி, காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ர விஜயகுமார் அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள், 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசையில் வி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா, இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today said that in a changing global landscape, BRICS has a vital role in deepening security cooperation and addressing shared challenges from terrorism and cybersecurity to emerging technologies. Prime Minister Modi met national security advisers and senior security officials of BRICS countries, that is Brazil, Russia, India, China and South Africa in New Delhi this evening. In a social media post, he also highlighted that India's BRICS chairmanship will seek to advance practical cooperation, support the priorities of the Global South and contribute to a safer, more secure and inclusive world. President Draupadi Murmu presented the Padma Awards at the second civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. Journalist P. Narayanan, tennis legend Vijay Amritraj, actors Mammootty and R. Madhavan and singer Alka Yagnik are among the decorated recipients. This year, the government had announced a total of 131 Padma Awards. These include 5 Padma Vibhushan, 13 Padma Bhushan and 113 Padma Shri Awards. The Ministry of External Affairs today confirmed the death of 12 Indian citizens in an explosion in Qatar. Addressing media in New Delhi today, Ministry spokesperson Radhi Jaiswal said a total of 66 people were injured in the incident and are currently receiving medical treatment. Prime Minister Narendra Modi today received a telephone call from the Amir of the State of Qatar, Sheikh Tamim bin Hamad Al Thani. The Qatar Amir expressed condolences over the loss of lives of Indian nationals in the accident at Ras Laffan Industrial City in Qatar on Sunday and conveyed his wishes for the speedy recovery of those injured. Prime Minister Modi thanked the Qatari leader for his words of sympathy for the affected families and appreciated the prompt medical assistance extended to the injured. The two leaders also reaffirmed their commitment to ensuring the well-being and safety of their citizens and reiterated their solidarity and support for each other. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan today said that the government is making advanced preparations for Kharif season to help farmers deal with the possible impact of a weak monsoon caused by El Nino. Addressing a press conference in New Delhi, Mr. Chauhan said that the country had so far seen around 43% less rainfall and that the monsoon was expected to remain weak in July too.
2: Overall rainfall has been 43% below normal so far, and according to the weather forecast, conditions are likely to remain weak until the week ending 2nd July. This means that our kharif crops could be affected. We have been preparing for such situations for quite some time. An assessment has also been carried out to determine how many districts may be affected. Based on the current projections, around 315 districts are likely to experience deficient rainfall.
1: Mr. Chauhan said that the states have been advised to promote crops like pulses, coarse grains and oilseeds which require less water and can still perform well under difficult conditions. The Indian National Centre for Ocean Information Services has begun issuing specialised bulletins on the potential impacts of the ongoing El Nino event on maritime sectors. The first bulletin was released by Chevella Member of Parliament Konda Vishweshwar Reddy at an event in Hyderabad. The bulletin states that the El Nino event is steadily developing and is expected to peak during winter between November 2026 and January 2027. Sea surface temperatures in the Indian Ocean are projected to remain above normal till May 2027. The National Testing Agency, that is NTA, today announced the results of Common University Entrance Test CUET 2026 for undergraduate admissions. Candidates who appeared for the examination can now access their scorecards through the official CUET portal. According to NTA, over 11 lakh candidates appeared for the examination this year. In men's hockey, India registered a thrilling 4-3 victory over arch-rivals Pakistan in their opening match of the London leg of the 2025-26 FIH Pro League this evening. India mounted a strong comeback after falling behind in the first quarter with goals from Abhishek Nayan, Neelkant Sharma, Sukhjeet Singh and Rajinder Singh. With this win, India continues its unbeaten record against Pakistan in senior men's hockey, extending back to 2014. The India Meteorological Department, IMD, has issued an orange alert for thunder squall activity with winds speeds likely to reach 60 to 70 km per hour over Delhi, Haryana, Chandigarh and West Uttar Pradesh till tomorrow. And that is the end of this news bulletin.
3: ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.